ஜெய்ஷ்ட மாதம் 30ஆம் தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆணி மாதம் 6ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை. நேரம் 5:50. இனி தொடர்வது காப்பிராகத்தில் அமைந்த மங்கள இசை.

நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், பண்பலை 102.1 இன்றைய நமது ஒலிபரப்பு இனிதே துவங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948

0: இதுவரை காப்பிராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டீர்கள். இனி
1: குறளமுதம்
2: வான் சிறப்பு இரண்டாவது அதிகாரம் 9வது குறட்பா.

குறளமுதம் கேட்டீர்கள். திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகளாய் FM ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களன்மங்கள், மாபெரும், தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். 6:15 பக்திமனம் வீசும் ஆனந்தராகம், 6:35 மடல் மாணிக்கம், தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 நாள் மலர்.

ஏழு மணிக்கு சூழல் விளக்கு, தொடர்ந்து காலை மலர். இதில் தோல் நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் கே அகிலா அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம், சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம் ஆகியன இடம்பெறும். காலை எட்டு மணிக்கு இதயராகம், 8:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகம், 8:50 சர்மரோகணி வாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல் ஆகியன இடம்பெறும். காலை 9 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் குறைந்த செலவில் வீடு கட்ட ஆலோசனைகள் தருகிறார் பொறியாளர் செந்தில்குமார் ராஜேந்திரன் அவர்கள். காலை 10 போடு ஆட்டம் போடு, 10:30 திருச்சி சாரதாஸ், ராம் நெய் மற்றும் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் வழங்கும் ஆலய உலா. ஆவுடையார் கோவில் அருள்மிகு ஆத்மநாத சுவாமி திருக்கோவில் திருத்தேர் விழாவின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர்கள் விஜயலட்சுமி ராம்குமார், சாந்தி சர்வளகுமார் ஆகியோர். 11 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் சரிகமா ரசிகமா இன்று பிலஹரி ராகத்தில். 11:30 ஸ்டம்ப்ட், 12:10 மங்கையருலகம், நினைவில் நிற்கும் சுவை பற்றி தோழிகள் பங்கேற்கலாம். 12:50 பாப்கார்னர், மொழிகளை கடந்த இசை அனுபவம். 1 காவிய கானங்களின் சங்கமமாய் மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள். 2:15 வேளாண் அரங்கம். புவிசார் குறியீடு பெறுவதன் அவசியம் உரை வழங்குகிறார் திருச்சி போதாவூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி டாக்டர் எஸ் பாக்கியராணி அவர்கள். பிற்பகல் 2:30 மணிமலர், லிட்டில் ஸ்டார் டி எஸ் வேதாக்ஷன், பல் சுவை நிகழ்ச்சி வழங்குவோர் திருச்சி கலிங்கமுடையான்பட்டி சுவாமி விவேகானந்தா மழலையர் நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். 3 இசைத்தூரல். மாலை 4 வசந்தன் கோவின் வண்ணக்கோலங்கள். 4:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோலங்கள். 5 பொன் மாலை, 6 ஆரவாரம், 6:15 நலம் தரும் யோகா, யோகா ஆசிரியர் எம் சாய்ரா பானு அவர்கள் தரும் தகவல்களுடன். 6:30 மாநில செய்திகள். 7 சயின்ஸ் பீடியா, சைபர் கவசம், இணைய பாதுகாப்பு நிபுணர் பி ஆகாஷ் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் மதிப்பு கூட்டிய பால் பொருட்கள் மற்றும் சந்தைப்படுத்துதல். நேர்முகத்தில் பங்கு பெறுபவர் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் பானுப்ரியா அவர்கள். 8:05 பிஃபா 2026 உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் தற்போதைய நிலவரம். தொடர்ந்து இரவு இசை இனிமை. 9:15 இனியராகம், 10 ஞாபகம் வருது. இனி முதல் அலை வரிசையில் பண்பலை நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. வாழ்க்கை முறை நோய்களை யோகா மூலம் நிர்வகித்தல் குறித்து காரைக்கால் அரசு ஆயுஷ் மருத்துவமனையின் யோகா பயிற்றுநர் வி புவனேஸ்வரி அவர்கள் தரும் தகவல்களுடன். 9 அரங்கிசையில் ஜானகி ராமானுஜம் அவர்கள் பாட்டு, டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், காரங்குறிச்சி என் மோகனராகம் அவர்கள் மிருதங்கம்.

0: இதுவரை திருச்சிராப்பள்ளி வானொலியின் இனிய அலைவரிசைகளில் இன்று ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் கேட்டீர்கள். இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கன்னியப்பன். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணைத் தொகையை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று விடுவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். டெலிகிராம் சமூக வலைதளம் மீதான தற்காலிக தடை செல்லும் என்று தில்லி உயர்நீதிமன்றம்

0: நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனைகளை பெற தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறைக்குட்பட்ட கோயில்களின் நிதியில் பல்வேறு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்ட நிர்வாக உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது அணை திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று தமிழக சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட தீர்மானத்தை மட்டுமே அஇஅதிமுக ஆதரித்ததாக அக்கட்சியின் பொதுச்செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். அரியலூரில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் நகை வியாபாரிகளுக்கான ஹால்மார்க் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் மேம்பாட்டுப் பணிகள் திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பாலகிராம் நேகி நேற்று ஆய்வு செய்தார். சென்னையில் அனுமதியின்றி விளம்பர பதாகைகள் வைத்தால் அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி எச்சரித்துள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹிஸ்புல்லா அமைப்பினருடனான போர் நிறுத்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளுமாறு இஸ்ரேலை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.
1: 6:02 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. இனி தொடர்வது எம் எஸ் சுப்புலட்சுமி பாடியிருக்கும் பாரதிப்பன்.

0: அறமும் ஈகையும் ஆகும். இம்மி அரிசி துணையானும் வைகலும் நும்மில் இயைய கொடுத்து உண்பின் உம்மை கெடா அவதரென்பர் குண்டிநீர் வையத்து அடா அடுப்பினவர் என்கிறது நாலடியாரின் பாடல். ஒரு சிறிய அரிசியின் அளவாவது நாள்தோறும் உங்களால் என்ற அளவு பிறருக்கு கொடுத்து அதற்கு பின் உண்ணுங்கள் என்கிறது நாலடியார். ஏனென்றால் ஆழமான கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் சமைத்தலில்லாத அடுப்பினை உடைய வறியவர்களை முற்பிறப்பில் பிறருக்கு ஒன்றும் உதவாது இருந்தவர்கள் என்று சான்றோர் உரைப்பர். திருமூலரும் சொல்கிறார், யாவர்க்குமா உண்ணும் பொழுது ஒரு கைப்பிடி அன்னம் என்கிறார். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்கிறது நமது நூல்கள். சங்ககால மக்கள் வறியோர் பசிதீர்த்தலே செல்வத்தை சேமிக்கும் சிறந்த இடமாக கருதினர். சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகளை குறைத்து ஏழைகளின் பசிப்பிணி போக்குறது ஈகையாகும். எதையும் எதிர்பார்த்து செய்வது ஈகை ஆகாது. இதுபற்றி திருவள்ளுவரும் வறியார் குன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீர என்கிறார். ரமண பகவான் சொல்கிறார், நீ பிறருக்கு செய்கின்ற உதவி உனக்கு செய்வதாக நினைத்துக்கொள். நாலடியாரில் மற்றொரு பாடல் சொல்கிறதை பார்ப்போம். இறப்பச் சிறிதென்னாது இல்லென்னாது என்றும் அறப்பயன் யார் மாட்டும் செய்க முறைப்புதவின் துயம் புகுவோர் தபசி கடுங்கி போல் பைய நிறைந்துவிடும் என்கிறது. நாம் தருவது மிகவும் சிறியது என்று கருதாது, இல்லையென்று சொல்லாது, எப்போதும் பயனுடை அறத்தை அனைவரிடத்தும் செய்க என்கிறது. அது வாயில்தோறும் பிச்சைக்கு செல்லும் தபசியின் பிச்சை பாத்திரம் சிறுசுதாய் நிரப்புவது போல மெல்ல மெல்ல புண்ணிய பயனை சேர்க்கும் என்கிறது. கடையெழு வள்ளல்களில் பாரியின் ஈகைத்திறன் போற்றப்படுகிறது. உயிர்களிடத்து கருணை வைப்பதும் ஈகைதான். முல்லைக்கு தேர் கொடுத்தான் வள்ளல் பாரி. படர்வதற்கு கொழுகொம்பு இல்லாமல் தவித்த அந்த முல்லை கொடுக்கி தவழ்வதற்கு தான் ஏறி வந்த தேரையே நிறுத்தி அதனை படரவிட்டான் பாரியின் ஈகைத்திறன் இன்றளவும் பேசப்படுகிறது. ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னால் முடிந்த அளவிற்கு ஈகைத்திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். இது நாளடியார் காட்டும் ஈகையின் சிறப்பாகும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.

கடவுள் கொடுக்கிறது தாமதமாகலாம், ஆனா ஒருபோதும் தவறாகாது. நம்பிக்கை வச்ச இதயம் ஒரு நாளும் வெறுமையா திரும்பாது. நம்பிக்கையோட இறைவனின் துணை கொண்டு உங்களோட இந்த நாளை தொடங்குங்க. இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல ஆனந்த ராகம்.

எங்கும் நிறைந்த இறைவனை இன்னிசையால் போற்றி துதித்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இது ஆனந்தராகும். நிகழ்ச்சியில் இனி எமில் ஜெபசிங் குழுவினரோடு பாடியிருக்கும் பாடல்

விடியலும் இறைவன் நமக்கு தரும் புதிய வாய்ப்பு. நன்றி கூறும் தொடங்கி இந்த நாள் சிறப்பாய் அமையட்டும். திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல கேட்டிருக்கிறீங்க, இது ஆனந்தராகும். நிகழ்ச்சியில் இனி சேலம் ஜெயலட்சுமி பாடியிருக்கும் பாடல்

0: நிறைவு பெற்றது இன்றைய ஆனந்த ராகம். நேரம் 6:35. இனி
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆனி திங்கள் 6 சனிக்கிழமை. இப்போது கேட்கலாம் உங்களுக்காக ஒரு கடுதாசி.

0: சி.
1: அன்புள்ள கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். கதிரவன் சூரியன் உதிக்கும் திசை எதுன்னு கேட்டா உடன் கிழக்கு என்ற பதில் வரும். சூரியன் மிக துல்லியமாக கிழக்கில் உதிக்கும் நாள்தான் சித்திரை ஒன்று. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் துல்லியமாக வானியல் சாஸ்திரத்தை கணித்திருக்கிறான். இந்து சமயம் சொல்லி வைத்த நமக்கு தெரியாத உண்மைகள் சித்திரை ஒன்று, ஆடி ஒன்று, ஐப்பசி ஒன்று, தை ஒன்று, இவற்றை நாம் விழாவாக கொண்டாடுறோம். ஏதோ ஒரு சடங்கு, சம்பிரதாயம், பழக்கம்னு நினைக்கிறோம். நம் முன்னோர்கள் இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அறிவியலை வச்சிருக்காங்கங்கிறது நமக்கு தெரியுமா? நமது சொல் செயல் ஒவ்வொன்றுக்கும் பின்னால் ஒரு விஞ்ஞானம் இருக்குது. சூரியன் உதிக்கும் திசை கிழக்குன்னு சிறு பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி தர்றோம். ஆனால் என்றாவது ஓர் அளவை வைத்து சூரியன் உதிக்கின்ற போது சோதித்திருக்கிறோமா? கிடையவே கிடையாது. சூரியன் ஒரு குறிப்பிட்ட நாளில் மட்டுமே மிகச்சரியாக கிழக்கே உதிக்கும். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வடகிழக்கு நோக்கி நகர்ந்து ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் மறுபடியும் தெற்கு நோக்கி திரும்பும். அதன்பின் மறுபடியும் ஒரு நாள் கிழக்கே உதிக்கும், அப்புறம் தென்கிழக்கு நோக்கி நகரும். கிருஷ்ணமூர்த்தி ஐயா, இப்படி சரியாக கிழக்கில் ஆரம்பித்து வடகிழக்கு தென்கிழக்குன்னு போயிட்டு மறுபடியும் கிழக்குக்கு வர ஆகிற நேரம் காலம் சரியா ஒரு வருடம். சரி, இதுக்கும் தமிழ் மாதங்களுக்கும் என்ன சம்பந்தம்? சூரியன் தன் பயணத்தை கிழக்கில் ஆரம்பிக்கும் நாள் தான் சித்திரை ஒன்று. அறிவியல் விஞ்ஞானத்தில் இதை யூக்கினாக்ஸ் என்று அழைக்கிறார்கள். அடுத்தது சரியா வடகிழக்கு புள்ளி தான் ஆடி ஒன்று, ஆடி சிறப்பு. மறுபடியும் கிழக்குக்கு வரும்போது ஐப்பசி ஒன்று, மீண்டும் சரியா தென்கிழக்கு. இப்போ தை ஒன்று, பொங்கல் திருநாள். இந்த வானியல் மாற்றங்களையும் அதனை சார்ந்த பருவகால மாற்றங்களையும் நன்கு உணர்ந்து இருந்த நம் முன்னோர்கள் இதை எல்லாரும் தெரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக திருவிழாவாக கொண்டாடினார்கள். அதாவது சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு, ஆடி பதினெட்டு ஆடி பிறப்பு அல்லது ஆடி பெருக்கு, ஐப்பசி அமாவாசை தீபாவளி, தை ஒன்று பொங்கல் திருநாள். எப்படி பார்த்தீங்களா ஐயா? நமது முன்னோர்கள் தன்னிகரற்ற மாபெரும் அறிவாளிகள், புத்திசாலிகள், மகத்துவம் வாய்ந்தவர்கள். எதை செய்தாலும் அதற்கு அறிவியல் பூர்வமான ஓர் அடிப்படை கருத்து இருக்கும் பின்னாடி. அதை உணர்ந்து புரிந்து தெரிந்து செயல்படணும். கிருஷ்ணமூர்த்தி ஐயா, கால சூழல், பருவகால மாற்றம் ஆகியவற்றை பொறுத்து தான் நமது விழாக்கள், பண்டிகைகள், உணவு முறைகள்லாம் நிர்ணயிக்கப்பட்டன. வெளிநாட்டு மோகம், மற்றவர்கள் சொல்றத செவிமடுத்து அதையே வேதவாக்காக எடுத்து கொண்டதால்தான் சில பல இடர்பாடுகள். நமக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து செயல்படணும். நாமெல்லாம் காலையில் பழைய சாதத்தை சாப்பிட்ற ஆட்கள், கஞ்சி கூழ் குடிக்கிற மக்கள், காலை நேரத்தில் இவற்றை மட்டுமே சாப்பிட்டுட்டு நாள் முழுக்க வேலை செய்கிற வழக்கமுடையவர்கள், தெம்புடையவர்கள். நம்ம உள்ளூர் பழங்கள் மா, பலா, வாழையெல்லாம் நமக்கும் நமது சூழலுக்கும் உகந்தவை. ஆப்பிள் உஷ்ணம் அதிகமுடைய பழம், குளிர் பிரதேசத்துக்கு ஏற்றது. கேரட் பீட்ரூட்லாம் கூட அப்படித்தான். சப்பாத்தி பரோட்டாவும் அப்படியே. சப்பாத்தியை அறிமுகப்படுத்தினவங்க அதை எப்படி சாப்பிடணும்னு சொல்லலையே. சப்பாத்திலாம் அதிக உஷ்ணமுடைய உணவு, அதில் நெய் சேர்த்து தான் சாப்பிடணும். நெய் குளிர்ச்சியை தரக்கூடியது. இப்படி எது யார் யாருக்குன்னு வரையறுக்கப்பட்டிருக்கு, முறை வரையும்பாங்க. இந்த வார்த்தையை நினைவில் வச்சுக்குவோம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
0: நிகழ்ச்சியில் இனி உழவர்களுக்கான அறிவிப்புகள். பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் மூன்று தவணையாக 2000 ரூபாய் வீதம் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் 23வது தவணை தொகை இன்று மதியம் 3:30 மணி அளவில் பாரத பிரதமர் அவர்கள் இணைய வழியில் விடுவிக்கிறார். இந்த இணையவழி நிகழ்ச்சி திருச்சிராப்பள்ளி சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. விவசாயிகள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள

0: 0431 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 29 62 854 என் மீண்டும் ஒருமுறை 0431 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 29 62 854 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அறிவிக்கின்றார். புதுக்கோட்டை மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனைகள் மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இன்று நாளை இம்மாதம் 23 24 ஆகிய தேதிகளில் லேசான மழையும் நாளை மறுநாள் திங்கட்கிழமை மிதமான மழைக்கும் வாய்ப்பு உள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையானது 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாகலாம். வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மணிக்கு 4 முதல் 6 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசைகளிலிருந்து காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கால்நடை வளர்ப்போரே மாடுகளுக்கு தினமும் 2 முதல் 3 கிராம் வரை சமையலுக்கு பயன்படுத்தப்படும் சோடா மாவு, 15 முதல் 20 கிராம் வரை சாப்பாட்டு உப்பும் தீவனத்தோடு சேர்த்து அளித்து வந்தால் பாலில் SNF என்ற கொழுப்பற்ற திடப்பொருட்களின் அளவு அதிகரிக்கும் என புதுக்கோட்டை மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனை மையம் அறிவிக்கிறது. நாமக்கல் மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனைகள் அடுத்த 4 நாட்களுக்கான நாமக்கல் மாவட்ட வானிலையில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கும் நாளை முதல் இம்மாதம் 24ஆம் தேதி வரை லேசான மழைக்கும் வாய்ப்பு உள்ளது. பகல் வெப்பம் 32 டிகிரி செல்சியஸுக்கு மிகாமலும் இரவு வெப்பம் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் காணப்படும். காற்றின் திசை பெரும்பாலும் மேற்கு தென்மேற்கு திசைகளிலிருந்து வீச அதன் வேகம் 8 முதல் 10 கிலோமீட்டர் என்றளவில் வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 60 முதல் 90% நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோழி பண்ணையாளர்களே, கடந்த ஒரு வாரமாக மழை விட்டுவிட்டு பெய்து வருவதால் ஈக்களின் இனப்பெருக்கத்திற்கு ஏற்ற சூழ்நிலை நிலவுகிறது. இதனால் கோழி பண்ணைகளில் ஈக்களின் தொல்லையும் அதிகரித்து வருகிறது. கோழி பண்ணைகளில் ஈக்களின் எண்ணிக்கையை கண்காணித்து அதற்கு ஏற்ப கட்டுப்படுத்தும் முறைகளை கையாளுவது மிகவும் சிறந்ததாகும். கோழி பண்ணைகளில் ஈக்களின் எண்ணிக்கையை கண்காணிக்க ஸ்பாட் கார்டை பயன்படுத்தலாம். அதாவது 5x3 அங்குலம் அளவில் வெள்ளை பேப்பரை ஒரு அட்டையில் குண்டூசியால் 4 மூலையிலும் குத்தி பண்ணையில் ஒரு கொட்டகைக்கு 5 முதல் 10 கார்டுகள் என்ற விகிதத்தில் 24 மணி நேரத்திற்கு வைத்துவிட்டு அடுத்த நாள் அந்த கார்டுகளை சேகரித்து அதில் காணப்படும் புள்ளிகளை, அதாவது ஈக்களின் எச்சிலை எண்ணினால் தோராயமான ஈக்களின் எண்ணிக்கையை கண்டுகொள்ளலாம். எனவே பண்ணையில் ஈக்களின், அதாவது புள்ளிகளின் எண்ணிக்கை 100க்கு மேல் காணப்பட்டால் ஈ கட்டுப்பாட்டு முறைகளை உடனடியாக கையாளுவது மிகவும் அவசியமான ஒன்று. மேலும் பண்ணைகளில் தண்ணீர் கசிவு இல்லாமல் பழுதான நிப்பில்களை மாற்ற வேண்டும். இறந்த கோழிகள் உடைந்த முட்டைகளை உடனே அப்புறப்படுத்த வேண்டும். மேலும் தீவன சிதறல்களையும் தவிர்க்க வேண்டும். ஈக்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் கோழிகளுக்கு மருந்து கலந்த தீவனம் கொடுக்க வேண்டும் என நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் புவிசார் குறியீடு பெறுவதன் அவசியம் உரை வழங்குகிறார் திருச்சிராப்பள்ளி போதாவூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி முனைவர் எஸ் பாக்கியராணி அவர்கள்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இனி தொடர்வது மாநிலச் செய்திகள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனை பெற மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. மேகதாது அணை தொடர்பான சட்டப்பேரவை தீர்மானத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தை அஇஅதிமுக ஆதரிக்கவில்லை என்று அக்கட்சி கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்று நடைபெறவுள்ளது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். மேற்கு வங்க மாநிலத்தில் 2 நாள் பயணம் மேற்கொள்ளவுள்ள அவர் ஹூக்ளி மாவட்டத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் இந்த நிதியை விடுவிக்கிறார். இதையடுத்து நாடு முழுவதும் உள்ள 9,44,00,000 அதிகமான விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு 18,880 கோடி ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கான பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்கவுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தினை பதிவிட்டுள்ள அவர், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குவதிலும் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் முக்கிய மைல்கல்லாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 15,00,000 அதிகமான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இத்திட்டம் இளைஞர் சக்தியை பொருளாதார ரீதியாக வலுப்படுத்துவதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான பயணம் விரைவுபடுத்தப்படும் என்றும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நேற்று நாடு முழுவதும் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக சென்னை அம்பத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. மத்திய அரசின் இந்த ஊக்கத்தொகை பயனுள்ளதாக உள்ளது என்று பயனாளிகள் தெரிவித்தனர்.
1: வணக்கம், என்னோட நேம் அஜித்குமார். நான் ஜனவரியில் ஜாயின் பண்ணேன். இந்த பிரதான் மந்திர் விக்ஷித் பாரத் ரோக்சார் யோஜனா ஸ்கீம் மூலயமா எனக்கு 7,500 இன்றைக்கி கிரெடிட் ஆச்சு. இது வந்து ஆகஸ்ட்லேருந்து இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. நான் வந்து ஜான்வரியில் ஜாயின் பண்ணேன். ஸோ 6 மந்த்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணதுனால எனக்கு இந்த 7,500 வந்து ஜூனில் கிரெடிட் ஆயிருக்கு. நான் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
0: இந்த சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட கோயில்களின் நிதியில் பல்வேறு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்ட நிர்வாக உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், நீதிமன்ற தடையாணை காரணமாகவும் கோயில்களின் நிதிச்சுமையை கருத்தில் கொண்டும் 245 கோடி ரூபாய் மதிப்பிலான 46 பணிகளுக்கு வழங்கப்பட்ட அனுமதி ரத்து செய்யப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. இந்த நிதியை கொண்டு கோயில்கள் மற்றும் பக்தர்கள் பயன்பெறும் வகையில் புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டது. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனைகளை பெற மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இதுகுறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தொலைபேசி வழியாக ஆலோசனை பெறுவதற்கு மாணவர்கள் மற்றும் பெற்றோர் 1-4-4-1-6 அல்லது 1-0-4 ஆகிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பயிற்சி பெற்ற மனநல ஆலோசகர்கள் மற்றும் மருத்துவர்கள் மூலம் இந்த சேவை வழங்கப்பட்டு வருவதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில்

0: மாதந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மேகதாது அணை திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று தமிழக சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட தீர்மானத்தை மட்டுமே அஇஅதிமுக ஆதரித்ததாக அக்கட்சியின் பொதுச்செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதலமைச்சர் கடைசியாக முன்மொழிந்த இடைச்செருகல் தீர்மானத்தை அஇஅதிமுக ஆதரிக்கவில்லை என்றும், திருத்திய தீர்மானம் அரசினர் தனி தீர்மானம் ஆகாது என்றும் தெரிவித்துள்ளார். பொதுவாக ஒரு தீர்மானத்தின் மீது திருத்தங்கள் முன்மொழியப்பட்டால் அது வழிமொழியப்பட்டு பேரவையின் வாக்கெடுப்புக்கு விடப்பட்ட பின்னர்தான் சேர்க்கப்பட வேண்டும். ஆனால் நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் கொண்டு வந்த திருத்தம் விவாதிக்கப்படாமல் வாக்கெடுப்பிற்கு விடப்பட்டு திருத்தத்துடன் கூடிய அரசினர் தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக பேரவைத் தலைவர் அறிவித்தது சட்டப்பேரவை விதிகளுக்கு முற்றிலும் எதிரானது என்று திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். நாகப்பட்டினத்தில் உள்ள மீன்வள பல்கலைக்கழகத்தின் நிறுவன தினத்தை முன்னிட்டு வேளாண் பெருவிழா நேற்று நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தொடங்கி வைத்த இந்த விழாவில் சமச்சீராக உரமிடுதல், கால்நடை வளர்ப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகப்பட்டினம் தமிழ்நாடு ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் 15வது நிறுவன தினத்தினை முன்னிட்டு வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடைபெறும் வேளாண் சங்கமம் 2026 வேளாண்மை பெருவிழா விவசாயிகள் கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் கே ஜே பிரவீன் நாயர்கள் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். வேளாண் செடிகள், தோட்டக்கலை பயிர்கள், நவீனப்படுத்தப்பட்ட வேளாண் இயந்திரங்கள் உள்ளிட்ட வேளாண் உபகரணங்கள் அங்கு விவசாயிகளின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த வேளாண் பெருவிழாவில் விவசாயம் காப்போம் பிரச்சாரம், கேத் பச்சோவா அபியான், சமச்சீர் உரமிடுதல், விழிப்புணர்வு, மண்ணோடு மகிழும் வேளாண்மை, பாரம்பரிய கால்நடை வளர்ப்பு, நாட்டு இனங்களின் பாதுகாப்பில் அதன் பங்கு, பாரத பிரதமரின் கிசான் சம்மன் நிதி திட்டம் வழங்குதல், இணையவழி ஒளிபரப்பு, மீன் வள ஆராய்ச்சி புதுமைகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.
1: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹிஸ்புல்லா அமைப்பினருடனான போர் நிறுத்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளுமாறு இஸ்ரேலை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கேட்டுக் கொண்டுள்ளார். பங்களாதேஷில் கோயில்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து சிறுபான்மை மக்கள் சார்பில் நேற்று டாக்காவில் பேரணி நடத்தப்பட்டது. நீட் மறுத்தேர்வு குறித்த வினாத்தாள் என்று போலியான வினாத்தாளை விற்பனை செய்த இளைஞர் ஒருவரை ராஜஸ்தான் மாநில காவல்துறையினர் கைது செய்தனர். டெலிகிராம் சமூக வலைதளம் மீதான தற்காலிக தடை செல்லும் என்று தில்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் புதிய அலுவலகம் புதுதில்லியில் உள்ள டல்கொட்டரா இணைப்பு கட்டிடத்தில் திறக்கப்பட்டுள்ளது. அரியலூரில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் நகை வியாபாரிகளுக்கான ஹால்மார்க் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் மேம்பாட்டுப் பணிகளை திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பாலகிராம் நேகி நேற்று ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி காவல்துறை சார்பில் நேற்று நடைபெற்றது. கல்பாக்கம் அணுமின் நிலைய வளாகத்தில் அணு உலையை விரிவுபடுத்துவதற்கான திட்டம் குறித்து தொழில்துறை நிபுணர்களுடனான கலந்துரையாடல் சென்னையில் நேற்று நடைபெற்றது. சென்னையில் அனுமதியின்றி விளம்பர பதாகைகள் வைத்தால் அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி எச்சரித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. இந்த போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் பிற்பகல் 1:30 தொடங்க உள்ளது. ஏற்கனவே நடைபெற்ற 2 போட்டிகளிலும் இந்தியா வெற்றி பெற்று 2-0 என்ற புள்ளிக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இந்நிலையில் காயத்தின் காரணமாக குணமாகியுள்ள இந்திய வேகப்பந்து வீச்சாளர் ஹர்ஷித் ராணா மீண்டும் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான

0: வேலை வாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனை பெற மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. மேகதாது அணை தொடர்பான சட்டப்பேரவை தீர்மானத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தை அஇஅதிமுக ஆதரிக்கவில்லை என்று அக்கட்சி கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்று நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆறு மணி 55 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. இனி
2: மலர்கிறது நாள் மலர்.
3: காலங்காலமாக வாழ்ந்த இடத்திலிருந்து விரட்டப்பட்டால் போக்கிடமில்லாமல் தவிப்பவர்களின் கதி என்ன? ஒவ்வொரு நிமிடமும் சுமார் 20 பேர் தங்கள் நாட்டில் வசிக்க முடியாமல் அகதிகளாக இன்னொரு நாட்டில் தஞ்சமடைகிறார்கள் என்கிறது ஐநா. இப்படி உலகம் முழுவதும் சுமார் 7,80,00,000 பேர் அகதிகளாக இருக்கிறார்களாம். மோதல்களுக்குள் சிக்கி துயரோடு வாழும் அகதிகள் பற்றி சிந்திக்கவே இந்நாள். பறவை மனிதர் சலீம் அலியின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1987. தனது களப்பணி மூலம் பறவைகளை ஆய்வு செய்த இவர் பறவைகள் கணக்கெடுப்பு, பறவை நோக்குதல் போன்றவை பரவலாகவும் இந்திய பறவைகள் குறித்த ஆய்வுகள் அதிகமாகவும் காரணமாக இருந்தவர். பறவைகளின் நல்வாழ்வு இயற்கை பாதுகாப்போடு பின்னி பிணைந்தவை என்பது அவரின் நம்பிக்கை. தி ஹேண்ட்புக் ஆஃப் இந்தியன் பேர்ட்ஸ், தி ஃபால் ஆஃப் அ ஸ்பேரோ இவரின் முக்கிய நூல்களில் சில. என்னால் முடிந்ததை நான் செய்துவிட்டேன், இளைய தலைமுறையே இந்த பணி இனி உங்களுடையது என்று கூறி சலீம் அலி இயற்கையின் கூட்டுக்குள் அடங்கிய தினம் இன்று. எழுத்தாளர் விக்ரம் சேத் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1952. தில்லி உயர்நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி லீலா சேத் இவரின் தாய். தி கோல்டன் கேட் நாவலுக்காக இவருக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. எ சூட்டபிள் பாய், அன் ஈக்வல் மியூசிக் ஆகியன விக்ரம் சேத்தின் புகழ்பெற்ற பிற படைப்புகள். 90களின் இளைஞர்களிடம் பிரபலமாகிருந்த ஃபார்முலா 1 கார்பந்தய வீரர் சுந்தரம் கரிவரதன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1954. ரேஸ் கார்களை வடிவமைத்தும் புகழ்பெற்றவர் அவர். நரேன் கார்த்திகேயன், கருண் சந்தோக் உள்ளிட்டவர்களை சர்வதேச கார்பந்தய வீரர்களாக மாற்றியதில் பெரும் பங்கு வகித்தவர். சாகசங்கள் நிறைந்த இந்த விளையாட்டில் அதிக வீரர்கள் பங்கேற்க உத்வேகம் அளித்தவர் சுந்தரம் கரிவர்தன். விமான விபத்தில் மரணித்தாலும் நினைவில் என்றும் வாழ்பவர் அவர். உவமை கவிஞர் சுரதாவின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2006. இவரது கவிதைகளில் இயல்பாய் உவமை மின்னும்.

0: கேள்வி பதிலாய் பாடல் வந்தாலும் அதிலும் அவரது முத்திரை இருக்கும். கொண்டுள்ள நேசத்தை மொழி பொறுப்பு என்கிறார். பற்று வைத்தல் என்பது இன்னொன்றை சிறப்பாக கண்டவுடன் மாறிவிடக்கூடியது. மொழி பொறுப்போ அத்தகையதல்ல என்கிறார் சுரதா.
1: நறுமணம் வீசி வந்தது நாள் மலர்.

0: ஆகாஷவாணி சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவோக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி.
1: பிரதமராக பொறுப்பேற்ற இந்த 12 ஆண்டு காலத்தில் திரு நரேந்திர மோடி இதுவரை இந்திய பிரதமர்களின் பாதமே படாத பல நாடுகளுக்கும் சென்று நட்பு பாராட்டி நேச நாடாக மாற்றும் ஒப்பற்ற பணியை செய்து வருகிறார். அதன் தொடர்ச்சியாக இந்த வாரம் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு அவர் மேற்கொண்ட பயணம் உலகத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளது. பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான், ஸ்லோவாக்கியா குடியரசின் பிரதமர் திரு ராபர்ட் ஃபிகோ ஆகியோரின் அழைப்பின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட பிரதமரின் பயணம் June 13 to 18 6 நாட்கள் திட்டமிடப்பட்டிருந்தது. சர்வதேச அளவில் மிகுந்த முக்கியத்துவம் பெற்ற G7 நாடுகளின் இந்த ஆண்டுக்கான உச்சி மாநாடு பிரான்ஸ் நாட்டின் ஏவியான் நகரில் நடைபெற்றது. G7 அமைப்பில் அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, கனடா, ஜப்பான் ஆகிய நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளன. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்கான பயணத்தின் இடையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகளுடன் அதிகாரப்பூர்வ சந்திப்புகளையும் நிகழ்த்தினார். கடந்த 13 தேதி பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரில் தரையிறங்கிய பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு அதிகாரிகள் சிவப்பு கம்பள வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து விமான நிலையத்தில் காத்திருந்த இந்திய வம்சாவளியினர் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். மறுநாள் நீஸ் நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பாரதத்தின் புதுமை கண்டுபிடிப்புகள் என்ற 3 நாள் மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானும் தொடங்கி வைத்தார்கள். இந்தியாவைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மாநாட்டில் அரங்குகளை அமைத்திருந்தன. உலகம் முழுவதும் இருந்து 500க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்கள் சிறப்பு விருந்தினர்களாக இந்த நிகழ்வில் பங்கேற்றார்கள். இந்த மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, இந்தியா பிரான்ஸ் புதுமை கண்டுபிடிப்பு ஆண்டாக இந்த ஆண்டை அறிவித்துள்ளோம். இதன் ஒரு பகுதியாகவே பாரதத்தின் புதுமை கண்டுபிடிப்புகள் மாநாடு நடைபெறுகிறது. இதன் மூலம் இந்தியா ஐரோப்பிய நாடுகளின் தொழில்நுட்ப நிபுணர்களிடையே நேரடி தொடர்பு ஏற்படும். இந்தியாவில் ஸ்டார்ட் அப் புரட்சி நடந்து வருகிறது. எங்கள் நாட்டில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் செயல்படுகின்றன. இதில் 125 நிறுவனங்கள் மாநாட்டில் பங்கேற்றுள்ளன. அதிக ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா 3வது இடத்தில் உள்ளது. AI தொழில்நுட்பம் மூலம் இந்திய கிராமங்களில் வசிக்கும் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்பட்டு வருகிறது. ஒரு காலத்தில் உலகத்தின் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் நாடாக இந்தியா இருந்தது. இப்போது உலகத்திற்கு தொழில்நுட்ப தீர்வுகளை வழங்கும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று பெருமிதத்தோடு தெரிவித்தார். மேலும் நிகழ்வில் பங்கேற்ற முதலீட்டாளர்களை இந்தியாவில் முதலீடு செய்ய வருமாறும் அழைப்பு விடுத்தார். பிறகு நீஸ் நகரின் பிரெஞ்ச் ரிவேரியாவில் உள்ள பாரம்பரிய கரிலோஸ் கட்டிடத்தில் இரு நாட்டு தலைவர்களும் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். இந்த சந்திப்பில் இரு நாட்டு உறவுகள் குறித்து தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். செயற்கை நுண்ணறிவு ஒத்துழைப்பு, ராணுவ ஒத்துழைப்பு, அணுசக்தி ஒத்துழைப்பு உள்பட 19 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதையடுத்து பிரான்சிலிருந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கியா தலைநகர் பிரட்டிஸ்லாவாவுக்கு சென்றார். சுதந்திரத்திற்கு பிறகு இந்நாட்டுக்கு செல்லும் முதல் பிரதமர் திரு நரேந்திர மோடிதான் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரட்டிஸ்லாவா வந்த பிரதமர் திரு நரேந்திர மோடியை ஸ்லோவாக்கியாவின் வெளிநாட்டு மற்றும் ஐரோப்பிய விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜுராஜ் பிளேனார் வரவேற்றார். வந்தே மாதரம் பாடலும் இசைக்கப்பட்டது. இதையடுத்து ஸ்லோவாக்கியா பிரதமர் ராபர்ட் ஃபிகோவுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தையில் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சியில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான ஒப்பந்தம், திரைப்படம், தொலைக்காட்சி மற்றும் பிற படைப்பு துறைகளில் ஒத்துழைப்பதற்காக ஒலி ஒளி உருவாக்கம் குறித்த ஒப்பந்தம் உள்பட 11 ஒப்பந்தங்களில் இரு நாடுகளின் பிரதமர்களும் கையெழுத்திட்டார்கள். இதையடுத்து ஸ்லோவாக்கியா அதிபர் மாளிகையில் நடந்த விழாவில் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி

0: அந்த நாட்டின் மிக உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அந்நாட்டு அதிபர் திரு பீட்டர் பெலிகிரினி இந்த விருதை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கி சிறப்பித்தார். இதையடுத்து சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு அதிபர் மாளிகை வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சிறப்பு யோகா அமர்வில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் அந்நாட்டு அதிபர் திரு பெலிகிரினியும் இணைந்து பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து பிரதமரின் நாடாளுமன்ற தொகுதியான வாரணாசியின் ஆன்மீகம் மற்றும் கலாச்சார பெருமைகளை விளக்கும் வகையில் பிரட்டிஸ்லாவாவில் அமைக்கப்பட்டிருந்த சிறப்பு புகைப்பட கண்காட்சியையும் ஸ்லோவாக்கிய அதிபர் பிரதமருடன் இணைந்து பார்வையிட்டார். இதைத் தொடர்ந்து G7 மாநாட்டில் பங்கேற்க ஸ்லோவாக்கியாவிலிருந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மீண்டும் பிரான்சுக்கு புறப்பட்டார். வரும் வழியில் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் அவர் தரையிறங்கினார். அங்கு அந்த நாட்டு அதிபர் திரு கை பாமலினை சந்தித்தார். அப்போது வர்த்தகம், பாதுகாப்பு, AI தொழில்நுட்பம், G7 உச்சி மாநாடு தொடர்பாக தலைவர்கள் இருவரும் ஆலோசித்தனர். பின்னர் ஜெனீவாவிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் பிரான்சின் ஈவியான் நகருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்றார். அங்கு நடைபெற்ற G7 அமர்வுகளில் அவர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்க வந்த பிரதமர் திரு நரேந்திர மோடியை பார்த்ததும் அரங்கில் அமர்ந்திருந்த அமெரிக்க அதிபர் திரு டிரம்ப் எழுந்து சென்று அவருடன் கைகுலுக்கினார். பிறகு இரு தலைவர்களும் அருகருகே அமர்ந்து 5 நிமிடங்கள் பேசினர். இந்த மாநாட்டில் பிரிட்டிஷ், கனடா, இத்தாலி பிரதமர்கள் உள்ளிட்டோரை பிரதமர் திரு நரேந்திர மோடி தனித்தனியாக சந்தித்து பேசினார். இதைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் திரு டிரம்புடனும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனியாக பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது உலக அளவில் உள்ள கடல்சார் பணியாளர்களில் 10% பேர் இந்தியர்கள் என்றும் இந்திய கடல்சார் பணியாளர்கள் பாதுகாப்பாக பணியாற்ற அமெரிக்கா உதவ வேண்டும் என்றும் பிரதமர் மோடி அமெரிக்க அதிபரிடம் வலியுறுத்தினார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கு இடையிலான நல்லுறவு, பொருளாதார வளர்ச்சி, வர்த்தகம், பாதுகாப்பு ஒத்துழைப்பு, மேற்காசியாவில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்த மாநாட்டில் ஜெர்மனி அதிபர் திரு ஃபிரெட்ரிக் மெர்ஸையும் சந்தித்து பேசினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. 2 நாடுகளின் தலைவர்களுக்கும் இடையே இந்த ஆண்டில் நடைபெறும் 2வது சந்திப்பு இதுவாகும். இருதரப்பு உறவுகளின் முன்னேற்றம் குறித்து இந்த பேச்சுவார்த்தையில் அவர்கள் ஆய்வு செய்தனர். இந்த ஆண்டின் பிற்பகுதியில் ஜெர்மனியில் நடைபெறவுள்ள 8வது இந்தியா ஜெர்மனி நாடுகள் இடையேயான ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க அந்நாட்டிற்கு வருமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஜெர்மனி அதிபர் திரு மெர்ஸ் அழைப்பு விடுத்தார். G7 மாநாட்டில் கலந்து கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றினார். இந்தியாவின் வளர்ச்சிப் பயணம் என்பது அனைவரையும் உள்ளடக்கியது. மேற்காசியாவில் நிலவும் நெருக்கடியால் எரிபொருள், உரம், உணவு விநியோகச் சங்கிலிகளில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள், வளரும் நாடுகள் நிறைந்த உலகின் தெற்கு பிராந்தியத்தின் மீது நீண்ட காலத்திற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். சர்வதேச ஒற்றுமையை நாம் உண்மையாகவே வலுப்படுத்த விரும்பினால் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய நாடுகள் இந்த நெருக்கடிகளின் சுமையை சுமக்கும்படி விட்டுவிடக்கூடாது. வளரும் நாடுகள் இந்த அதிர்வுகளை தாங்கிக் கொள்ளவும் தங்கள் பொருளாதார வலிமையை தக்கவைத்துக் கொள்ளவும் உதவும் வகையில் நமது சர்வதேச நிதி நிறுவனங்கள் ஆதரவாக செயல்பட வேண்டும் என்று பிரதமர் தனது உரையில் தெரிவித்தார். இந்த மாநாட்டை முடித்துக் கொண்டு பாரிஸ் பயணமானார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. அங்கு பிரதமருக்கு இந்திய சமூகத்தினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அவர்கள் மத்தியில் பேசிய பிரதமர், இன்று உலக அளவில் மிக வேகமாக வளர்ந்து வரும் முன்னணி பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது. தொழில்நுட்பம் மக்களுக்கு அதிகாரம் அளித்து அன்றாட வாழ்க்கையை மேலும் வசதியாகவும் திறமையாகவும் ஆக்கியுள்ளது என்று தெரிவித்தார். பிறகு பாரிஸ் நகரில் நடைபெற்ற விவாடெக் 2026 தொழில்நுட்ப மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். ஐரோப்பாவின் மிகப்பெரிய தொழில்நுட்ப மற்றும் ஸ்டார்ட் அப் நிகழ்வான இதில் இந்தியா AI நாடு என்ற சிறப்பம்சத்துடன் பங்கேற்று தனது புதிய கண்டுபிடிப்புகளை உலகிற்கு காட்சிப்படுத்தியது. இந்த மாநாட்டில் பேசிய பிரதமர், இந்தியா தற்போது நிதி உள்ளடக்கம், கல்வி, தொலைதூர மருத்துவம் மற்றும் விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகளில் தொழில்நுட்பத்தை மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார். மேலும் இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஐரோப்பிய நிறுவனங்களுடன் இணைந்து பல புதிய கூட்டாண்மைகளை உருவாக்கி வருவதாகவும் அவர் பெருமிதத்துடன் தெரிவித்தார். இத்துடன் தனது பயணத்தை நிறைவு செய்து தில்லி திரும்பினார் பிரதமர். பிரதமரின் இந்த 6 நாள் பயணம் உலகத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்தியா மீதான மதிப்பையும் அதிகரித்துள்ளது.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவோக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் N. ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.

புன்னகையோடு தொடங்கும் நாள் எப்போதும் வெற்றியோடு முடியும். உங்கள் நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களுடன் மலர்கிறது இன்றைய காலை மலர். திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்.

வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசாவில் இன்று 47,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காண வகை செய்யும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. மாறிவரும் உலக சூழலில் இந்தியாவின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் 370th சட்டப்பிரிவு நீக்கப்பட்டது அங்குள்ள மக்களின் மனநிலையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசாவில் இன்று 47,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். 2 பயணமாக அம்மாநிலத்திற்கு செல்லும் அவர் ராய்ரங்பூரில் நடைபெறும் விழாவில் எரிசக்தி, தொழில்துறை, உள்கட்டமைப்பு, சாலை இணைப்பு, குடிநீர் வசதி, நீர்ப்பாசனம், கல்வி உள்ளிட்ட மாநிலத்தின் மிக முக்கியமான துறைகளை வலுப்படுத்தும் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். பிரதமரின் வருகையை முன்னிட்டு மயூபாஞ்ச் மாவட்டத்தில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. முன்னதாக பகதுபூர் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள திறன் மேம்பாட்டு மையத்தையும் பள்ளி ஒன்றையும் பார்வையிடும் திரு நரேந்திர மோடி மாணவர்களுடன் கலந்துரையாடுகிறார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று மகாராஷ்டிரா மாநிலம் கோலாப்பூர் மற்றும் இச்சல்கரஞ்ச் பகுதிகளில் பயணம் மேற்கொள்கிறார். அங்குள்ள மகாலட்சுமி கோயில் வளாகத்தில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை அவர் தொடங்கி வைக்கிறார். மேலும் மேற்கு மகாராஷ்டிரா கோயில் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொள்ளவுள்ளார். அதனைத் தொடர்ந்து கோலாப்பூரில் உள்ள காவல்துறை அணிவகுப்பு மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் திரு அமித்ஷா உரையாற்றுகிறார். பின்னர் இச்சல்கரஞ்சி செல்லும் அவர் அங்குள்ள ஜனதா சககாரி வங்கியின் புதிய கட்டடத்தை திறந்து வைப்பதுடன் கூட்டுறவு சர்க்கரை ஆலை ஒன்றின் பெயர் மாற்றம் மற்றும் விரிவாக்க நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். இச்சல்கரஞ்சியில் நடைபெறும் விவசாயிகள் கூட்டத்திலும் திரு அமித்ஷா உரையாற்றவுள்ளார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காணவும் குற்ற வழக்குகளில் நீதியை விரைவாக வழங்கவும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த தொழில்நுட்பம் காவல்துறை மற்றும் நீதித்துறை அமைப்புகளுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்று சமூக வலைதளத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். கைரேகைகளை நொடிப்பொழுதில் கண்டறிதல், டிஎன்ஏ, கருவுளி மற்றும் முகம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து குற்றவாளிகளை எளிதாக கண்டறிய இந்த தொழில்நுட்பம் உதவிடும் என்றும் அவர் கூறியுள்ளார். வெவ்வேறு புலனாய்வு முகமைகளுக்கிடையே தடையற்ற டிஜிட்டல் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதன் மூலம் நீதித்துறையின் செயல்பாடுகளில் வேகமும் துல்லியமும் அதிகரிக்கும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மாறிவரும் உலகச் சூழலில் இந்தியாவின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்திய அமெரிக்க மன்றத்தின் கூட்டத்தில் பேசிய அவர், தற்போதைய பதற்றமான உலகச் சூழலில் நாட்டின் நலன்கள், தன்னாட்சி அதிகாரம் மற்றும் பன்முகத்தன்மை ஆகியவற்றை உறுதிப்படுத்தும் அதேவேளையில் உலகின் பல்வேறு நாடுகளுடன் உறவுகளை மேம்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அமெரிக்காவுடன் சிக்கலான விவகாரங்களை நாம் கையாண்டாலும் பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கிடையே நல்லுறவு வலுப்பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியா வளர்ச்சியடைந்து வரும் நிலையில் அதன் நலன்களும் விரிவடைந்து பன்முகத்தன்மை கொண்டதாக மாறும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீரில் 370th சட்டப்பிரிவு நீக்கப்பட்டது அங்குள்ள மக்களின் மனநிலையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் சிறிய நகரங்களைச் சேர்ந்த குழந்தைகள் கூட இன்று தேர்வுகளில் முதலிடம் பெறுகிறார்கள் என்றும் மக்களிடையே ஒரு புதிய எழுச்சி ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். முன்பு பெண்களுக்கு தங்கள் சொத்துக்களின் மீது உரிமை இல்லை, பாகிஸ்தானிலிருந்து வந்தவர்களுக்கு வாக்குரிமை இல்லை என்று கூறிய அவர், தற்போது அவர்கள் தங்களை இந்தியாவின் சமமான குடிமக்களாக உணர்கிறார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். 370th சட்டப்பிரிவு இருந்தபோது தங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டவர்களாக அம்மாநில மக்கள் கருதியதாகவும் தற்போது தாங்களும் இந்தியாவின் ஒரு பகுதி என்ற உணர்வு

0: ஏற்பட்டுள்ளதாகவும் திரு ஜிதேந்தர் சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வங்கிகள், சொத்து மறுசீரமைப்பு நிறுவனங்கள் மற்றும் கடன் வாங்கியவர்களுக்கிடையே ஒரு ஆழமான ரகசிய கூட்டணி இருப்பதாகவும், பெரிய அளவிலான கடன் தவணைகளை திருப்பிச் செலுத்துவதில் முறையற்ற நடவடிக்கைகள் கையாளப்படுவதாகவும் உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதி வி மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு நேற்று இது தொடர்பான வழக்கினை விசாரித்தபோது இதனை தெரிவித்தது. மக்களின் வரிப்பணமே வங்கிகள் மூலம் கடனாக வழங்கப்படுகிறது என்றும், ஆனால் இந்த கடனை திரும்பப் பெறுவதற்கான எந்தவொரு முறையான முயற்சியையும் வங்கிகள் மேற்கொள்வது இல்லை என்றும் நீதிபதிகள் கூறினர். பொதுமக்களின் நலனுக்காக செலவிடப்பட வேண்டிய வரிப்பணம் இவ்வாறு தவறாக பயன்படுத்தப்படுவது மிகுந்த கவலையளிக்கிறது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். பங்குச்சந்தையை முறைப்படுத்தும் இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியமான செபி முதலீட்டாளர்களின் வசதிக்காக பல்வேறு புதிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. மும்பையில் அண்மையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. ஒரு முதலீட்டாளர் எதிர்பாராத விதமாக மறைந்தால் அவர் வாங்கிய பங்குகளை அவரது வாரிசுதாரர்கள் பெறுவதில் இருந்த கடினமான நடைமுறைகளை எளிதாக்க, சிறிய மதிப்புள்ள பங்குகளை பெற விரைவான பங்குரிமை மாற்ற நடைமுறை என்ற புதிய முறை அறிமுகமாக உள்ளது. இதற்கு தேவையான ஆவணங்கள் குறைக்கப்பட்டுள்ளதுடன் QR கோடு வசதி கொண்ட இறப்புச் சான்றிதழை கொண்டு எளிதில் சரிபார்க்கலாம் என செபி தெரிவித்துள்ளது. நாளை நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வு தொடர்பான 2 வெவ்வேறு மனுக்களை அவசரமாக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதி வி மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டபோது இவை அனைத்தும் அடுத்த மாதம் நீதிபதி BS நரசிம்மா தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 2,400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையினை பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று விடுவித்தார். முதல் முறையாக பணியில் சேரும் இளைஞர்களை ஊக்குவிப்பதற்காக கொண்டுவரப்பட்டுள்ள இந்த ஊழியர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் பயனுள்ளதாக உள்ளது என்று சேலத்தைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார்.
2: என்னோட பேரு ஹரிக்குமார். இந்த பிரதம மந்திரி ஸ்கீமால ஃபர்ஸ்ட் UN இருக்கிற எம்ப்ளாய்க்கு ரூபாய் 15,000 வரை அவங்க வந்து ஊக்கத்தொகையா கொடுக்கறாங்க. மாதந்தோறும் நிறுவனத்திற்கு 3,000 ரூபாய் வழங்குறாங்க. புதுசா வர எம்ப்ளாயிஸ்க்கு அந்த செலவை வந்து ஈடுகட்ட முடியுது. இதனால ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு. அதே சமயம் பாத்தீங்கன்னா எம்ப்ளாயிஸும் வந்து வேலை விட்டு போக மாட்டாங்க. அவங்களுக்கு ஊக்கத்தொகை கிடைக்குது. அதனால வேற கம்பெனிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை.
0: அமெரிக்கா, கத்தார் மற்றும் ஈரான் நாடுகளின் தீவிர தூதராக முயற்சிகளின் பலனாக இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்பினர் இடையேயான தற்காலிக போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ளது. இது மேற்கு ஆசியாவிற்கான அமெரிக்கா ஈரான் அமைதி ஒப்பந்தம் சிதைந்து விடாமல் தடுக்கும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில வாரங்களாக நிலவி வந்த கடுமையான மோதல்களுக்கு பிறகு இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொரோக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. பாஸ்டனில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் தொடக்கம் முதலே மொராக்கோ அணி ஆதிக்கம் செலுத்தியது. ஸ்காட்லாந்து அணி பலமுறை முயற்சித்த போதும் கோல் அடிக்கும் வாய்ப்புகளை மொராக்கோ அணியினர் வெற்றிகரமாக தடுத்தனர். பிலடெல்பியாவில் ஹைத்தி அணிக்கு எதிராக தற்போது நடைபெற்று வரும் ஆட்டத்தில் பிரேசில் 3-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இந்த 3 கோல்களும் முதல் பாதி ஆட்டத்தில் போடப்பட்டன. துருக்கி, பராகுவே அணிகளுக்கிடையான ஆட்டம் சான் பிரான்சிஸ்கோவில் காலை 8:30 தொடங்க உள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. இந்த போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் பிற்பகல் 1:30 தொடங்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசாவில் இன்று 47,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காண வகை செய்யும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. மாறிவரும் உலகச் சூழலில் இந்தியா

நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் 370வது சட்டப்பிரிவு நீக்கப்பட்டது அங்குள்ள மக்களின் மனநிலையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

நேரம் 7:25. காலை மலர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேர்கள் நினைவிற்கு மின் விநியோகம் குறித்த அறிவிப்பு. திருவரங்கம் கோட்டத்திற்கு உட்பட்ட துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் கீழ்கண்ட இப்பகுதிகளில் இன்று காலை 9:45 முதல் மாலை 4 வரை மின் விநியோகம் இருக்காது என தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி கணபதி தோட்டம், ஆண்டவன் ஆசிரமம், மேலூர் வடக்கு, மேலூர் கிழக்கு தெருக்கள், நீதிமன்ற நந்தினி நகர், தத்தாச்சாரியர் தோட்டம், செம்படவர் தெரு, அணைக்கரை, லட்சுமி நகர், அன்னை அவென்யூ, சாலை ரோடு, தெப்பக்குள தெரு, நெடுத்தெரு, 4 உத்தரவீதிகள், 4 சித்திரவீதிகள், 4 அடையாளவஞ்ஞான் வீதிகள், வடக்கு வாசல் வரகுதெரு நகர், கிழக்கு வாசல், தெற்கு வாசல், மேலவாசல், தெற்கு வடக்கு தேவி தெருக்கள், மூலத்தோப்பு, பிரியா அபார்ட்மெண்ட், விக்னேஷ் அபார்ட்மெண்ட், தாயார் சன்னதி, வடக்கு தேவி தெரு, பூ மார்க்கெட், வசந்த நகர், பட்டர் தோப்பு, காந்தி ரோடு, ரெங்காநகர், தேவி தோட்டம், நேதாஜி தெரு, மங்கம்மா நகர், கீதாபுரம், மலையப்பன் நகர், சங்கர் நகர், சரஸ்வதி கார்டன், காவேரி நகர், மீனாட்சி நகர், புஷ்பத் நகர், அம்மா மண்டபம் ரோடு, ராயர்தோப்பு, அருணாநகர், சுப்பிரமணியபுரம், சந்திரநகர், வீரேஸ்வரம், பெரியார் நகர், கணபதி நகர், ராஜகோபாலபுரம், ஆர் எஸ் ரோடு, மாமல்லசாலை, தத்தாச்சாரியர் கார்டன், சீனிவாச நகர், நெல்சன் ரோடு, நரியன் தெரு, பர்மா காலனி, காந்தி ரோடு, சக்தி நகர் ஆகிய இடங்களில் இன்று காலை 9:45 முதல் மாலை 4 வரை மின் விநியோகம் இருக்காது என தெரிவிக்கப்படுகிறது.

31 நிமிஷம் ஆயாச்சு. காலை மலர் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். நிகழ்ச்சியில் நேர்கள் இனி கேட்கலாம். திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில் காய்கனிகளின் இன்றைய விலை நிலவரம். தக்காளி கிலோ ஒன்றுக்கு ₹30, கத்தரிக்காய் 50, அவரைக்காய் 80, வெண்டைக்காய் 36, கொத்தவரங்காய் 40, சின்ன வெங்காயம் 60, பெரிய வெங்காயம் 36, பச்சை மிளகாய் கிலோ ஒன்றுக்கு ₹36, சுரைக்காய் கிலோ ஒன்றுக்கு ₹20, சவுச்சவ் 40, புடலங்காய் 36, பீர்க்கங்காய் 60, முள்ளங்கி 40, நூல்கோல் 40, கருணைக்கிழங்கு 96, சேப்பங்கிழங்கு கிலோ ஒன்றுக்கு ₹60, சேனைக்கிழங்கு 40, உருளைக்கிழங்கு 30, கேரட் 70, முட்டைக்கோஸ் 50, பீட்ரூட் கிலோ ஒன்றுக்கு ₹46, காலிஃபிளவர் பூ ஒன்றுக்கு ₹45, எலுமிச்சை பழம் ஒன்றுக்கு ₹5, கொய்யாப்பழம் கிலோ ஒன்றுக்கு ₹100, பூசணிக்காய் 24, பரங்கிக்காய் 20, ஆப்பிள் கிலோ ஒன்றுக்கு ₹300, ஆரஞ்சு 150, மாதுளை 300, திராட்சை கிலோ ஒன்றுக்கு ₹100 விற்பனையாகிறது.

திருவரம்பூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் காலியாக உள்ள இடங்களுக்கான நேரடி சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். நேரடி சேர்க்கைக்கு வரும் 8வது மற்றும் 10வது தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் அசல் மதிப்பெண் சான்றிதழ், மாற்றுச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், கைபேசி எண், இமெயில் ஐடி, ஆதார் கார்டு ஆகியவற்றை எடுத்து வர வேண்டும். ஓராண்டு பிரிவிற்கு சேர ரூபாய் 235 மற்றும் ஈராண்டு பிரிவிற்கு சேர்வதற்கு பயிற்சி கட்டணமாக 245 செலுத்த வேண்டும். அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்ந்து பயிற்சி பெறும் பயிற்சியாளர்களுக்கு விலையில்லா சைக்கிள், விலையில்லா சீருடை, தயார்கூலி, வரைபட கருவிகள், விலையில்லா பாட புத்தகங்கள், விலையில்லா காலணி, விலையில்லா பேருந்து பயண அட்டை வழங்கப்படும். அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்ந்து பயிற்சி பெறும் ஒவ்வொரு பயிற்சியாளர்களுக்கும் மாதாந்திர உதவித்தொகை ரூபாய் 750 வழங்கப்படும். மேலும் பயிற்சி முடித்த பின் வளாக நேர்காணல் மூலம் வேலைவாய்ப்பும் பெற்றுத் தரப்படும். தனியார் நிறுவனங்களில் ஓஜிடி பயிற்சி வழங்கப்படும். தேவையான தகவலுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 90 42 41 13 48.

சிலிண்டருக்கான அடுத்த அறிவிப்பு. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் எரிவாயு நுகர்வோர்களுக்கு சிலிண்டர் வழங்குவதில் காணப்படும் காலதாமதம் மற்றும் முறைகேடுகள் போன்ற குறைபாடுகளை களையும் பொருட்டு மணப்பாறை வட்டத்திற்குட்பட்ட அனைத்து எண்ணெய் நிறுவன எரிவாயு முகவர்கள், எண்ணெய் நிறுவன மேலாளர்கள் மற்றும் எரிவாயு வாடிக்கையாளர்கள் ஆகியோர் கலந்து கொள்ளும் எரிவாயு நுகர்வோர் குறை தீர்க்கும் கூட்டமானது மணப்பாறை வட்டம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்று காலை 10 மணி முதல் 11 மணி முதல் நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் மணப்பாறை வட்டத்திற்குட்பட்ட எரிவாயு நுகர்வோர்கள் தங்களது குறைகளை பதிவு செய்து நிவாரணம் பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்படுகிறது. மேற்கண்ட இத்தகவலை திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 930

0: கிலோஹெர்ட்ஸில் காலை மலர் நிகழ்ச்சியில் இனி
1: நாளும் நலம் தரும் மருத்துவ நேரத்துல நல ஆலோசனைகளோட இப்ப இணைய இருக்கிறாங்க திருச்சி தோல் நோய் நிபுணர் மருத்துவர் கே அகிலா அவர்கள். வணக்கம் டாக்டர். நம்மள மேலும் அழகுபடுத்திக்கிறதுக்கு என்னென்ன சிகிச்சை முறைகள்லாம் இப்ப இருக்கு டாக்டர்?
2: தோல் மருத்துவர் அப்படின்னாலே அழகியல் சார்ந்த பிரச்சனைக்காக கன்சல்டேஷன்ஸ் தான் அதிகமாயிடுச்சு. இதுல காமனா நம்ம கிட்ட வரக்கூடிய விஷயம்னு பாத்தீங்கன்னா, கழுத்துல ஸ்கின் டாக்ஸ் இருக்கு, அக்கிள்ல ஸ்கின் டாக்ஸ் இருக்கு எடுக்கணும், இந்த மாதிரி பிரச்சனைக்காக வருவாங்க. பருவனால வரக்கூடிய தழும்பு சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி வருவாங்க. சுருக்கங்கள் நிறைய இருக்கு, வயிற்றுல டெலிவரிக்கு அப்புறம் நிறைய கோடு விழுந்துருச்சு, ஆர் எக்ஸசைஸ் பண்ணியோ வெயிட் லாஸ் பண்ணியோ கோடு விழுந்துருச்சு, அதனால வரணும். இதெல்லாம் காமனாக வரக்கூடிய அழுகியல் சார்ந்த விஷயங்கள். ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம லேசர் முறை மூலியமா சிகிச்சை பண்ணிக்கலாம். இப்போ இந்த கருப்பு புள்ளி ஸ்கின் டாக்ஸுங்கிறது மரத்து போகிறதுக்கு க்ரீம் போட்டு ஒரே சிட்டிங்கில் உங்களுக்கு இருந்த இடம் தெரியாமல் ரொம்ப நவீன லேசர் யூஸ் பண்ணி சுத்தமாக எந்த ஸ்காருமே இல்லாமல் எடுத்துட முடியும். ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த ப்ரொசீஜர் டியூரேஷன் ஆகும், பட் ஃபுல்லாக எடுத்துட முடியும். வேற இதே ஸ்காருக்காக ஏற்கனவே பரு வந்துட்டு போன ஸ்காராக இருக்கட்டும், இல்லை விழுந்து அதனால வரக்கூடிய ஸ்காராக இருக்கட்டும், இல்லை வயிற்றுல நம்மளுக்கு டெலிவரிக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த தழும்புகளாக இருக்கட்டும், இதுக்கு முழுசாக இரேஸ் பண்ணிட முடியுமா அப்படின்னா கிடையாது. எவ்வளவோ அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துச்சு, வந்தாலுமே 30-80% நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க முடியும், முழுசாக அதை மறைய வைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ் காருக்காக பண்ணும்போது மாதம் 9-12 மாதங்கள் பண்ணுவாங்க. பண்ணி தான் அதில் இம்ப்ரூவ்மெண்ட் காட்ட முடியும். முன்னாடியெல்லாம் வெறுமனை லேசர் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ இந்த லேசரோட சேர்ந்து நிறைய இன்ஜெக்டபிள் ட்ரீட்மெண்ட்ஸும் வந்துருச்சு. அதாவது உங்களோட பிளட் எடுத்து அதில் இருக்கிற தட்டணுக்கள் நிறைந்த பகுதியை பிரித்து அதை வந்து இன்ஜெக்ட் பண்றது. ஸோ இந்த PRP அப்படிங்கிற இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ணாலும் PRPங்கிறது வந்து லிக்விட் கோல்டு மாதிரி, அதில் வந்து நிறைய குரோத் ஃபேக்டர்ஸ் இருக்கும். அதாவது நம்மளுக்கு எங்கே போட்டாலும் அந்த இடம் வளரக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும். இப்போ தழும்புக்காக நம்ம அந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ணுறோன்னா, அங்கே ஒரு லேசர் பண்ணிட்டு அந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ணுறோன்னா புதுசாக தோல் வர்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். இதே தலைமுடியில் வந்து இன்ஜெக்ட் பண்ணோன்னா அங்கே முடி வளர்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி இந்த PRPங்கிறத வந்து எங்கே இன்ஜெக்ட் பண்ணுறோமோ அங்கே அதுக்கு தேவையான க்ரோத் ஃபேக்டர்ஸை அது கொடுக்கும். இது உங்களோட பிளட்லேருந்தே எடுத்து உங்களுக்கே இன்ஜெக்ட் பண்ணுறதுனால அதோட சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப குறைவு. பட் PRP வந்து சர்டிஃபைடு டெர்மட்டாலஜிஸ்ட் டாக்டர் கிட்ட தான் நீங்கள் பண்ணணும். மற்ற இடங்களில் நீங்கள் பண்ணும்போது உங்களோட பிளட்டை எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணும்போது ப்ராப்பராக ப்ராசஸ் பண்ணுறாங்களா, ரொம்ப ஸ்டிரைலான என்விரான்மெண்ட்டில் பண்ணுறாங்களா, அதை எப்படி பண்ணி எப்படி உங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதில் பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லான பர்சனை நீங்கள் சூஸ் பண்ணணும், பிளேஸை நீங்கள் சூஸ் பண்ணணும். பட் பண்ணால் இது ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட். அடுத்தது நீங்கள் சுருக்கங்கள் பற்றி நம்ம பேசலாம். ஃபேஸில் வரக்கூடிய சுருக்கங்கள், கண்ணை சுற்றி வரக்கூடியது, நெற்றியில் வரக்கூடியது, கண்ணம் சதை வந்து தொங்கி இந்த கழுத்தில் நீண்டுட்டு இருக்கக்கூடியது, கழுத்தோட சதை வந்து சுருக்கமாக இருக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி சுருக்கங்களுக்கெல்லாம் வந்து நம்ம டைட்டனிங் ட்ரீட்மெண்ட்ஸ், ரேடியோ ஃப்ரீக்வன்சி ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம், பொட்டிலினம் டாக்ஸின் போட்டுக்கலாம், ஃபில்லர்ஸ் போட்டுக்கலாம். ஆன்டி ஏஜிங்குங்கிறது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரிங்க. உங்களோட வயசை குறைக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் இப்போ நிறைய அட்வான்ஸ்டாக வந்துருச்சு. அதனால உங்களுக்கு எது தேவைங்கிறது ஒரு நல்ல MD-DVL ஆர் DDVL படித்த ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போய் நீங்கள் வைத்தியம் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க, குவாக்ஸை நம்பி ஏமாந்துடாதீங்க. இப்போ நிறைய குவாக்கரி தான் பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு. டாக்டரே இல்லாதவங்க தோல் டாக்டர், தோல் சிகிச்சை அப்படின்னு போர்டு போட்டு இந்த ஆன்டி ஏஜிங்காக நிறைய மக்களை ஏமாத்துறாங்க. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுறது டாக்டரா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு போய் வைத்தியம் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களை நீங்கள் இன்னும் கொஞ்சம் நிறைய மெருகேற்றிக்க முடியும், உங்களை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். இந்த அழகியல் சிகிச்சையில ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ண வேண்டாம்னு நான் நினைக்கிற விஷயம் வந்து, நான் வந்து இன்னும் கொஞ்சம் கலர் ஆகணும் டாக்டர், நான் ரொம்ப கருப்பா இருக்கேன், நான் வந்து இன்னும் கொஞ்சம் வெள்ளையாகணும், இந்த மாதிரி ஆயிடணும், இவங்கள மாதிரி ஆயிடணும் அப்படின்னு கேட்கறத மட்டும் என்னைக்குமே நான் வந்து அட்வர்டைஸ் பண்ண மாட்டேங்க. நம்ம கலர் தான் கேரண்டி கலர், நம்ம எப்படி பிறந்தோமோ அந்த கலர்ல தான் இருப்போம். ஸோ அதுலேருந்து நம்ம கலரை குறைக்கணும்னு மட்டும் நினைக்கவே கூடாது. நம்ம இன்னும் கொஞ்சம் அழகாயிக்கலாம், நம்ம இன்னும் கொஞ்சம் யங் ஆயிக்கலாம், அதெல்லாம் பண்ணிக்கலாம், பட் கலர் ஆகணும்னு மட்டும் நினைக்காதீங்க.
1: இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைஞ்சிருந்தாங்க திருச்சி தோல் நோய் நிபுணர் மருத்துவர் கே அகிலா அவர்கள்.

நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காலை மலர் திருச்சிராப்பள்ளி. முதலமைச்சர் 936 கிலோஹெர்ட்ஸில் நேர்களுக்கான அறிவிப்பு. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தைச் சேர்ந்த போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் இளைஞர்களை தயார்படுத்தும் விதமாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் ஒருங்கிணைந்த குடிமைப்பணி தேர்வுகளுக்கான

டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 & 2 மற்றும் மத்திய அரசு பணிகளுக்கான எஸ்எஸ்சி, சிஜிஎல் மற்றும் ஆர்ஆர்பி, ஏஎல்பி ஆகிய போட்டித் தேர்வுகளுக்கு கட்டணம் இல்லா பயிற்சி வகுப்புகள் திருச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் நடைபெற்று வருகின்றன. இந்த பயிற்சி வகுப்புகளில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் காலை 10 மணி முதல் பகல் 1:30 வரை டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 & 2 பயிற்சி வகுப்புகளும், மதியம் 2 முதல் மாலை 4 மணி வரை எஸ்எஸ்சி, சிஜிஎல் மற்றும் ஆர்ஆர்பி, ஏஎல்பிக்கான பயிற்சி வகுப்புகளும் நடைபெறும். இந்த பயிற்சி வகுப்புகளில் சிறந்த பயிற்சியர்களை கொண்டு அனைத்து பாடப்பகுதிகளுக்கும் பயிற்சி அளிப்பதுடன் பாடவாரியாக மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட்டு இலவசமாக பாடக்குறிப்புகளும் வழங்கப்படும். ஆகவே திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தைச் சேர்ந்த அனைத்து போட்டித் தேர்வுகளும் இப்பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். திருச்சிராப்பள்ளி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மைய அலுவலகத்தின் சார்பில் 2021-22 ஆண்டு

கட்டு மைய அலுவலகத்தின் சார்பில் 2021-22 22 மாணவர்களும், 2023-62 மாணவர்களும், 2024-43 மாணவர்களும் பயிற்சி பெற்று போட்டித் தேர்வுகளில் மொத்தம் 140 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்று தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பாக மேலும் விவரங்களுக்கு 0431-2431-3509-0559-501 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளுமாறு திருச்சிராப்பள்ளி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மைய அலுவலகத்தில் தெரிவிக்கப்படுகிறது. மேற்கண்ட இந்த தகவலை நமக்காக தந்திருக்கிற திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள்.

தங்கம் வெள்ளி விலை நிலவரம் தெரிஞ்சுக்கலாம். தங்கம் கிராம் ஒன்றிற்கு 13,569 ரூபாய்க்கும் வெள்ளி கிராம் ஒன்றிற்கு 254.90 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நேற்று மாலை நிலவரப்படி 79.14 அடியாக இருந்தது. அணைக்கு வினாடிக்கு 1881 கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது.

7:52 காலை மலர் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். நேரலுக்கான வானிலை அறிவிப்பு. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மழை பெய்யக்கூடும். நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை அறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதியில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டி வெப்பம் நிலவக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில், மத்திய கடல் வங்கக்கடல் பகுதிகளான சில பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு அந்தமான் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள் குறித்த எச்சரிக்கை எதுவும் இல்லை. எனவே எச்சரிக்கை உள்ள பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

நேரமும் வாய்ப்பும் எல்லாருக்கும் எப்பவும் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா முயற்சி எடுக்கிறவங்க தான் அவங்க நினைச்சதை அடைகிறாங்க. அதனால முயற்சியை மட்டும் எப்பவும் கைவிட்டுறாதீங்க. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல இது இதயராகும். உங்களுக்கு பிடிச்ச புத்தம் புது பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்க 938-546-1 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களோட பேரு, ஊரு அண்ட் உங்களுக்கு பிடிச்ச பாட்டையும் சேர்த்து டைப் பண்ணி அனுப்ப மறக்காதீங்க. நிகழ்ச்சியில முதல்ல யார் பாடல் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கும்பகோணம் நேதாஜி நகர்ல இருந்து பிரீதா பிரதீப் ஸ்ரீதேவி இவங்க கேட்டிருக்கிற பாடல் இதோ வந்துட்டே இருக்கு.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல கேட்டு நினைச்சிருக்கீங்க. இது இதய ராகம் நிகழ்ச்சியில அடுத்ததா பழனி வட்டம் கொழும கொண்டான் ராமகிருஷ்ணன் இவங்க விரும்பி கேட்டிருக்கிற பாடல் தங்கலான் படத்துல இருந்து.

இதே ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக யார் பாடல் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, திருப்பட்டூர் மதுமிதா கேட்டிருக்கிற பாடல் இதோ. ஓ மை கடவுளே படத்துலேருந்து.

0: இதே ராகம் நிகழ்ச்சியில அடுத்ததா புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர்ல இருந்து பிரகாஷ் ரக்ஷனா, லிபிகா, கீர்த்தி, தவனேஷ் இவங்க எல்லாரும் கேட்டிருக்கிற பாடல் இதோ யூத் படத்துல இருந்து.
1: மஞ்சள்

0: இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். ஸ்டே டியூன் ஃபார் மார்னிங் நியூஸ்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் நரேஷ் மாகோ. தி ஹெட்லைன்ஸ்: President Draupadi Murmu and Prime Minister Narendra Modi to inaugurate and lay foundation stone of development projects worth over 47,000 crore rupees in Odisha's Mayurbhanj district today. Prime Minister Modi to release 23rd

இது ராகம் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்டிருக்கிறாங்க. பெரம்பலூர் ராபின்சன், ரூபா, ரித்தின், ரெனிட்டா, ஜோசப், சசி, ஜூலி, பாக்கியராஜ், தமிழ் மற்றும் யுஜின், இவங்க எல்லாருக்காகவும் பாடல் வருது லப்பர் பந்து படத்துல இருந்து.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல கேட்டு நினைஞ்சிருக்கிறீங்க. இது ராகம் நிகழ்ச்சியில அடுத்ததா யார் பாடல் கேட்டிருக்காங்கன்னா, கீழாண்டார் வீதி, சண்முகம், ராஜலட்சுமி, ஜெகதீஸ்வரி, சுஹாசினி, கற்பகம் இவங்க எல்லாரும் விரும்பி கேட்டிருக்கிற பாடல் விஸ்வாசம் படத்திலிருந்து.

நிறைவு பெற்றது இன்றைய இதய ராகம். நேர்களை இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் ஜானகி ராமானுஜம் அவர்கள் பாட்டு, டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், காரக்குறிச்சி என் மோகனராம் அவர்கள் கடம். இனி தொடர்வது வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி வலம் பெறுவோம், நலம் பெறுவோம். வளர்ந்து வரும் நாகரிக உலகத்தில் பல்வேறு நோய்களும் நம்மோடு சேர்ந்தே வளர்ந்து வருகிறது. இந்நிலையில் நமது

0: நமது வாழ்க்கை முறையை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளாமல் நம்மால் இந்த நோய்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. அதற்கு பல நீண்ட காலமாகவே நம் இந்தியர்கள் பின்பற்றி வரும் முக்கியமான பயிற்சி தான் இந்த யோகா. நம் உடல் மனம் ஆரோக்கியத்தை பேணிக்காக்கும் யோகாவை சர்வதேச நிகழ்வாக கொண்டாடி மகிழ்கின்றோம். வளம் பெறுவோம், நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் வாழ்க்கை முறை நோய்களை யோகா மூலம் நிர்வகித்தல் குறித்து காரைக்கால் அரசு ஆயுஷ் மருத்துவமனை யோகா பயிற்றுநர் வி. புவனேஸ்வரி அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம்.
1: வணக்கம் நேயர்களே. வாழ்க்கை

வணக்கம் நேயர்களே. வாழ்க்கை முறை நோய்கள்னு பாத்தீங்கன்னா, இப்ப சக்கரை வியாதி, ரத்த கொதிப்பு, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வருது. இப்ப இறப்பு விகிதமே வந்து வாழ்க்கை முறை சரியில்லாத வர வியாதிகள்னாலதான் அதிகமாகுது. ஸோ இதெல்லாம் வந்து யோகா மூலம் எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோகாங்கிற விஷயம் மெடிடேஷன்லேருந்து ஆரம்பிச்சு ஒரு ஆசன பயிற்சி, பிராணாயம் பயிற்சி, ரிலாக்ஸேஷன் ஒன்று கொடுப்போம். ஸோ இது எல்லாமே நீங்க கோர்வா செய்யும் போது உங்களுடைய மனசும் உடம்பும் சுறுசுறுப்பா இருக்கும். ரெண்டாவது, யோகா பண்ணும்போது நம்ம உணவும் சொல்லுவோம், உணவு கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க காலை உணவு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 7.5 மணிக்குள்ள சாப்பிடணும். மதிய உணவுன்னு எடுத்துட்டீங்கன்னா 1 மணிக்கு சாப்பிடணும். நைட்டு ராத்திரி சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 7.5க்குள்ள சாப்பிடணும். நைட்டு தூங்க போற டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 மணிக்கு தூங்க போகணும். ஸோ இதுதான் வந்து ஒரு வாழ்க்கை முறை மாற்றம். அந்த வாழ்க்கை முறை சரியில்லாதனாலதான் இந்த பிரச்சனையே வருது. நீங்க ஒரு நைட் ஷிப்ட் போறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த உணவை கையில எடுத்துட்டு போயோ அந்த நேரத்துக்கு அந்த சாப்பிடணும். நேரத்துக்கு சாப்பிடணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எப்ப அந்த உணவு சீரான அளவுல நல்ல ஒரு சமச்சீரான உணவா எடுத்துக்கிட்டோம்னால உடம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டாவது, சின்ன சின்ன எளிய பயிற்சிகள் தான் யோகால. கைகளை மடக்கிறது, கால்களை மடக்கிறது, சின்ன சின்ன ஆசனங்கள் வந்து பிரீத்திங் பேட்டர்ன், அதாவது மூச்சு இழுத்து கையை தூக்குறது, மூச்சு இழுத்து காலை தூக்குறது. ஸோ இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கனாலே உங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து உடம்புல கிடைக்கும். ஸோ அப்ப உடம்புல உள்ள அனைத்து உறுப்புகளும் உங்களுக்கு ஒரு புத்துணர்வோட இருக்கும். உங்களுக்கு காலையில எழுந்து பிரம்ம முகூர்த்தம் டைம்ல நீங்க யோகா பண்றது ரொம்ப உத்தமமான டைம். ஏன் காலையில பண்ண சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு காலையில தான் ஒரு ஃப்ரெஷ் ஆக்சிஜன் இருக்கும். யோகாசனம் பண்ணும்போது நம்ம இழுக்கும் போது நிறைய ஆக்சிஜன் உள்ளார போகும் இல்லைங்களா. சோ நம்ம சாதாரணமா இருக்கும்போது அவ்வளோ மூச்சு வந்து நம்மளால இழுக்க முடியாது. ஒரு யோகாசன பயிற்சிங்க பண்ணும்போது மூச்சை இழுத்து காலை தூக்குங்க அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு காலை தூக்குறோமோ அது வரைக்கும் நம்ம மூச்சு இழுக்க போறோம். ஸோ அப்ப அந்த அளவுக்கு அதிகமான மூச்சு உள்வாங்கும் போது நிறைய ஆக்சிஜன் சப்ளை இருக்கும். ஸோ இதனால அவங்க உடம்பும் மனசும் ரொம்ப புத்துணர்வோட இருக்கும். ரெண்டாவது, இந்த வாழ்க்கை முறை பிரச்சனையினால என்ன ஆகுதுன்னா, தூக்கமின்மை இப்ப அதிகமா வருது. தூக்கமின்மைக்கு மெயினான பிரச்சனை உங்களுக்கு மனசு வந்து சாந்தமா இல்லாத நிலைமை. ஸோ அந்த மனசை வந்து கட்டுப்பட இனிஷியலா ஒரு 1000 சிந்தனைகள் உங்களுக்குள்ளார வரும், சத்தங்கள்லாம் கேட்க தான் செய்யும். ஆனா நீங்க கண்ணை மூடி அதை ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுடைய பிரீத்திங்க கான்சென்ட்ரேட் பண்ணீங்கனாலே போதும். இப்ப மெடிடேஷன்னா என்ன, இதை எதை பத்தி நினைக்கிறது அப்படிங்கிற உணர்வே தேவையில்லை. இது எல்லா மதத்துக்கும் ஒரே மாதிரியான பயிற்சி தான். உங்களுடைய மூச்சு பயிற்சி பண்ணுவோம்ல, மூச்சை எப்படி உள்ளார இழுக்கிறோம், எப்படி வெளியில விடுறோம் பண்றோம்ல, அதே தான் மெடிடேஷன்ல. கண்ணை மூடி நீங்க பொறுமையா அதை கவனிக்கணும். நேரா நிமிந்து உட்கார்ந்துகிட்டு ஒரு விளக்கு வெளிச்சம் ஸ்லோவா நிறைய மூச்சை உள்ளார இழுக்கிறோம், நிறைய மூச்சை வெளியில வரும், அதை கவனிக்கலாம். அப்படி இல்லையா, மூச்சு உள்ளார இழுக்கும் போது சில்லுன்னு காத்து உள்ளார போகுது, வெளியில விடும் போது சூடான காத்து வெளியில வருது. சோ அதையும் கவனிக்கலாம். சோ இதன் மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணும் போது நாளடைவுல மனசு வந்து ரொம்ப கண்ட்ரோலுக்கு வந்துடும். எப்ப மனசு கண்ட்ரோலுக்கு வந்துருதோ, நம்ம என்ன செய்யணுங்கிற விஷயம் நம்ம நினைக்கிறோமோ அதை நம்மளால தடையில்லாம செய்ய முடியும். ஒரு ஆசிலேஷன் மைண்டே நமக்கு இருக்காது, ஒரு கிளியர் தாட் கிடைக்கும். சோ அது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, யோகா பயிற்சியில கரெக்டா இருந்தா மட்டும்தான் கிடைக்கும். ரெண்டாவது, தூங்க போற டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி செல்போன் பாக்குறத நிப்பாட்டிடணும். சோ எப்ப நீங்க அந்த மாதிரி சும்மா படுத்துக்கிட்டு நீங்க உங்களுடைய மூச்சை கவனிக்கிறது, பக்கத்துல சத்தத்தை கவனிக்கிறது, சோ அதெல்லாம் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே உங்களுடைய உடம்பு மனசும் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும். தேவையில்லாத சிந்தனைகளை குறைக்கலாம். மெயினா நம்ம நல்ல விஷயங்களை பார்க்கணும், நல்ல விஷயங்களை பேசணும், நல்ல புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் இருந்தா அது படிக்கலாம். சோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய சிந்தனைகள்ல நிறைய மாற்றம் இருக்கும். தேவையில்லாத சிந்தனைகளை குறைச்சிடலாம். சோ யோக பயிற்சிங்கிறது இப்ப உள்ள காலகட்டத்துக்கு அனைத்து மனிதர்களுக்கும் ஒரு தேவையான விஷயமா இருக்குது. இப்ப இந்த வருஷம் பாத்தீங்கன்னாலே மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்ல இருந்து 1 வாரம் கின்னஸ் ரெக்கார்டுக்காக எல்லா மக்களுக்கும் இது போய் சேரணுங்கிறதுனால ஆன்லைன் பயிற்சி எல்லாம் கொடுக்கறாங்க. சோ இதை பயன்படுத்திக்கிட்டு நீங்க அனைவரும் யோகா பயிற்சியில ஈடுபட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்வு ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டாவது, யோக பயிற்சிங்கிறது வெளிப்புற ஆர்கன் மட்டும், உறுப்புகள் மட்டும் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்க வேண்டாம். உள் உறுப்புகளுக்கும் தேவையான பயிற்சி இதுல கிடைக்குது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன், கிரியா பயிற்சின்னு ஒரு இருக்கு. அந்த கிரியாங்கிறது வந்து மூக்கை சுத்தப்படுத்துறதுக்கு, கண்ணு சுத்த

சுத்தப்படுத்துறதுக்கு, குடல் சுத்தப்படுத்துறதுக்கு, அந்த மலக்குடல் சுத்தப்படுத்துறதுக்கான பயிற்சி எல்லாம் இருக்குது. சோ இதை நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உடம்புல உள்ள கழிவு வந்து வெளியேறும். எப்ப உடம்புல உள்ள கழிவு வெளியேறதுனாலே நம்ம மனிதன் வந்து நல்லா இயல்பா இயங்கக்கூட தன்மை கிடைக்கும் உங்களுக்கு. இந்த கிரியா பயிற்சிங்கிறது நார்மலா விடிய காலம்பரம் பண்ண விதம் வெறும் வயிற்றுல பண்ணினீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. இப்ப நீங்க உங்களுக்கு பண்ண தெரியல, எப்படி பண்ணணும் தெரியல அப்படின்னா ஒரு முறையான ஆசிரியர்கள்ட்டயோ இல்ல யோகா பயிற்றுனர்கிட்ட போயோ நீங்க இதை கத்துக்கலாம். சோ ஒரு கழிவுங்கிறது ஏன் உடம்புக்கு வருது? நம்ம வந்து வெளி சாப்பாடு சாப்பிட்றதுனாலயோ, ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்றதுனாலயோ, மீந்த சாப்பாடை சாப்பிட்றதுனாலதான் அந்த கழிவு தன்மைங்கிறது வருது. நம்ம இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம எப்ப சாப்பிடுற சாப்பாடு தேவையான அளவுக்கு உடம்பு பயன்படுத்திக்கலையோ அதுவும் கழிவா மாறுறதுக்கான தன்மை இருக்கு. சோ அப்ப நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, ஒரு அரை வயிறு சாப்பிடுறோம் அப்படின்னா ஒரு கால் வயிறு தண்ணி குடிக்கணும், ஒரு கால் வயிறு சும்மாவே விடணும். அப்போ நம்ம எப்படி சாப்பிடுறோங்கிறது முக்கியம் கிடையாது, என்ன சாப்பிடணுங்கிறது முக்கியம். அதுவும் ஒரு சீரான சாப்பாடா இருக்கணும். இந்த கால் வயிறு காலியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப உங்களுக்கு சாப்பிட்ட ஃபீலிங்காவே இருக்காது. உங்களுக்கு எப்படி நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம வயிறு இருந்ததோ அதே மாதிரிதான் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் இருக்கும். நீங்க இந்த பயிற்சிகள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு உணவு முறையை கரெக்டா ஃபாலோ பண்ணனீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதாரணமான தலைவலியிலேருந்து ஜுரம்லேருந்து எதுவுமே வராது. ஸோ இந்த வாழ்க்கை முறை தான் அரசும் நமக்கு வந்து ஃபாலோ பண்ண சொல்றாங்க. ஸோ அதனால இந்த இன்டர்நேஷனல் யோகா டே எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வருஷா வருஷம் கண்டக்ட் பண்றதுக்கான பர்பஸும் அதுதான். எல்லாரோடைய வாழ்க்கை முறையும் கரெக்டா இருக்கணும் அப்படின்னா நீங்க யோகா கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். இந்த யோகா பயிற்சிங்கிறது சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்க பண்ணலாம். இப்ப சின்ன குழந்தைங்கன்னா ஒரு 5 வயசுக்கு மேல இருந்து 60-70 வயசு வரைக்கும் பண்ணலாம். இந்த வயதினர் பண்ணலாம், இவங்க பண்ணக்கூடாது அப்படிலாம் இல்ல. ஏன் 5 வயசுக்கு மேல சொல்றேன்னா அப்பதான் அந்த குழந்தைங்க வந்து நம்ம சொல்றதை கேட்கும். சோ அப்ப அந்த வயசுல இருந்து வயசானவங்க 70, 80, 90 வயசு வரைக்கும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா செய்யலாம். இப்போ அவங்க எல்லாம் வந்து ரொம்ப கடினமான பயிற்சிகள் செய்ய முடியாது, ஒரு ஓடுறதோ அப்புறம் ஸ்பீட் வாக் பண்றதோ அதெல்லாம் அவங்களுக்கு முடியாது. ஆனா யோகா பயிற்சியில வந்து உங்களுக்கு நார்மலா ஸ்லோவா காலை தூக்குங்க, ஸ்லோவா கையை தூக்குங்க, நிறைய மூச்சு இழுங்க. சோ இதுதானே வேணும் நமக்கு. சோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும். சோ அப்ப வயசானவங்களும் ஈஸியா பண்ணலாம். இப்போ ஒரு ஜிம்முக்கு போய் அவங்களால ஒரு சிலது பண்ண முடியல அப்படின்னா யோகா பயிற்சியில சிம்பிளா உள்ள எக்ஸசைஸ் பண்ணலாம். எங்களால எல்லாமே பண்ண முடியும், ஒரு வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கனால அதுக்கான பயிற்சிகளும் இருக்குது. இந்த மாதிரி எங்களால பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஹார்ட் பேஷண்ட் வராங்க, அந்த மாதிரி உள்ள பேஷண்ட்ஸுக்கும் வந்து எளிய பயிற்சிகள்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்ல சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப வந்து இந்த யோகாங்கிற விஷயம் வந்து ஹாஸ்பிட்டல் செக்டர்ல ஹெல்த் பர்பஸ்க்காக கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இப்ப யோகா பண்ணனா நோய் வராம இருக்கிறதுக்காகவும் யோகா பண்ணிக்கலாம், நோய் வந்த பிறகும் யோகா பண்ணிக்கலாம். அந்த நோய் வராம இருக்கிறதுக்கான பயிற்சிகள்னு பாத்தீங்கன்னா அதே பிராணாயம் பயிற்சி, அதே மூச்சு பயிற்சி, எக்ஸசைஸ் வந்து பிரீத்திங் பேட்டர்னோட பண்றது. சோ இதெல்லாம் செய்யும் போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாயிடும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாச்சனாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு உடம்புல ஒரு பிரச்சனையும் வராது. கவர்மெண்ட் வந்து இதை இலவசமா கொடுக்கறாங்க. பாண்டிச்சேரி இதுல வந்து தமிழ்நாட்டிலயும் வச்சிருக்காங்க, இலவசமா கொடுக்கறாங்க. அதனால மக்கள் வந்து இதை அனைத்தும் ஃபாலோ பண்ணி இதை பயன்பெற்றுட்டீங்கன்னா ரொம்ப நல்லதா இருக்கும் உங்களுக்கு. இப்ப இந்த யோகாசனம் அப்படிங்கிற இந்த யோகாங்கிற ஒரு வார்த்தையிலே பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் அடங்கியிருக்கு. வெறும் ஆசனங்கள் மட்டுமே அடங்கியிருக்காது. ஆசனங்கள், பிராணாயம், கிரியா, முத்ரா, பந்தா, ரிலாக்சேஷன். சோ இந்த அனைத்து விஷயமும் சேர்ந்தாதான் உங்களுக்கு அந்த யோகாங்கிற வார்த்தையே கம்ப்ளீட் ஆகும். சோ இதுல ஆசனங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிராணாயம்ங்கிற விஷயமும் மூச்சு பயிற்சி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது முத்திரைன்னு ஒரு வார்த்தை இருக்கு. சோ அந்த முத்திரைகள் என்னன்னா நம்ம கை விரல்களை வச்சு ஒரு சில இன்டர்லாக் பண்றது, ஒரு 2 விரலை சேர்த்து பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம உடம்புல ஒரு அனைத்து நரம்புகளும் கை பாதங்கள்லயும் கால் பாதத்திலையும் தான் முடிஞ்சிருக்கு. சோ அப்ப எந்த ஒரு 2 விரல்களை நம்ம ஒன்னா சேர்க்கிறோமோ அந்த விரல்கள்லேருந்து போற சீரான ரத்த ஓட்டம் எந்த உறுப்புக்கு போகுதோ அந்த உறுப்பு நல்லா இயங்கும். இதுதான் முத்ராவோட சிம்பிள் கான்செப்ட். ரெண்டாவது, நம்ம யோகா வந்து இந்த 5 விரல்கள் பஞ்சபூதங்களை கம்பேர் பண்ணுவாங்க. நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், நீர், அந்த மாதிரி உடம்பு. சோ இந்த 5 விஷயங்கள் வந்து நம்ம உடம்ப கம்பேர் பண்றாங்க. இப்ப நீருங்கிறது வந்து நம்ம ரத்த ஓட்டத்தை குறிக்கிறது.
நெருப்புங்கிறது உடம்புல வர உஷ்ணத்தை குறைக்கிறது. ஆகாயம்ங்கிறது நம்ம உடம்புல நிறைய வெற்றிடம் சுவாசம் அதெல்லாம் இருக்குல்ல, அதை குறிக்கிறது. உடம்புங்கிறது வந்து பூமியை குறிக்கிறது, அதை வந்து உடம்புக்கு சேர்த்து குறிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பஞ்சபூதத்தோட நம்ம கம்பேர் பண்றதுனால

0: நம்ம உடம்புல உள்ள பிரச்சனைய சாதாரண முத்திரை தான், கட்ட விரலும் ஆள்காட்டி விரலும் நம்ம சேர்த்து ஒன்னா சேர்த்து சின்முத்திரைன்னு சொல்லுவோம். அந்த சின்முத்திரையில உக்காந்தனாலே நம்ம மூளைக்கு போற நரம்புகள் வந்து சீரா இயங்கும், நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல முனிவர்கள்லாம் சின்முதிரையில உட்காந்து தியானம் பண்ணுவாங்க. சோ எப்ப சின்முதிரையில உட்காந்தீங்கனாலோ உங்களுக்கு மனசு சாந்தமா ஆகணும், நம்மளுக்கு வந்து ஒரு அமைதியான நிலைமை கிடைக்கணும் அப்படின்னா தியானத்துக்கு சிறந்த முதிரங்கிறது சின்முதிரை. ரெண்டாவது உடம்பு உஷ்ணத்தை குறைக்கணும் அப்படின்னா கட்ட விரலையும் அந்த மோதிர விரலையும் ஒன்னா சேர்த்துக்கணும். சோ உடம்புல உள்ள அனைத்து பிரச்சனை, ஒரு ஹார்ட் பிரச்சனை, ஒரு உடம்புல வேற ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது, அதை சரி பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு 20 நிமிஷத்திலிருந்து 1 மணி நேரம் வரைக்கும் கூட இந்த முதிரையை நீங்க மெயின்டைன் பண்ணலாம். ஆனா இந்த முத்ராசனோல கிடைக்கிற பயன்கிறது கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா நம்ம சாதாரண இன்டர்லாக்கிங் தான், அது வந்து நம்ம இன்டர்லாக் பண்ண ரொம்ப நேரம் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தா அந்த நரம்பு மண்டலம் வந்து சீராகும். அதாவது அது எந்த உறுப்புக்கு போகுதோ அதுக்கு சீரான ரத்த ஓட்டம் கிடைக்கும். அதுதான் இந்த முத்ராவோட கான்செப்டே. சோ இன்னொன்னு வந்து பந்தாசுன்னு சொன்னேன். அந்த பந்தாசுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தசைகளை வந்து இறுக்கி பிடிச்சு கொஞ்ச நேரம் வைக்கணும். இப்ப பந்தாசுங்கிறது வந்து நிறைய பந்தாசு இருக்கு யோகால. மூல பந்தா இருக்குது, உட்யான பந்தா இருக்கு, ஜலந்திர பந்தான்னு இருக்குது. சோ இந்த பந்தா வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, மூல பந்தா அப்படின்னா நம்மளுடைய இடுப்பெலும்ப சுத்தி, நம்ம ஆசன வாயு பெண்ணுறுப்ப சுத்தி உள்ள தசைகளை வந்து இறுக்கி கொஞ்ச நேரம் இறுக்கி பிடிக்கணும் மூச்சு இழுத்துக்கிட்டு. சோ அப்ப அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சீரான ரத்த ஓட்டம் கிடைக்கும். அப்ப பெண்களுக்கான மாதவிடாய் பிரச்சனை, அப்புறம் வந்து மலச்சிக்கல், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாம் அந்த இடத்துல இருந்ததுன்னா அது சரியாகும். உட்யாயின பந்தான்னு சொல்லுவோம். உட்யாயின பந்தாங்கிறது மூச்சை இழுத்துக்கிட்டு அடிவயிறை நல்லா இறுக்கி பிடிக்கணும், உள்வாங்கணும், மூச்சை வந்து வயிற்ற உள்ளார இழுக்கணும் மூச்சை இழுத்துட்டு. சோ அப்ப நீங்க அந்த மாதிரி பண்ணும்போது குடல் சார்ந்த பிரச்சனை வந்து சரியாகும். ஜலந்திர பந்தாங்கிறது மூச்சை இழுத்துட்டு தலைய ஸ்லைட்டா முன்னாடி குனியணும். அப்ப அந்த தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க, தொண்டையில ஏதாவது பிரச்சனை உள்ளவங்க, வாய்ஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கு அந்த பந்தாங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இத மாதிரி இந்த யோகா பயிற்சியினால நம்மளுக்கு அன்றாட நோய்கள், சின்ன சின்ன நோய்கள் இருக்குல்ல, வாழ்க்கை முறை மாற்றத்தினால வர நோய்களையும் கட்டுப்படுத்திக்கலாம். அன்றாட வாழ்வியல்ல வர சின்ன சின்ன கைகால் வலி, சளி, இருமல் இதெல்லாம் கூட கட்டுப்படுத்திக்கலாம். எல்லாரும் இந்த யோகா பயிற்சி மூலமா நம்மளுடைய உடம்பையும் மனசையும் சுத்தமா வச்சுக்குங்க. நல்லா நலமா வாழுங்க எல்லாரும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் வாழ்க்கை முறை நோய்களை யோகா மூலம் நிர்வகித்தல் குறித்து காரைக்கால் அரசு ஆயுஷ் மருத்துவமனை யோகா பயிற்றுநர் வி புவனேஸ்வரி அவர்கள் தந்த தகவல்கள். படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.
2: கரை தொடும் வானம் அழகு, அதைவிட நம் மனதை தொடும் புன்னகை மிகவும் அழகு. நேர்களே, உங்களின் புன்னகையை பரிசாக பெற்றுக்கொண்டு நிறைவு பெறுகிறது இன்றைய புத்தம் புது காலை நிகழ்ச்சி.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசையில் ஜானகி ராமானுஜம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், காரக்குறிச்சி என் மோகனராமன் அவர்கள் மிருதங்கம். துளசி தள முலச்சே என தொடங்கும் மாயா மாளவ கவுளை ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ரூபகதாளம்

ஊனேறு செல்வத்து உடற்பிறவியான் குலசேகர ஆழ்வார் பாசுரம் மடுத்து ராகம் சண்முகப்பிரியா கண்டச்சாப்பு தாளம்.

ராமநாம பாயசக்கே புரந்தரதாசர் தேவநாமா ராகம் ஆனந்த பைரவி ரூபகதாளம்.

நேரம் 9:27. அரங்கிசையில் ஜானகி ராமானுஜம் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், காரக்குறிச்சி என் மோகனராமன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் அடுத்து ஸ்ரீ கிருஷ்ணம் பஜமானச என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி தோடி ராகம் ஆதிதாளம்.

அரங்கிசையில் இதுவரை ஜானகி ராமானுஜம் அவர்களின் பாட்டு கேட்டோம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், காரக்குறிச்சி என் மோகனராமன் அவர்கள் மிருதங்கம்.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். பிரதமர் திரு நரேந்திரமோடி மேற்குவங்க மாநிலம் தாரகேஸ்வரில் பிரதமரின் வேளாண் நிதியுதவி திட்டத்தின் கீழ் 23வது தவணைத் தொகையை இன்று விடுவிக்கிறார். நாடு முழுவதும் 9,44,00,000 விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் 18,880 கோடி ரூபாய் நிதி இத்திட்டத்தின் கீழ் வரவு வைக்கப்படும். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் விவசாயிகள், மகளிர், இளையோர் ஆளுமை மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. குறிப்பாக ஆளுமை மிக்க இந்தியாவின் முக்கிய அங்கமாக கருதப்படும் செமி கண்டக்டர் துறையில் 76,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறைக்குட்பட்ட கோவில்களின் நிதியில் பல்வேறு பணிகளை மேற்கொள்ள வழங்கப்பட்ட அனுமதி ரத்து செய்யப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது. நீதிமன்ற தடை ஆணை காரணமாகவும் கோவில்களின் நிதிச்சுமையை கருத்தில் கொண்டும் 245 கோடி ரூபாய் மதிப்பிலான 46 பணிகள் ரத்து செய்யப்படுகிறது. அதேவேளையில் இந்த நிதியை கொண்டு கோவில்கள் மற்றும் பக்தர்கள் பயன்பெறும் வகையில் புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டத்தின் கீழ் சுயதொழில் தொடங்க விரும்புவோர் இதற்கான இலவச பயிற்சி முகாமை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். செல்போன், இருசக்கர வாகன பழுது நீக்குதல் பயிற்சி வரும் 22ஆம் தேதியும், கட்டுமான தொழில் பயிற்சி வரும் 27ஆம் தேதியும் நடைபெறவுள்ளதாக அவர் கூறினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பகுதியில் மழை காரணமாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.

0: மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்த நிலையில் சின்னசலம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட நயினார்பாளையம், செம்பாக்குறிச்சி, அனுமனந்தல், கீழ்குப்பம், குரால், வி கிருஷ்ணாபுரம், வி அலம்பலம், தோட்டப்பாடி, காலசமுத்திரம் ஆகிய சுமார் 20 மேற்பட்ட கிராமங்களில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் இந்த மழையானது மரவள்ளி, மக்காச்சோளம், நிலக்கடலை ஆகிய விவசாய பயிர்களுக்கு உகந்த மழையாக இருப்பதால் விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் என் முரியசன்.
1: மக்கா ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதியில் இந்தியாவின் அஸ்மிதா சாலிகா தென்கொரியாவின் கியாயுன் பார்க்கை தற்போது எதிர்கொண்டுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

நாம எத்தனை தடவை தோத்து கீழே விழுந்தோங்கிறது முக்கியம் இல்லைங்க, விழுந்தப்பெல்லாம் தன்னம்பிக்கையோட எழுந்தவாங்கிறது தான் முக்கியம். உங்க காலை பொழுத உற்சாகமாக்க வருது நம்ம திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல போடு ஆட்டம் போடு.

திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல போடு ஆட்டம் போடு கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்த பாடல், 2009 தனுஷ் நடிப்புல வெளிவந்த படிக்காதவன் திரைப்படத்திலிருந்து கே ரஞ்சித் ஜே குரல்களில்.

திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடல் ஒலிக்கிறது ஆரம்பம் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில் சங்கர் மகாதேவன் குரலில்.

நேரம் 10:30 ஆகுதுங்க. இதுவரைக்கும் நம்ம கூட முதல் அலைவரிசை நேயர்கள் இணைஞ்சு போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சாங்க. அவங்களுக்கு நாம இப்போ நன்றி சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு.

நேரம் 10:30. திருச்சிராப்பள்ளி முதலிடவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்களின் கேட்டு ரசிக்கலாம் ஒருபட பாடல்களாக இன்று துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து.

0: நேர்கள் நினைவிற்கு இன்று பகல் 12:10 முதல் 9:36 கிலோஹெர்ட்ஸில் சங்கீத சாரல் நிகழ்ச்சி. இன்று ஏ கன்யாகுமாரி அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். நேரம் 10:45. திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் இனி கேட்கலாம்.
1: திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் சயின்ஸ் பீடியா. பேங்கிங், ஷாப்பிங், சோசியல் மீடியா, வேலைன்னு எல்லாமே டிஜிட்டல் மயம் தான். ஆனா இந்த டிஜிட்டல் உலகம் நமக்கு எவ்வளவு வசதிகளை தருதோ அதே அளவுக்கு ஆபத்துகளையும் ஒழிச்சு வச்சிருக்கு. ஒரு காலத்துல திருடர்கள் வீட்டு பூட்டை உடைச்சு திருடுனாங்க. ஆனா இன்னைக்கு நாம அசந்திருக்கும் போது ஒரு சின்ன லிங்க் மூலமா நம்முடைய மொத்த பணத்தையும் தனிப்பட்ட விவரங்களையும் திருடுற டிஜிட்டல் திருடர்கள் அதிகமாகவே ஆயிட்டாங்க. நம்முடைய டிஜிட்டல் வாழ்க்கையை பாதுகாக்க ஒரு பலமான பாதுகாப்பு வளையம் நமக்கு தேவை. அதுக்காக தான் இன்றைய நிகழ்ச்சி சைபர் கவசம்.
2: சிரிக்கலாம், பறக்கலாம், இறக்கைகள் முளைத்ததே மிதக்கலாம், குதிக்கலாம், கவலைகள்.
1: சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக இந்த வாரமும் சைபர் செக்யூரிட்டி குறித்து பல விழிப்புணர்வு தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்ள போறாங்க இணைய பாதுகாப்பு நிபுணர் பி ஆகாஷ் அவர்கள். உடன் உரையாடுகிறார் மூத்த அறிவிப்பாளர் சித்ரா திருவாளன் அவர்கள்.
3: வணக்கம் ஆகாஷ்.
4: வணக்கம்
3: ஆகாஷ். பெரியவங்க இல்லனா யாரா இருந்தாலும் கவனிக்க வேண்டிய ஒரு ரெண்டு விஷயம் சொல்லலாம். நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட்டை கையில வச்சிருக்கிறோம், நம்ம ஒரு ஜிபே பண்றோம், இல்லனா சில இன்டர்நெட் பேங்கிங் இருக்கு, எல்லாமே இருக்கு. நம்ம இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் கவனிச்சோம்னா கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கலாம்.
4: என்ன ஆகும் டிஜிட்டல் அரெஸ்ட்?

0: அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது.
1: ஆமா
0: கரெக்டா. இப்போ வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு போன் வரும், போன் வந்து நாங்க கஸ்டம்ஸ்ல இருந்து இந்த மாதிரி நாங்க கால் பண்றோம், உங்களோட பார்சல் இங்க கஸ்டம்ஸ்ல இங்க மாட்டிருக்குது. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3000 வர்த் குட்ஸ் இருக்குது. எல்லாமே சொல்லுவாங்க அவங்க, ஆக்சுவலி உங்களோட ஆதார் கார்டு நம்பர் எல்லாத்தையும் வந்துட்டு அவங்க ஆக்சுவலி சொல்லிட்டு அவங்க உங்களை விடவே மாட்டாங்க. வீடியோ கால்ல தான் இருக்கணும். நீங்க ஒரு ஃபேக்கா வந்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி உட்கார வச்சிருப்பாங்க அந்த இடத்துல, சொல்லிட்டு நீங்க வந்துட்டு இவ்வளவு அமௌண்ட் நீங்க உடனே நீங்க பே பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது தான் அவங்க உங்களை வெளியவே விடுவாங்க. சோ இது ஒரு கான்செப்ட் ஒன்னு.

0: ஓகேவா? ஸோ ஆஸ் ஐ ஆல்ரெடி செட், ஹியூமனை தான் ஹேக் பண்ணுவோம் அப்படின்றது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கு வந்தீங்கன்னா ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் திங்ஸ் வந்து பிடிக்கும், ஓகேவா? ஸோ இப்போ ஒரு மாடர்ன் டே ஜென்சி கிட்ஸ்க்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரியல் டைம்ல நான் சொல்றேன் பாருங்க, ஜென்சி கிட்ஸ்க்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரீ ஏஐ எங்கன்னா கொடுத்தீங்கன்னா அவங்க கிளைம் பண்ணுவாங்க, ஃப்ரீ கிரெடிட்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க கிளைம் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ ஒரு பர்சனை ஃபுல்லா அனலைஸ் பண்ணுவாங்க, இதுதான் சோஷியல் இன்ஜினியரிங் அப்படின்றத சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு சூப்பர் புக் ஒன்று இருக்குது, தி ஆர்ட் ஆஃப் சோஷியல் இன்ஜினியரிங் அப்படின்ட்டு, நீங்க வேணா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு பர்சனை ஃபுல்லா ஸ்டடி பண்ணுவாங்க, ரைட் டு டாப் ஃப்ரம் பாட்டம் வரைக்கும் ஃபுல்லா ஸ்டடி பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத எடுத்துட்டு அது ஒரு ஸ்டோரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஹேக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் மெசேஜாவோ இல்ல ஒரு இமெயிலாவோ இல்ல ஏதாவது ஒரு த்ரூ மீடியம் த்ரூவா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பெசிபிக் பர்சன் எக்ஸ்ப்ளாய்ட் ஆவாங்க. ஸோ இதுல ஏஜ் கேட்டகரின்ட்டு வந்து அப்படின்னு இல்ல, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பீப்புளோட சைக்காலஜிக்கல் தாட்ஸ் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்றது. அவங்க ஈஸியா வந்துட்டு ஒரு விஷயங்கள் ஈஸியா பிடிக்குது அவங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா ஈஸியா ஏமாந்துருவாங்க. இல்ல இது என்ன இருக்குது நான் உள்ள இன்னும் இன்டெப்தா பாக்கலாம் நம்ம அப்படின்னா ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும் தேவைப்படுது அப்படின்னா அதை வாங்குவாங்க ஆப்வியஸ்லி. ஸோ அந்த தேவைப்படுற விஷயத்த கிடைச்சிருச்சுன்னா சம்திங் ஆன்லைன்ல ஏதோ இருக்குதுன்னா தே வில் ஆப்வியஸ்லி கெட் இட். அவங்க உள்ள இன்டெப்தா பார்க்காம வாங்கிட்டாங்கன்னா தேர் மணி இஸ் லாஸ்ட்.
1: சரிங்க, இப்ப எல்லாருமே சுலபமா கேட்கக்கூடிய ஒரு இடம், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கக்கூடிய இடம்னா இந்த மாதிரி இணையத்துல இருக்கக்கூடிய தேடல் தளங்கள்னு சொல்றோம் இல்லையா, சர்ச் இன்ஜின் தான் நம்ம போறோம். இப்போ அதை விட்டு நம்ம இப்போ தனியா ஒருத்தர் கிட்ட கேக்குறது அப்படின்றதே அந்த பழக்கமே யாருக்குமே இல்லாம போச்சு, எல்லாரும் இங்கதான் தேடுறோம். அப்போ இவ்வளவு இன்ஃபர்மேஷன் இங்க இருக்கும் பொழுது நாம ரொம்ப வல்னரபிளா, ரொம்ப எப்படி எப்ப வேணாலும் நம்மள யார் வேணாலும் அட்டாக் பண்ணலான்ற மாதிரியான இடத்துல தான் இருக்குமா, உண்மை நிலை என்ன?
0: ஓகே, சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நம்ம இன்ஃபர்மேஷன் நம்ம கிட்ட இருக்கிறது வரைக்கும் இட் இஸ் ஃபைன். உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்துட்டு நிறைய வெப்சைட் குள்ள நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க, கரெக்டா? சோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு ஒரு ஸ்பெசிபிக் இமெயில் அட்ரஸ் வச்சுக்கோங்க. நான் அப்படிதான் வச்சுப்பேன், பர்சனல் இஸ் பர்சனல் ஃபார் மீ. அந்த இமெயில் அட்ரஸ் நான் எங்கேயுமே கொடுக்க மாட்டேன். ஒரு வெப்சைட் குள்ள போறேன், லாகின் பண்றேன்னா எங்கேயும் கொடுக்க மாட்டேன். அதுக்கு தனியா ஒரு இமெயில் அட்ரஸ் வச்சுக்கோங்க. எதனா ஒரு பர்ச்சேஸ் பண்றீங்க ஆன்லைன்ல, எதனா ஒரு பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா ஹாவ் அ ஸ்பெசிபிக் இமெயில் அட்ரஸ், ஹாவ் அ ஸ்பெசிபிக் அக்கௌண்ட் ஃபார் தட். ஸோ அந்த டைம் யூ வில் பி மோர் ப்ரொடெக்டட். உங்களோட பர்சனல் எதுவுமே அந்த இடத்துல லீக் ஆகாது. நீங்க கொடுக்கறது சரிதான், ஆப்வியஸ்லி ஒரு சில இடத்துல நம்ம கொடுத்துதான் ஆகணும். பட் அந்த இடத்துல உங்களோட பர்சனல் கொடுத்துட்டீங்கன்னா இட் இஸ் டெஃபினெட்லி அ ப்ராப்ளம். ஏன்னா எந்த இடத்துல எப்போ டேட்டா பிரீச் ஆகும்னு சொல்லவே முடியாது. பர்சனல பர்சனல் வச்சுட்டீங்கன்னா ஒரு 50% யுவர் சேஃப்.
1: அப்ப கூட 50 இன்னொரு 10 வருஷத்துல இந்த துறை எப்படி எல்லாம் மாறும், எப்படி நம்மள நாம தயார் நிலையில
0: வச்சுக்கலாம்? சைபர் செக்யூரிட்டி ஒரு அழியாத ஒரு நிறைய லே ஆஃப்ஸ் நடந்துட்டு இருக்கு, எல்லாத்துலயும் லே ஆஃப்ஸ், டெவலப்பர் டீம் எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க. பட் சைபர் செக்யூரிட்டி அப்படி கிடையாது. ஒரு ஏஐஓ இல்ல புதுசா ஒரு கான்செப்ட் டெவலப் பண்றாங்கன்னா அதை நாங்க ப்ரொடெக்ட் பண்றதோ இல்ல டெஸ்ட்ராய் பண்றதோ நாங்க, இது எங்களோட விஷயங்கள் தான், இது எங்களோட ஸ்கோப்ல இருக்கும். ஸோ ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஒண்ணு நாங்க அதை ப்ரொடெக்ட் பண்ணணும், இல்ல இன்னொரு சைட்ல இருந்து அதை நாங்க டெஸ்ட் பண்ணுவோம், அதாவது அட்டாக் பண்ணுவோம். இது ரெண்டுமே எங்க ஸ்கோப்ல இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி லைக் நம்மளுக்கு ஜாப் அப்பர்ச்சுனிட்டி அதிகமா தான் ஆகுமே தவிர கம்மியா ஆகாது. இது ஒரு மெயின் பாயிண்ட் ஃபர்ஸ்ட், ஓகேவா? ஆஸ் ஐ ஆல்ரெடி செட், இன்னொன்னு சொல்லிடுறேன், சைபர் செக்யூரிட்டி அப்படின்றது டெய்லி லேர்னிங் ப்ராசஸ். இன்னைக்கு ஒரு அட்டாக் நடக்கும், அதுக்கு ஒரு பேட்ச் கண்டுபிடிப்பாங்க, நாளைக்கு ஒரு அட்டாக் நடக்கும். சோ டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் அட்டாக் வந்துட்டு டிஃபரெண்ட் அட்டாக் ஒரு மெத்தடாலஜி எல்லாமே ஒரு டிஃபரெண்ட் வே ஆஃப் ப்ரொடெக்ஷன், ஏஐல இருந்து ப்ரொடெக்ட் பண்றது, ஏஐ த்ரூவா ப்ரொடெக்ட் பண்றது நிறைய இருக்கும். எல்லாமே டே டு டேல நீங்க லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும் சைபர் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும். சோ இது ஒரு கான்செப்ட், இது வந்து ரெண்டாவது திங் ஆக்சுவலி, ஓகேவா? அப்புறம் ஸ்கோப் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது, எல்லா இடத்துலயும் இருக்குது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏஐ எல்லாம் தாண்டி குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரப்போகுது, ஓகேவா? அது வந்து ஏஐ தாண்டி எங்கேயோ மில்லியன் கணக்குல தாண்டி எங்கேயோ இருக்குது. அதெல்லாம் வந்துச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏஐ கிட்ட கேக்குறோம், ஏஐ சொல்லுது. இப்போ வந்து எப்படி ஆகும் பாத்தீங்கன்னா, அந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் வந்துச்சுன்னா இந்த மைக்ரோஃபோனும் அந்த மைக்ரோஃபோனும் இல்ல ஒரு சிஸ்டம் டு சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா கம்யூனிகேட் ஆகும். சோ அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா போகும். சோ வர வர வந்து பாத்தீங்கன்னா நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும், கீப் யூ அப்டேட்டட் வாட் எவர் இட் மேபி. முக்கியமா சைபர் செக்யூரிட்டில எவ்ரிடே யூ கீப் யூ அப்டேட்டட் யுவர் செல்ஃப், தட் இஸ் தி மெயின் கான்செப்ட் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி.
1: சரிங்க, இது வரைக்கும் சைபர் செக்யூரிட்டினா என்ன ஒரு சாதாரண மனிதனுக்கு கூட புரியற அளவுக்கு ரொம்ப தெளிவாகவும், அதே சமயத்துல இளையோருக்கு இதுல எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு, வேலையாகவும் சரி இல்லைன்னா வாழ்க்கையில அவங்க அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு சாதனத்தையும் எவ்வளவு கவனமா கையாளணும் அப்படின்றத பத்தியும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நிறைவாக ஏதாவது சொல்ல விருப்பம் இருந்தா சொல்லலாம்.
0: இன்னும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், அதை நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிடுறேன். சப்போஸ் நீங்க சைபர் செக்யூரிட்டில வரீங்க அப்படின்னா ரெண்டு டொமைன் இதுல ஆக்சுவலி பெரிய, ஒன்னு வந்துட்டு ரெட் டீம் அப்படின்றது சொல்லுவாங்க, ப்ளூ டீம் அப்படின்றது சொல்லுவாங்க. ரெட் டீம்ன்றது ஹேக் பண்றது, இந்த மைக்ரோஃபோன், என்னோட வாட்ச், இந்த போன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட், மொபைல் ஆப்ஸ் எல்லாமே ஹேக் பண்றது, லெமன் டேர்ம்ஸ்ல சொல்ற ஹேக் அப்படின்றது. சோ இதெல்லாமே ஹேக் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரெட் டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்றது, இப்போ சப்போஸ் இது வரதுக்கு முன்னாடி ப்ரொடெக்ட் பண்றது, சப்போஸ் அட்டாக் ஆயிடுச்சுன்னா நீங்க டைரக்டா போயிட்டு இன்ஸ்டன்ட் ரெஸ்பான்ஸ்

0: அப்படின்னு சொல்லுவாங்க. டைரக்டா போயிட்டு நீங்க ஃபர்தரா அது மற்ற கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிறது. இது ஹேக் ஆனதுக்கு அப்புறம் எப்படி ஹேக் ஆச்சு, இதை இன்வெஸ்டிகேட் பண்றது, எப்படி ப்ரொடெக்ட் பண்றது, இந்த மாதிரி ரெண்டு டொமைன் இருக்கு, ப்ரொடெக்ஷன் அண்ட் தென் அட்டாக். ஸோ இந்த ரெண்டு டொமைன் இருக்குது. இந்த ரெண்டு டொமைன்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டூடெண்டா இருந்தீங்க, நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கடுத்து நீங்க உள்ள வந்தீங்கன்னா யூ ஹேவ் மோர் சப் டொமைன்ஸ். இந்த சைபர் செக்யூரிட்டி வந்து வெறும் ஒரு டொமைன் கிடையாது, டெவலப்பிங் மாதிரி ஒரு டொமைனோ சம்திங் கிடையாது, நிறைய சப் டொமைன்ஸ் ஆஃப் சப் டொமைன்ஸ் இருக்கு. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்து நீங்க படிங்க.
1: ஏன்னா இது வந்து தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்ன்றதுனால அதுல அதீதமான ஒரு ஆர்வம் இருந்தா தான் இதுலயே இந்த துறையிலேயே நீண்ட நாட்கள் இருக்க முடியும். நிதர்சனமான உண்மை. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சைபர் செக்யூரிட்டி பத்தி நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு எங்களுடைய நன்றிகள். உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் கூட.
0: தேங்க்யூ சோ மச். வணக்கம்.
2: டிஜிட்டல் உலகத்துல அதிவேகம் எவ்வளவு முக்கியமோ அதை விட அதிக எச்சரிக்கையும் ரொம்ப முக்கியங்க. தொழில்நுட்பம் வளர வளர ஆபத்துகளும் புதிய வடிவத்துல வரும். ஆனா முறையான விழிப்புணர்வும் இணைய பாதுகாப்பு நடைமுறைகளும் நம்ம கிட்ட இருந்தா எந்த ஒரு ஹேக்கராலையும் நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அறிமுகம் இல்லாத லிங்குகளை தொடாம இருக்கிறது, ஓடிபி பாஸ்வேர்டுகளை ரகசியமா வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன எச்சரிக்கை உணர்வு தாங்க நம்மளுடைய டிஜிட்டல் சொத்துக்களை காக்கும் ஆக சிறந்த ஆயுதம். இணைய பாதுகாப்பு அப்படிங்கறது ஏதோ பெரிய ஐடி கம்பெனிகளுக்கு மட்டுமானது அப்படி எல்லாம் இல்லங்க. மொபைல் பயன்படுத்தக்கூடிய நம் ஒவ்வொருவருக்கும் இணைய பாதுகாப்பு ரொம்பவே அத்தியாவசியங்க. இன்றைய நிகழ்ச்சியில சைபர் செக்யூரிட்டி குறித்து பல பயனுள்ள தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்து கொண்டாங்க இணைய பாதுகாப்பு நிபுணர் பி ஆகாஷ் அவர்கள். உடன் உரையாடினார் மூத்த அறிவிப்பாளர் சித்ரா திருவாளன் அவர்கள். இன்றைய நிகழ்ச்சி உங்கள் டிஜிட்டல் வாழ்க்கைக்கு ஒரு புதிய பாதுகாப்பையும் விழிப்புணர்வையும் தந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இது திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் சயின்ஸ் பீடியா நிகழ்ச்சியில் சைபர் கவசம். விழிப்போடு இருப்போம், பாதுகாப்பாக இயங்குவோம்.
3: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
4: கண்ணு,
3: ஞாபகம் இருக்கா போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே?
4: ரெண்டு வருஷமா கணக்குல கொடுத்தல் வாங்கல இல்ல, ஒருவேளை இன்னாபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
5: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க, கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
3: எங்க?
5: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
3: RBI சொல்கிறது.
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸ் கே தெரிஞ்சிருக்கிறீங்க. நேர்களே, இன்று பிற்பகல் 12:10 சங்கீத சாரலில் ஏ கன்னியாகுமரி அவர்களின் வயலினிசை கேட்டு ரசிக்கலாம். பிற்பகல் 1 மணிக்கு காலத்தை வென்று நிற்கும் காவிய கானங்களின் சங்கமமாய் மதுர கீதம்.

11 மணி 10 நிமிஷம் கேட்டணிஞ்சிருக்கிறீங்க. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடு. இனி வரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல், கர்ணா திரைப்படத்திலிருந்து.

0: அண்ணே, அங்க தூரத்துல ஒரு மலை தெரியுது பாரு, அதோட கதை என்னன்னு உனக்கு தெரியுமா?
1: டேய், இந்த டக்காலிட்டி வரல எங்கட்ட வெச்சுக்காத.
2: ஆரம்பிச்சிட்டியா? நீ கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா?
0: என்ன அண்ணா இப்படி சொல்லிட்ட? என் கதையை கேட்க நீ ஒருத்தன் தானே இருக்கற?
3: அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே.
2: நீ கதை சொல்ல மட்டும் தான் செய்வியா, இல்ல எழுதவும் செய்வியா?
3: என் ரைட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க.
2: எட்டு எட்டு பக்கம் ஒரு கதை எழுதுறேன்னு வச்சுக்க, உன் கதைய ஊரே கேக்குறதுக்கு நான் ஒரு வழி சொல்லித்தரேன்.
0: சரி, அந்த வழிய கொஞ்சம் தெளிவா சொன்னா நல்லா இருக்குமே.
2: கேளு, வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆச்சு இல்ல, அத கொண்டாடுற விதமா நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுக்கு நீ உன் கதைய அனுப்பணும்.
0: அனுப்பணும், சரி. எந்த முகவரிக்கு?
2: நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், பாரதிதாசன் சாலை, திருச்சி 1 அப்படின்ற முகவரிக்கு அனுப்பு.
0: எந்த தேதிக்குள்ள அனுப்பி வைக்கணும்னு சொல்லுங்க.
2: கரெக்டா கேட்ட தம்பி, வர்ற 30ஆம் தேதிக்குள்ள அனுப்பணும். அதுல இன்னொரு விஷயம் இருக்கு.
0: என் கதையிலேயே நிறைய விஷயம் இருக்கும்.
2: தம்பி, உன் நாடகத்தை அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்க, அதை ரெக்கார்ட் பண்ணி ஒளிபரப்பவும் செய்வாங்க. அது மட்டும் இல்ல, உனக்கு சன்மானமும் உண்டு தம்பி, சன்மானமும் உண்டு.
0: அப்படியா அண்ணா? ரொம்ப சந்தோஷமான விஷயம். சும்மாவே கதை எழுதுவேன், சன்மானம் வேற இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க.
4: நேரம் 12 மணி. இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடு.
5: குறள் அமுதம்
6: தெரிந்து செயல் வகை 47 அதிகாரம்.

ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக அதனால் முதலில் அழியக்கூடியதும் பின்னர் ஆகி வரக்கூடியதும் கிடைக்கும் மிச்சமும் கருதிய பின்னரே செய்ய வேண்டும்.

0: செயல்.
1: குறளமுதம் கேட்டீர்கள்.
2: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
3: என்னதான் ஆறு, குளம், ஏரி, கடல்னு நீர்நிலைகள்ல பல வகையான மீன்கள் இருந்தாலும் நம்ம வீட்டுல மீன் தொட்டி வச்சு அதுல மீன் வளர்க்கறதே தனி சந்தோஷம்தான். குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் தொட்டில கலர் கலரா மீன் வளர்க்கறது எல்லாருக்குமே பிடிக்கும். அது நம்ம வீட்டை அழகுபடுத்துறதோட மட்டுமில்லாம அந்த மீன்கள் நீந்திரத பாக்குறது மனசுக்கு அமைதி தரக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கு. குழந்தைகளுக்கு இயற்கைய அறிமுகப்படுத்துற ஒரு வாய்ப்பாவும் அமையுது. ஆனா இப்படி மீன் வளர்க்கும் போது நமக்கே தெரியாம நாம சில தவறுகளை பண்ணிடுறோம். என்னன்னா, மீன்களுக்கு நாம கொடுக்கிற உணவு போதுமாங்கிற சந்தேகத்திலேயே மீன்களுக்கு அடிக்கடி உணவை கொட்டி தீத்துடுறோம். பாக்குறதுக்கு சாதாரணமா தோன்ற இந்த பழக்கம் மீன் தொட்டிக்கே பெரிய ஆபத்தா மாறலாம். மீன்கள் சாப்பிடாம மிஞ்சு போற உணவு தொட்டியோட அடியிலேயே தங்கி அழுகி நீரை உடனே அசுத்தமாக்கிடுது. அந்த அழுகின உணவிலிருந்து வெளிவர அம்மோனியா மற்றும் நைட்ரைட் மீன்களோட உயிருக்கு கொடிய விஷமா மாறிடுது. தொட்டில கழிவுகள் அதிகரிக்கும் போது நீரோட ஆக்சிஜன் அளவு குறைஞ்சு மீன்கள் மூச்சுவிட முடியாம தவிக்கும். அதிகப்படியான உணவுல இருக்கிற சத்துக்கள் தொட்டில பாசிகளை வேகமா வளர செஞ்சு கண்ணாடியையும் மங்கலாக்கிடுது. அளவுக்கு அதிகமா சாப்பிடுற மீன்களுக்கு வயிறு வீக்கம், கடுமையான செரிமான பிரச்சனைகள் எல்லாம் உண்டாகுது. அது மட்டும் இல்லங்க, மனிதர்கள் மாதிரியே மீன்களுக்கு கூட உடல் பருமன் பிரச்சனை உண்டு. அதிகப்படியான உணவு மீன்களோட கல்லீரலை பாதிச்சு நோய்வாய்ப்படுத்துது. இப்படி மிஞ்சு போற உணவுகள் வாட்டர் ஃபில்டர்கள்ல சிக்கிக்கிறதால மோட்டார் சீக்கிரமே பழுதாயிடும். கெட்டுப்போன நீரும் உணவும் மீன்களை தாக்குற அபாயகரமான பூஞ்சை மற்றும்

பாக்டீரியாக்களுக்கு இருப்பிடமா மாறிடுது. இதனால மீன்கள் அதோட முழு ஆயுளை இழக்குது. சரி, அப்போ சரியான அளவு உணவு தான் நாம கொடுக்கறோமான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அது ரொம்ப சுலபங்க. நாம கொடுக்கற உணவை மீன்கள் சரியா 2-3 நிமிஷத்துக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடணும். அதுதான் சரியான அளவு. மீன்களுக்கு பசிய தாங்குற சக்தி கூட இருக்கு, ஆனா அதிக உணவையும் அதனால கெட்டு போற தண்ணியையும் தாங்குற சக்தி கிடையாது. அதனால அளவான உணவை கொடுங்க. மீன்களுக்கு ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் சேர்த்து கொடுங்க. வண்ணமயமான மீன்களோட உங்க வீட்டை இன்னும் அழகாக்குங்க.

நேரம் 12:10. திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கலாம். திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கலாம் சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் இன்று ஏ கன்யாகுமாரி அவர்களின் வயலின் முதலில் ஓம் நமோ நாராயணாய என துவங்கும் அம்புஜம் கிருஷ்ணா பாடல் கேட்கலாம். கர்ணரஞ்சனி ராகம் கண்டசாபு தாளம்.

திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்களது வரை கேட்டது சங்கீத சாரல். நிகழ்ச்சியில் இன்று ஏ கன்னியாகுமரி அவர்களின் வயலினிசை கேட்டோம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள் நேயர்களினை கேட்கலாம் தமிழில் செய்திகள்.

ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவர் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் வென்றனர். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவர் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். டிஜிட்டல் ஊடக செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், இந்தியாவில் 12 ஆண்டுகளுக்கும் மேலாக பிரதமர் பதவியை திரு நரேந்திர மோடி வகித்து வருவதை சுட்டிக்காட்டினார். சர்வதேச விவகாரங்களை திறம்பட கையாண்டு வருவதோடு மதிப்பிற்குரிய தலைவராகவும் திரு நரேந்திர மோடி உருவெடுத்துள்ளதாக அமெரிக்க அதிபர் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள குடியிருப்புகளுக்கு 100% மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அம்மாநிலங்களில் 96% அளவிற்கு ரயில் வழித்தடங்கள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 8 பசுமை விமான நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதோடு 46,000 கிலோமீட்டர் தொலைவிற்கும் கூடுதலான சாலை பணிகள் ஊரகப் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உலகிலேயே முதல் முறையாக இயற்கை வேளாண்மையை முழுமையாக பின்பற்றும் மாநிலமாக சிக்கிம் உருவெடுத்துள்ளது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், முந்தைய காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் வடகிழக்கு மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கான நிதி ஒதுக்கீடு பெருமளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் 7 லட்சம் கோடி ரூபாய் செலவில் அம்மாநிலங்களில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசின்

செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக மாநிலங்களின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். காசநோயால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். காசநோய் ஒழிப்பு நடவடிக்கைகளை மக்கள் பிரதிநிதிகளை கொண்டு ஆய்வு செய்ய மாநில அரசுகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு ஜே பி நட்டா இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தினார். சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களுக்கான ஏற்பாடுகளில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த தினம் கொண்டாடப்படுவதையொட்டி பள்ளிகள், கல்லூரிகள், அரசு அலுவலக வளாகங்கள், தனியார் நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்களில் இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. ஆயுஷ் துறையின் கீழ் தொடங்கப்பட்டுள்ள யோகா சங்கம் இணையதளத்தில் 600,000 மேற்பட்ட அமைப்புகள் இந்த கொண்டாட்டங்களில் பங்கேற்பதற்காக பதிவு செய்துள்ளன. இதன் மூலம் தேசிய இயக்கமாக இந்த கொண்டாட்ட நிகழ்ச்சி உருவெடுத்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொருளாதார வளர்ச்சிக்கு சிறு குறு தொழில் நிறுவனங்கள் உத்வேகம் அளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதன் ராம் மாஞ்சி கூறியுள்ளார். ஆக்ராவில் பிரிக்ஸின் சிறு குறு தொழில் துறையினருக்கான அமைப்பின் தொடக்க விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். சிறு குறு தொழில் துறையின் வளர்ச்சியை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை பிரிக்ஸ் நாடுகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். தென்கொரியாவைச் சேர்ந்த அரசு குழுவினர் புதுதில்லியில் நாடாளுமன்ற வளாகத்தை பார்வையிட்டனர். தென்கொரிய உள்துறை அமைச்சர் திரு யுன் ஹோஜுங் தலைமையிலான இந்த குழுவினர் இதனைத் தொடர்ந்து மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவையும் சந்தித்து பேசினர். இந்தியா தென்கொரியா இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக திரு ஓம் பிர்லா பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் குடியரசுத் தலைவருக்கு பிறந்த தின வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மேற்கு வங்க தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கேரளாவில் பெண் ஒருவருக்கு எபோலா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோட்டயம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாக கேரள அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தெற்கு சூடானிலிருந்து கேரளா திரும்பிய அவர் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகளை அம்மாநில காவல்துறை முடக்கியுள்ளது. அக்கட்சியைச் சேர்ந்த அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் 3 வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை கூறியுள்ளது. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 பேர் உயிரிழந்தனர். வைஷாலி மாவட்டத்தில் 3 பேரும், நவாடா மற்றும் ஜமுய் மாவட்டங்களில் தலா ஒருவரும் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 400,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி பேச்சுகள் சுவிட்சர்லாந்தில் நடைபெறவுள்ளன. இதில் பங்கேற்பதற்காக அமெரிக்காவின் சிறப்பு பிரதிநிதி திரு ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி சுவிட்சர்லாந்து புறப்பட்டுச் சென்றுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் பேச்சுகள் எப்போது தொடங்கப்படும் என்பது குறித்த அறிவிப்பு வெளியிடப்படவில்லை. அமெரிக்கா ஈரான் இடையே அமைதிக்கான ஒப்பந்தம் நேற்று கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பான பேச்சுகள் ஒத்திவைக்கப்பட்டன. தற்போது இந்த பேச்சுகள் மீண்டும் நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் சுவிட்சர்லாந்தில் மேற்கொள்ளப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்த

இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் வென்றனர். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 50 மீட்டர் பிரிவில் ரோஹித் கன்யானும் 25 மீட்டர் பிரிவில் சமீரும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஜோதி மற்றும் தீபக் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் ஜோதி 3-2 என்ற புள்ளி கணக்கில் மெக்சிகோவின் ஃபாத்திமா ஹெரேராவை வென்றார். ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் தீபக் 5-0 என்ற புள்ளி கணக்கில் பிரான்சின் மக்கன் ட்ரவோரை வென்றார். ஆடவர் 85 கிலோ எடைப்பிரிவில் ஜுக்னு வெண்கலப் பதக்கம் வென்றார். ஃபார்மா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில்

0: ஜுக்னோ வெண்கலப்பதக்கம் வென்றார். ஃபாமா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா, தாய்லாந்தின் புருஷியா ஐசாரோ இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 7-5 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் ஜாக்சன் வித்ரோ, நதானியல் லேமன்ஸ் இணையை வென்றது. நேஷன்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. நியூசிலாந்தின் ஆக்லாந்தில் நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 6-0 என்ற கோல் கணக்கில் சிலியை வென்றது. தீபிகா மற்றும் நவ்னீத் கவுர் தலா 2 கோல் அடித்தனர். நேஹாவும் ருதுஜாவும் தலா 1 கோல் அடித்தனர். லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா, டியா சிட்டாலே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவர் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் பெற்றனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: 12:50 ஆகுதுங்க.
2: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி. ஆகாஷ்வாணி டிச்சி எஃப்எம் 102.1. மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

ஒரு மணி நேயர்கள் இனி கேட்டரசிக்கலாம் மனதை மயக்கும் மதுர கீதம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக குடியிருந்த கோவில் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் ராமேஸ்வரம், மதீனா, ரம்ஜான் இவர்களுக்காக பாடலளிக்கிறது.

கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனதை மயக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து சாந்தி லயம் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பு கேட்டிருக்கும் நேயர்கள் இளையான்குடி, இக்பால், கதீஜா, அப்துல் மஜித், ரிஃபாயா, முகமது ஹசன், நூருல் ஃபாத்திமா இவர்களுக்காக பாடலளிக்கிறது.

நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனதை மயக்கும் மதுர கீதம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கவுண்டம்பாளையம் மதுசூதனன் இவருக்காக வெண்ணிற ஆடை திரைப்படத்திலிருந்து.

1:14 நேர்கள் கேட்டறி செய்து கொண்டிருப்பது மனதை மயக்கும் மதுர கீதம். நிகழ்ச்சியில் வரும் பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேர்கள் பூந்தண்டலம், புண்ணியக்கோட்டி, உமா, ஆசிரியர் நகர், நக்ஷத்ரா, தமிழினி, தருண், இமை, அன்வர்த்தி கான்பேட்டை, அருணகிரி, கீதா இவர்களுக்காக பாடலடிக்கிறது.

நேர்கள் கற்றசித்துக் கொண்டிருப்பது மனதை மயக்கும் மதுரகீதம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து தை பிறந்தால் வெளிப்பிறக்கும் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேர்கள் முசிறி செவந்திலிங்கபுரம் சிவகுமார் சரோஜா தர்ஷன் சுபிக்ஷன் சீட்டு இவர்களுக்காக பாடலடிக்கிறது.

பாவா தலையா திரைப்படத்திலிருந்து பாடலை எதிர்பார்த்து காத்திருக்கும் நேயர்கள் முத்தரசநல்லூர், நவீன் சுந்தர், சந்திரபிரபா, பிரபு, நிஷாந்தி, ஷைனி, சரண், வில்லிவாக்கம் குபேந்திரன், வாகையூர் ராமசாமி இவர்களுக்காக பாடலடிக்கிறது.

ஒழித்து பாடல் வியட்நாம் வீடு திரைப்படத்திலிருந்து. விரும்பி கேட்டவர்கள் வெண்கரும்பூர் நேரு, கொள்ளிடம் காமராஜ், செங்கம் புனிதன், லால்குடி ராஜேந்திரன் இவர்களுக்காக. மதுரகீதத்தில் வரும் பாடல் நீலமலை திருடன் திரைப்படத்திலிருந்து. பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேர்கள் கருமண்டபம் தெற்கு தெரு, முத்து, முத்துலக்ஷ்மி, சந்துரு, ஜெயசுதன், பிரணீத், தீரன் நகர், ராகவன், சாந்தி, யோகேஸ்வரி, புஷ்பா, வீரையன் இவர்களுக்காக.

0: அந்த இயரிங்க காட்டுங்க.
1: போச்சுவோம் பிரைஸ் மணி. கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல?
0: வரும்போதே பண்ணிட்டேன். மொபைல்ல இருந்து.
1: எங்க?
0: கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல. RBI ரீட்டெயில் டைரக்ட் மொபைல் ஆப் இருக்கே, ரீட்டெயில் டைரக்ட் ஸ்கீம் மூலம் முதலீடு, அதாவது மெச்சூரிட்டியின் போது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்,
2: நோ ப்ரோக்கரேஜ்,
0: நோ ஹிடன் ஃபீஸ்.
2: ஒத்துக்கறேன். உனக்கு இல்ல ஆப்க்கு.
0: RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். வேளாண் நிதியுதவி திட்டத்தின் கீழ் 23வது தவணைத் தொகையை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று விடுவிக்கிறார். உணவகங்களில் சுகாதாரமான முறையில் உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் அறிவுறுத்தியுள்ளார். தமிழக மின்துறையில் புதிதாக 15,000 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அறிவித்துள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 3வது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் முதலில் பேட் செய்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி மேற்குவங்க மாநிலம் தாரகேஸ்வரில் பிரதமரின் வேளாண் நிதியுதவி திட்டத்தின் கீழ் 23வது தவணைத் தொகையை இன்று விடுவிக்கிறார். நாடு முழுவதும் 9,44,00,000 விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் 18,880 கோடி ரூபாய் நிதி இந்த திட்டத்தின் கீழ் வரவு வைக்கப்படும். முன்னதாக ஒடிசா மாநிலத்தில் 47,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளையும் பிரதமர் இன்று தொடங்கி வைக்கிறார். பிரதமர் திரு நரேந்திரமோடி 12வது சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை கொல்கத்தாவில் நாளை தொடங்கி வைக்கிறார். வரலாற்று சிறப்புமிக்க ரெட் ரோடு பகுதியில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மத்திய பிரதேச மாநிலம் சாதர் மைதானத்தில் நடைபெறும் யோகா நிகழ்ச்சிகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாளை தொடங்கி வைக்கிறார். நாட்டின் 100 நகரங்களில் யோகா தின சிறப்பு நிகழ்வுகளுக்கு மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள நிலையில் அமெரிக்கா, துபாய் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகள் கொண்டாடப்படுகின்றன. ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்ற இந்த ஆண்டின் கருப்பொருளுடன் தினசரி வாழ்வில் யோகாவை வலியுறுத்தும் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றன. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் 68வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் வெளியிட்ட செய்தியில் பிற்படுத்தப்பட்ட மற்றும் விளிம்பு நிலை மக்களுக்கான நலன்களை பேணுவதில் உறுதிபூண்டுள்ளதுடன் நாட்டின் வளர்ச்சிக்கான அவரது அர்ப்பணிப்புமிக்க பயணம் அனைவருக்கும் உத்வேகம் அளிப்பதாக கூறியுள்ளார்.
1: பிரதமர் திரு நரேந்திரமோடி கடந்த 12 ஆண்டுகளில் அனைவரையும் உள்ளடக்கிய அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கொள்கையின் அடிப்படையில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை கொண்டு வந்துள்ளார். வலிமைமிக்க இந்தியாவை உருவாக்கும் செமி கண்டக்டர் மற்றும் விண்வெளி ஸ்டார்ட் அப் தொலைநோக்கு திட்டங்கள் குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. இந்தியாவின் உயர் தொழில்நுட்பத்துறையில் புதிய கட்டமைப்பு மாற்றத்தை மத்திய அரசு உருவாக்கியுள்ளது. இதற்காக கடந்த டிசம்பர் 2021 76,000 கோடி ரூபாய் மதிப்பில் இந்திய குறைக்கடத்தி திட்டம் தொடங்கப்பட்டது. இதன் காரணமாக தேசிய பாதுகாப்பு, பொருளாதார உறுதித்தன்மை, டிஜிட்டல் ஆளுமை மற்றும் எதிர்கால போட்டித்தன்மை சவால்களை எதிர்கொள்வதற்கான ஆக்கப்பூர்வமான வழிமுறைகள் எட்டப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து 1,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 2ம் கட்ட செமி கண்டக்டர் திட்டத்தின் கீழ் எதிர்காலத்திற்கான திறமையான பணியாளர்கள், சிக்கலான அடிப்படை கட்டமைப்புகள் வெற்றிகரமாக உருவாக்கப்படுவதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்திய விண்வெளி கொள்கை 2023 ஏவுகணை, செயற்கைக்கோள் தயாரிப்பு, தரவு சேகரிப்பு உள்ளிட்டவற்றிற்கு உயர் முன்னுரிமை அளித்து வருகிறது. இதனால் நாட்டின் விண்வெளி பொருளாதாரம் 8.4 பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளதுடன் அடுத்த 10 ஆண்டுகளில் இது 45 பில்லியன் டாலரை எட்டும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் தொலைநோக்கு திட்டங்களால் விண்வெளி பொருளாதாரம் கணிசமாக அதிகரித்து வருவதாக திருச்சி சிறு குறு தொழில் நிறுவனங்களின் துணைத்தலைவர் திரு சண்முகம் எமது செய்திப்பிரிவிடம் பேசுகையில்,
2: இந்தியன் ஸ்பேஸ்

0: இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அறிவித்துள்ளது. சென்னையில் இன்று நடைபெற்ற அக்கட்சியின் மாநில குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு எட்டப்பட்டது. சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு பின்னர் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் இடதுசாரிகள் வெளியேறிய நிலையில் தற்போது IUML வெளியேறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டப்பேரவை நடவடிக்கைகளின் நேரலை நேற்று தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே தடைப்பட்டதாக மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டமன்றத்தில் எழுப்பப்படும் அனைத்து கேள்விகளுக்கும் துறை சார்ந்த அமைச்சர்கள் உரிய பதில் அளித்து வருவதாக குறிப்பிட்டார். அண்மையில் ஓமன் நாட்டில் உடல்நலக்குறைவால் உயிரிழந்த தூத்துக்குடியைச் சேர்ந்த மாலுமி நிஷாந்தின் உடலை தாயகம் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மறைந்த மாலுமியின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றார். தமிழகத்தில் IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் சிவகங்கை மாவட்ட புதிய ஆட்சித்தலைவராகவும், சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா மதுரை ஆட்சித்தலைவராகவும் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல் ஈரோடு வணிக வரித்துறை இணை ஆணையராக பணியாற்றிய திருமதி பொன்மணி திருச்சி மண்டல இந்து சமய அறநிலையத்துறை கூடுதல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நெல் விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் 4000 ரூபாய் மானியம் வழங்கப்பட உள்ளதால் விவசாயிகள் இ சேவை மையங்களில் பதிவு செய்யுமாறு வேளாண் துறை தெரிவித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடப்பு ஆண்டுக்கான குறுவை நெல் சாகுபடி மேற்கொண்டுள்ள விவசாயிகள் குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் எந்திர முறையில் நடவு செய்துள்ள விவசாயிகளுக்கு ஏக்கர் 4000 மானியமாக வழங்கப்பட உள்ளது. மானிய தொகை நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். மேலும் இத்திட்டத்தின் கீழ் விதைகள், நெல் நுண்ணூட்ட கலவைகள் மற்றும் உயிர் உரங்கள் மானிய விலையில் வழங்கப்பட உள்ளன. விவசாயிகள் மானியம் பெற இ சேவை மையங்களில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என மயிலாடுதுறை வட்டார வேளாண்மை இயக்குநர் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
1: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெறவுள்ள 32வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சிக்கான முன்னேற்பாட்டு பணிகளை ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் இன்று தொடங்கி வைத்தார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
3: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 32வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி விழாவிற்கான ஏற்பாடுகள் கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரியில் இன்று தொடங்கியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 50 அரசு அரங்குகளும் 50 தனியார் அரங்குகளும் அமைக்கப்பட்டு விழாவிற்கான ஏற்பாடுகள் இன்று தொடங்கி இருக்கிறது. நிகழ்ச்சி நடைபெறும் நாளில் இருந்து தொடர்ந்து கருத்தரங்குகள், விவசாயிகள் பயன்பெறும் வகையில் நாள்தோறும் அரசின் திட்டங்கள் குறித்தும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
1: மத்திய அரசின் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா காப்பீட்டுத் திட்டம் குறைந்த கட்டணத்தில் காப்பீட்டு பலன்களை வழங்குவதாக வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளி தெரிவிக்கிறார்.
4: என் பேர் வந்து பிரியா, நான் வேலூர்ல இருக்கிறேன். ஜீவன் ஜோதி பீமா யோஜனா இந்த ஸ்கீம் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து 436 ரூபாய் பிடிப்பாங்க. இந்த ஸ்கீம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. கம்மியான அமௌண்ட் தான் இது. வருஷத்துக்கே 436 ரூபாய் மட்டும் பிடிப்பாங்க. என்ன நம்பி இருக்கிறவங்களுக்கு எனக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து எஜுகேஷனுக்காகவோ ஹாஸ்பிட்டலுக்காகவோ வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீம் நான் போட்டிருக்கேன். இந்த திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன்.
1: அரியலூரில் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள போதைப்பொருள் எதிர்ப்பு ஓட்டத்தில் பங்கேற்க விரும்புவோர் மாவட்ட விளையாட்டு அலுவலகத்தில் தங்களது பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் சாலவாக்கம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் மாணாக்கர் சேர்க்கைக்கு வரும் 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். சென்னையில் இந்தியாவுக்கு எதிரான 3வது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் ஆப்கானிஸ்தான் சற்று முன் 5 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 22 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வேளாண் நிதியுதவி திட்டத்தின் கீழ் 23

0: நேர்கள் இணைந்திருப்பது அன்னை வானொலியின் அலைவரிசைகளோடு. நேர்களை 2:15 வேளாண் அரங்கில் புவிசார் குறியீடு பெறுவதன் அவசியம் உரை விளங்குகிறார் திருச்சி போதாவூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி டாக்டர் எஸ் பாகிராணி அவர்கள். எங்கேயும் எப்போதும் இணைந்தே இருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.
1: Good afternoon. This is Akashvani and I'm Saira Mujtaba with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi joins President Draupadi Murmu in Odisha to inaugurate projects worth over 47,600 crore rupees. Government prohibits manufacture, sale and distribution of 16 fixed-dose combinations in public interest. NTA conducts nationwide mock

0: ஒரு குறிப்பிட்ட பகுதியில் விளைவிக்கக்கூடிய அல்லது பாரம்பரியமாக தயாரிக்கக்கூடிய பொருட்களுக்கு அதோட தனித்தன்மையை அங்கீகரிக்கும் வகையில் அரசால் வழங்கக்கூடியது புவிசார் குறியீடு. இந்த குறியீடு ஏன் பெறணும், அதனால் என்ன நன்மை, அதோட அவசியத்தை இன்னும் விளக்கமாக எடுத்து சொல்கிறாங்க. திருச்சிராப்பள்ளி போதாவூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி முனைவர் எஸ் பாக்கியராணி அவர்கள்.
1: எதனால் வந்தது, எதுதான் செய்தது, எண்ணி பாருங்களே.
2: ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் டேக், அதாவது புவிசார் குறியீடு அப்படின்னா என்னங்கறத நமக்கு தெரியணும். ஜிஐ டேக்னு கேள்விப்பட்டிருக்கோம், பட் அதை பத்தி நம்ம விவரமா நிகழ்ச்சியில நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். அதனுடைய பொருள் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட பொருள் அல்லது தயாரிப்பு ஒரு குறிப்பிட்ட பகுதியை சார்ந்தது என்றும், அந்த பகுதியில் தனித்துவமான இயற்கை, காலநிலை, பாரம்பரியம் அல்லது உற்பத்தி முறையில் அதன் சிறப்பு உருவாகிறது என்றும் சட்டப்பூர்வமாக அங்கீகரிப்பதே ஜிஐ டேக்னு சொல்றது. அதாவது எளிமையா சொல்லணும்னா, ஒரு பொருளின் தரம் அல்லது புகழ் அதன் உற்பத்தி செய்த இடத்துடன் தொடர்புடையதாக இருந்தால் அதற்கு ஜிஐ டேக் கொடுக்கலாம். சரி, ஜிஐ டேக் எதுக்கு வாங்கணும்? சாதாரணமா நம்ம எல்லாருக்குமே தெரியும், மதுரை மல்லின்னு கேள்விப்பட்டிருப்போம், காஞ்சிபுரம் இட்லி, டார்ஜிலிங் டீ, சேலம் மாம்பழம், திண்டுக்கல் பூட்டுன்னு ஏற்கனவே அதோட டேக் பண்ணியிருக்கேன். ஊர் பேர் தான் இருக்குல்ல, அப்ப அதை எங்கிருந்தா உற்பத்தி பண்ணிட்டு வந்திருக்காங்கிற தெரியுதேன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா இதுல என்னன்னா, திண்டுக்கல் பூட்டு, டார்ஜிலிங் டீ இதெல்லாமே என்ன ஆகுதுன்னா, நீங்க ஒரு பாக்கெட்ல போட்டு விற்பாங்க, அப்ப அதுல லேபிள் இருக்கும், அப்ப எங்கே தயாரிக்கப்பட்டதுன்னு எல்லாமே இருக்கும். ஆனா விவசாயத்துல இருந்து வருகின்ற பொருளுக்கு வந்து நமக்கு வந்து அந்த மாதிரி டேக் எதுவுமே இல்லை. நம்ம பாக்கெட் போட்டு விற்கிற பழக்கம் நம் நாட்டுக்கு வரல, அதை வந்து நம்ம பேர் சொல்லி தான் சொல்றோம், மதுரை மல்லி, சேலம் மாம்பழம்னு. அப்ப அதை எல்லாருமே வாங்கி கொண்டு போய் உபயோகப்படுத்துறோம். அதை ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணவங்களுக்கு வித்தியாசம் தெரியும், இது சேலம் மாம்பழம் இல்ல, இது ஏமாத்திட்டான் அப்படிங்கறது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இப்ப உள்ள தலைமுறைகளுக்கு அந்த சேலம் மாம்பழத்தை டேஸ்ட் பண்ணிருப்பாங்களாங்கிறது தெரியல, ஆனா பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி அதை வாங்கி சாப்பிடும் போது அவங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியாது, மற்ற மாம்பழம் போலதானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த சேலம் மாம்பழம்னாலும் மைண்ட் பண்ண மாட்டாங்க. மதுரை மல்லினாலும் அந்த மனம் என்னங்கிறது தெரியாதனால அதனுடைய முக்கியத்துவம் தெரியாம போயிடும். அதனால மதுரை மல்லியோட டிமாண்ட் வந்து குறைய ஆரம்பிச்சிருது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, சாதாரணமா நல்லெண்ணெய் விலை என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தவங்க ஒன்னொன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒருத்தவங்க வந்து 250 ரூபாங்க, 300 ரூபாங்க, 400 ரூபாங்க, 500 ரூபாங்க, இவ்வளவு வித்தியாசங்கள் ஏன் வருது? எல்லாமே எள்ளுல இருந்துதான் எடுக்கிறோம். விலையிலேயே வித்தியாசம் வருதுன்னா அதனுடைய தரம், அதனுடைய குணம், மனம் இதை பொறுத்துதான் மாறுபடுது. அது எப்படின்னா ப்ராசஸிங்ல இருந்து மாறுபடுது. ப்ராசஸ் எப்படி பண்றாங்கிற பொறுத்து, மரச்செக்கு எண்ணெய் அப்படின்றாங்க, அப்ப அதுல உற்பத்தி செய்யும் போது அதனுடைய குணம் வந்து மாறாம அப்படியே கிடைக்குதுங்கிறதுனால அதனுடைய டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அது செய்யற ப்ராசஸுக்கு தகுந்த மாதிரி விலையும் கூடுது. சில சமயம் என்னன்னா கோல்டு கிரக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, அந்த மாதிரியும் ப்ராசஸ் பண்ணும் போது நமக்கு வந்து நிறைய உண்மையான குணங்களோட எண்ணெய் கிடைக்கிறனால அந்த ப்ராசஸிங் சார்ஜும் கூடுறதுனால விலை வந்து கூடுது. மக்கள் வந்து அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கிறாங்க, ஏன்னா அதுல எழுதி இருக்குது ஏன் விலை கூடுதுங்கிறதுக்குரிய ஒரு ரீசன் அதுல நமக்கு தெரியுது. ஆனா இப்ப மதுரை மல்லி, சேலம் மாம்பழம் அப்படின்னு சொல்லும் போது முக்கியத்துவம் தெரியாம போயிருது. ஜிஐ டேக் வாங்கினா ரொம்பவும் நல்லது. இதனால என்னன்னா போலி தயாரிப்புகள் தடுக்க முடியும். அது போல உற்பத்தியாளர்களுக்கு, அதாவது அந்த மாநிலங்கள்ல உள்ள அந்த இடத்துல உற்பத்தி செய்யறவங்களுக்கு வந்து சந்தை மதிப்பும் அதிகமாக கிடைக்குது. அப்புறம் அந்த பகுதியோட பாரம்பரியமும் கலாச்சாரமும் பாதுகாக்கப்படலாம். இதனால என்ன ஆகுதுன்னா ஏற்றுமதியும் அதிகமாக கிடைக்கின்றது. ஜிஐ டேக் முத்திரை யார் கொடுக்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் ரெஜிஸ்ட்ரி அப்படிங்கிறது சென்னையில தான் இருக்கு. அங்க நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். இப்ப யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தனி நபரா நம்மளால இதை வந்து விண்ணப்பிக்க முடியாது. ஏன்னா இது வந்து நம்ம ஒரு ஆளோட முயற்சியினால வந்த ஒரு இது கிடையாது. இது வந்து நம்ம அந்த விளைகின்ற இடத்தை பொறுத்து, அதனுடைய கால சூழ்நிலையை பொறுத்து, மண்ணின் வளத்தை பொறுத்து தான் அதனுடைய சுவையும் மனமும் மாறுது. அதனால இது வந்து ஒருத்தவங்க வந்து உரிமை கொண்டாட முடியாது. அந்த ஏரியால உள்ள உற்பத்தியாளர் சங்கங்கள், விவசாயிகள் கூட்டுறவு சங்கங்கள், அரசு அமைப்புகள், ஆராய்ச்சி நிறுவனங்கள், உற்பத்தியாளர்களின் பிரதிநிதி அமைப்புகள், இவங்க இன்ட்ரெஸ்ட் இருந்து அதனுடைய முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா வாங்கலாம். அப்ப வாங்கணும்னா என்னென்ன ஆவணங்கள் வேணுங்கிறது அடுத்த கேள்வி வரும். என்னென்ன பொருளின் வரலாறு, இப்ப சேலத்து மாம்பழம் சொன்னீங்கன்னா சின்ன குழந்தையில இருந்தே நம்ம வந்து எல்லாருமே சொல்லியிருக்கோம், சேலத்து மாம்பழம், தித்திக்கும் மாம்பழம், மல்கோவா மாம்பழம். அப்ப அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு வரலாறு இருக்கும். இப்ப அதனுடைய டாக்குமெண்ட்ஸ் நம்மள்கிட்ட இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியா அப்ளை பண்றதுக்கு வசதியா இருக்கும். அதே போல புவியியல் பகுதி, எந்த லொகேஷன், சேலம்னா சேலம்னு எடுத்துக்கூடாது, அதுல ஒரு வில்லேஜ்ல எந்த இடத்துல விளைகின்றதுக்கு இந்த தன்மை அதிகமா இருக்குங்கிறத நம்ம அந்த லொகேஷன் புவியியல் பகுதி வரைபடத்தையும் நம்ம முதல்ல அட்டாச் பண்ணணும். அதே போல தயாரிப்பு முறை, எப்படி வந்து கல்டிவேட் பண்றாங்க. இப்ப நஞ்சன்கோடு ரசவாழைங்கிற ஒரு வாழையை வந்து ஜிஐ டேக் வந்திருக்குன்னா அங்க உள்ள அந்த ஆர்கானிக் கல்டிவேஷன், அங்க வந்து நிறைய ஃபார்ம்யார்ட் மணியூர் எல்லாம் போடுறாங்க, அதனாலதான் இதனுடைய தன்மை மாறுதுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்ப அது மாதிரி ப்ராடக்ட் உற்பத்தி பண்ற முறை எப்படியோ அதை பொறுத்து மாறும். அதன் தனித்துவ குணம் என்ன, குணம் சுவை அதிகமா இருக்கா, இல்லைன்னா அதோட நிறம் எதுவும் வித்தியாசமா இருக்குதா, மனம் வித்தியாசமா இருக்கா அப்படிங்கறதையும் நம்ம சொல்லணும். அதை ப்ரூவ் பண்றதுக்கு

என்னன்னா ஆய்வு தகவல்கள் நமக்கு கொடுக்கணும். அதாவது இதுல வந்து நம்ம பிரிக்ஸ் இருக்குது, பயோ கெமிஸ்ட்ரி அனாலிசிஸ் எல்லாம் பண்ணிட்டு இதனாலதான் இதனுடைய தன்மை வந்து அதிகமா இருக்குங்கிறதுக்கு ஒரு ஆதாரங்களையும் நம்ம அதை கூட சமர்ப்பித்தாலே நமக்கு வந்து சீக்கிரமா வாங்க முடியும். அதே போல யாரு சப்மிட் பண்றாங்களோ உற்பத்தியாளர்கள் இத்தனை பேர் எல்லாம் சேர்ந்து கேசன்ல உற்பத்தி பண்றாங்க அவங்களோட டீடைல்ஸையும் அதுல கொடுத்தீங்கன்னா சப்மிட் பண்ணலாம். அந்த விண்ணப்பத்தை எப்படி தாக்கல் செய்யறதுன்னு பாத்தீங்கன்னா ஐபி இந்தியா அபிஷியல் வெப்சைட்னு ஒன்னு, நீங்க அதுக்குள்ள போனீங்கன்னா அது வந்து ஃபார்ம் ஜிஐ ஒன்னு ஒண்ணு இருக்கும். நீங்க அதை வந்து ஜிஐ ரெஜிஸ்ட்ரி ஃபார்ம் ஒன்னுங்கிறது அதை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸ் ரெடியா வச்சிருந்தீங்கன்னா அதை வந்து அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வேலை முடிஞ்சது. அடுத்தது வந்து அங்கே உள்ள ஆபீசர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உங்க ஆவணங்களை எல்லாமே பரிசோதிப்பார்கள். நீங்க கொடுத்த டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்ட் தானா, இப்ப ஏதாச்சும் கரெக்டான டாக்குமெண்ட் தேவையானது இல்லைன்னா திரும்பவும் உங்களை வந்து அப்ரோச் பண்ணலாம், இந்த இதெல்லாம் நீங்க அட்டாச் பண்ணல அதை கொடுங்கன்னு சொல்லிட்டு, இல்ல திருத்தங்கள் தப்பா எழுதிருந்தீங்கன்னா அதை மாற்றி தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்களை ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. சாதாரணமா நீங்க சப்மிட் பண்ணி 1 அல்லது 3 ஆண்டுகள் வரைக்கும் இந்த முத்திரையை பெறுவதற்கு டைம் எடுத்துக்கலாம். அது வந்து நீங்க சப்மிட் பண்ற தரத்தை பொறுத்து, ஆவணங்களை கரெக்டா கொடுத்திருந்தீங்கனாலும் அதே போல எதிர்ப்புகள் இல்லாம இருந்தாலுமே தகுந்த மாதிரி இந்த கால வேறுபாடுகள் இருக்கின்றது. இப்ப எதிர்ப்புகள்லாம் என்னன்னா இப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, ஒன்ஸ் வந்து ஆபீசர்ஸ் வந்து இந்த ஆவணங்கள் எல்லாம் கரெக்டா இருக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஜிஐ ஜேர்னல் அதாவது ஒரு பத்திரிகை அதை வந்து வெளியிடுவாங்க. இப்ப வெளியிடும் போது அதை படிச்சுட்டு யாராவது அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னா இது வந்து நல்லா இல்ல இல்ல இது மாதிரி எங்க ஊர்லயும் இதே மாதிரி இருக்குது அப்படிங்கறதோ, இல்ல அவங்க கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் தப்பு இல்ல இது இப்படி கிடையாதுங்கிற மாதிரி யாராச்சும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னா அதற்காக தான் அந்த 3 மாதம் டைம் கொடுக்கறாங்க. அப்ப அந்த மாதிரி எதிர்ப்புகள் எதுவும் வரலன்னா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டு ஜிஐ பதிவு வழங்கப்படும். அக்செப்ட் பண்ண அப்புறம் பதிவு சான்றிதழ் உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா நீங்க வந்து ஒரு லோகோ மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்ப நார்மலா எப்படி மத்ததுக்கெல்லாமே ஒரு லேபிள் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி, இப்ப நீங்க ஆப்பிள் எல்லாம் பாத்திருப்பீங்க ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிருப்பாங்க, அது எங்க இருந்து வந்தது எப்படி ப்ராடக்ட் எல்லா டீடைல்ஸும் அதை பத்தி நமக்கு தெரியும், அதனால ஸ்டிக்கர் வைக்கிறாங்க. அதே போல உங்க ஏரியா லொகேஷன்ல விளையிற இதுக்கு வந்து நீங்க லோகோ மாதிரி வச்சுக்கலாம். அப்ப இது வந்து அங்கிருந்து வந்ததுதாங்கிறதுக்கு ஒரு கேரண்டி இருக்கும். இப்ப இதனால என்ன ஆகும்னா சந்தை மதிப்பு உயர்கிறது. இப்போ தனித்துவமான சுவை நிறம் தரம் இருக்கிற உங்களோட ப்ராடக்ட்டுக்கு வந்து மதிப்பு கூடுறதுனால அதனுடைய விலையும் கூடுறதுக்கு அதிகமா இருக்கு, ஏற்றுமதிக்குரிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதுக்கு மெயினான என்னன்னா அந்த ஒரு லொகேஷன்ல வந்து நிறைய வருடங்களாக பயிரிடப்பட்டு அதனுடைய சுவை குணம் மாறாமல் இருக்குங்கிறத நிரூபிச்சிங்கனாலே ஜிஐ டேக் வாங்கிக்கலாம். இப்ப இதனால நமக்கு வந்து பாரம்பரியத்தை காப்பாத்துறதோட மட்டும் இல்லாமல் விவசாயிகள் அதிகம் லாபத்தையும் பெறலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து வாழையில எத்தனை ரகங்கள் இது வரைக்கும் ஜிஐ டேக் வாங்கியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7-8 ரகங்கள் வந்து வாங்கியிருக்காங்க. முத முதல்ல வாங்கினது சிறுமலை ஹில்ஸ் ஆஃப் திண்டுக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய மணம் எல்லாருக்குமே சிறுமலை பழம்னாலே எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். மற்ற இடத்துல வளர்ச்சிங்கன்னா நிச்சயமா அந்த டேஸ்டே இருக்காது. அப்ப அந்த சிறுமலை விருப்பாட்சி மலைப்பழம் இதுக்கெல்லாமே ஜிஐ டேக் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் கன்னியாகுமரி மட்டி மட்டிப்பழம் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க. அதே அந்த மட்டியை நம்ம இங்க திருச்சியில கொண்டு வந்து வச்சோம்னா அந்த மனமோ குணமோ சுவையோ கம்மியா இருக்கும். அதனால அவங்க வந்து அதுக்கு ஆர்கியூ பண்ணி மட்டிக்கு வந்து ஜிஐ டேக் வாங்கியிருக்காங்க. அதே போல நஞ்சன்கோடு ரசபாலே அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகால வந்து 2 ஜிஐ டேக் வாங்கியிருக்காங்க. ஒன்னு வந்து கமலாப்பூர் ரெட் பனானா, அதாவது ரெட் பனானா சாதாரணமாவே கொஞ்சம் மத்த பழத்தை கம்பேர் பண்ணும்போது ரெட்டா இருக்கிற ரெட் பனானான்னு சொல்றோம், ஆனா கமலாப்பூர்ல விளையிற ரெட் பனானாவோட கலர் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கிறதுனால அதுக்கு அவங்க ஜிஐ டேக் போட்டு வாங்கியிருக்காங்க. நஞ்சன்கோடு ரசபாலே அதனுடைய டேஸ்ட் வந்து நல்லா இருக்கிறதுனால அதுக்கும் ஜிஐ டேக் வாங்கியிருக்காங்க. கேரளால செங்காலி கோடங்கிற ஒரு நேந்திரன் பழத்துக்கு வந்து வாங்கியிருக்காங்க. செங்காலி பேர்லயே இருக்குது, அது சிகப்பு கலர்ல அதனுடைய டிஞ்ச் வந்து அதனுடைய தோல்ல இருக்கும். அதே செங்காலி கோடன் எடுத்துட்டு வந்து நம்ம இதுல வச்சோம்னா அந்த டிஞ்ச் வந்து கம்மியா தான் இருக்கும், அந்த அளவுக்கு இருக்காது. அப்ப அது ஒரு யூனிக்கா இருக்கிறதுனால கேரளா மக்கள் வந்து அந்த செங்காலி கோடனுக்காக ஜிஐ டேக் வாங்கியிருக்காங்க. மகாராஷ்டிரால ஜல்கான் பனானு சொல்லிட்டு அந்த லொகேஷன்ல தான் நிறைய கேவன்டிஸ்ட் கிரானைட் விளைவிக்கிறாங்க. அந்த என்விரான்மெண்டல் கண்டிஷன் வந்து அந்த ஜல்கான்ல விளையிற ரகத்துக்கு வந்து டேஸ்ட் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க கண்டுபிடிச்சு ஜிஐ டேக் வாங்கியிருக்காங்க. அது போக கோவால வந்து மிண்டோலி பனானா, இதுவுமே ஒரு நேந்திரன் டைப் தான், அதனுடைய சுவை பெருசா நல்ல லென்த் பாத்தீங்கன்னா அதிகமாவே இருக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு குணம் இருக்கிறதுனால அது கோவால இருந்து ஜிஐ டேக் வாங்கியிருக்காங்க. இப்ப ரீசெண்டா சப்மிட் பண்ணிருக்காங்க ஆத்தூர் பூவன் பரணான்னு சொல்லிட்டு, இந்த இதுக்காக ஜிஐ டேக்கு சப்மிட் பண்ணிருக்காங்க. அப்ப நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணோம்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து முயற்சி பண்ணி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்க, நம்மளை சுற்றி உள்ள இடங்கள்ல எந்த ஒரு விவசாய பொருட்களுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கலாம், எப்படி நம்ம வந்து அதனுடைய விலையை ஏற்றலாம் அப்படிங்கறத முயற்சி பண்ணீங்கன்னா அதை ஆராய்ச்சி பண்ணி அதனுடைய தனித்துவ குணம் எடுத்து காட்டுற மாதிரி ஏதாச்சும் ஆதாரங்கள் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா ஜிஐ டேக்கு அப்ளை பண்ணலாம். உங்களை சுற்றி உள்ள மக்கள் வந்து அதிக ஆதாயம் பெறலாம். ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா ஜிஐ டேக் வாங்கிட்டீங்கன்னா யாரும் ஏமாற்ற முடியாது, அதனால அதனுடைய பாரம்பரியம் அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். அதனால அனைவரும் அவங்களுடைய ஏரியாவில் ஏதாவது தனித்துவ குணம் உள்ள பாரம்பரியமாக விவசாயம் செய்து வருகின்ற ரகங்கள் இருந்தால் ஜிஐ டேக்கு அப்ளை செய்து அதனுடைய லாபத்தை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்ப எல்லாரும் ஜிஐ டேக்னா என்னங்கறத பத்தி தெரிஞ்சிருக்கீங்க.
அப்போ எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் வரும், எல்லாருக்குமே அப்ளை பண்ணணுங்கிறது தோன்றுதல் வரலாம்.

0: எப்படி போய் அப்ரோச் பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இதை வந்து ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் ரெஜிஸ்ட்ரி சென்னை அங்கே தான் நம்ம வந்து இந்த ஜிஐ டேக்கை வழங்குறாங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்போ அதுக்கு அந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணணுன்னா நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு வரலாம். இப்போ அந்த மாதிரி சமயத்தில் வேளாண் பல்கலைக்கழகங்களையோ இல்லை அது சார்ந்த நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, அங்கே நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். வாழை ஆராய்ச்சி மையத்தை அப்ரோச் பண்ணலாம். அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் இவங்கள்ட்ட நீங்கள் கேட்டால் கூட அவங்களுமே உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஏன்னா இது வந்து எல்லாரும் கூட்டு முயற்சியில் தான் இதை நம்ம வந்து கொண்டு வர முடியும். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு விளையிற ஒரு பொருளுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்குதுன்னா எல்லாரும் சேர்ந்து நம்ம முயற்சி செஞ்சு வாங்கினாதான் நம்ம தமிழ்நாடு முன்னேறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்கு. விவசாயிகள் முன்னேறினா ஆட்டோமேட்டிக் தமிழ்நாடு முன்னேறதுக்கு அதிக இது இருக்கு. அப்போ அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். எப்படி டவுன்லோட் பண்றது நமக்கு தெரியாது, டாக்குமெண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிற உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்ததுன்னா வேளாண் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற ஆராய்ச்சி மையங்கள் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது, நீங்க அங்கே போய் அப்ரோச் பண்ணலாம். அது போல ICAR இருந்து உள்ள SBI இருக்குது, காட்டன் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குது, NRC பனானா இருக்குது, இந்த மாதிரி நிறைய வேடசந்தூர் ஆராய்ச்சி நிலையங்கள் இருக்குது. அதனால உங்க நியர்பை இதுல எந்த ஒரு விவசாயத்துறையை சேர்ந்த ஆராய்ச்சி மையங்கள் இருந்தாலும் இல்ல காலேஜஸ் இருந்தாலும் நீங்க அங்க போய் அப்ரோச் பண்ணீங்கன்னா அவங்க நிச்சயமா உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. எல்லாருமே உதவி செய்கிற மனப்பான்மையோட தான் இருக்கிறாங்க. அதனால நீங்கள் தாராளமாக தயங்காமல் நீங்கள் போய் அவங்கள வந்து அப்ரோச் பண்ணலாம். இதனால நீங்களும் உபயோகப்படுறீங்க, ஆராய்ச்சி மையத்தில் உள்ளவங்களும் உபயோகப்படுவாங்க. இப்போ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா என்னையும் கூட கேட்கலாம். 9965577082 இதுதான் என்னோட நம்பர். நீங்கள் எப்போனாலுமே எனக்கு வந்து இது பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். நம்ம இது வரைக்கும் தமிழ்நாட்டிலிருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 ரகங்களை தான் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். திருமலை, அப்புறம் விருப்பாட்சி, கன்னியாகுமரி மட்டின்னு இதை நிறைய ரகங்கள் இருக்குது. அதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு விலை மதிப்பு அதிகமாக வரணும். நான் மனோரஞ்சிதம் சொன்னேன். இப்போ மனோரஞ்சிதத்தை கூட அந்த கொல்லிகள் செய்யறியா உள்ளவங்க எல்லாமே அவங்க வந்து முயற்சி பண்ணி நம்ம இது பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்கள் ஒற்றுமையாக இருந்து உங்களோட விவசாய சங்கங்கள்லேருந்து முயற்சி பண்ணாலே, நான் சொன்ன மாதிரி தனியாக ஒரு ஆள்னால இது செய்ய முடியாது. விவசாய சங்கங்கள் சேர்ந்து தான் இதை வந்து முடிவெடுத்துட்டு ஓகே நம்மளோட அதாவது விளைபொருளுக்கு அதிக மதிப்பு கொடுக்கணும், அதிக விலை வாங்கணும் அப்படின்னா இந்த செய்யலாம் அப்படிங்கறது அவங்க ஒரு முடிவு எடுத்துக்கணும். அப்போ உங்க பொருளுக்கு நீங்களே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற மாதிரி தான் இது ஏறக்குறைய. அப்படி கொடுக்கும்போது நீங்க ஜிஐ டேக் வாங்கிட்டீங்கன்னா அதுல வந்து உங்க ஜிஐ லோகோ வச்சிட்டீங்கன்னா நீங்க தைரியமா எங்கனாலுமே அதை வந்து விற்கலாம். வேற யாராச்சும் போலியா விற்க முடியாது. அதனால உங்களுடைய உற்பத்தி திறன் விட நமக்கு அதிகமாக லாபம் வர்றதுதான் நமக்கு வந்து எப்பயுமே பார்க்கணும். இப்போ லாபம் வர்றதுக்கு இது ஒரு மார்க்கெட்டிங் மாதிரியும் கூட நீங்க வச்சுக்கலாம். உங்களோட பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கும் உங்களுடைய வருமானத்தை அதிகரிப்பதற்கும் இந்த ஜிஐ டேக் வாங்கி பயன்படும் படி
1: கேட்டுக்கொள்கிறேன்.
2: ஒரு பொருளோட தரம் அதோட நற்பெருமைய சர்வதேச அளவுல அங்கீகரிப்பதையும் முக்கியமா போலிகள் தயாரிப்பிலிருந்து பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்யவும் இந்த புவிசார் குறியீடு அரசால் வழங்கப்படுது.
1: இதனால் வந்தது இதுதான் செய்தது கிடைத்தது நாட்டுயர்வு.
2: இந்த புவிசார் குறியீடு மூலமா பொருட்களுக்கு சர்வதேச அளவுல அங்கீகாரம் கிடைக்கிறதுனால வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கும் அந்த பொருளுக்கு நியாயமான கிடைக்க வேண்டிய விலை நிர்ணயம் செய்வதற்கும் இது பெரிதும் உதவும்னு புவிசார் குறியீடு பெறுவதன் அவசியத்தையும் அதன் மூலம் பெறக்கூடிய நன்மைகளையும் இதுவரை நமக்கு விளக்கமாக எடுத்து சொன்னார் திருச்சிராப்பள்ளி போதாவூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி முனைவர் எஸ் பாக்கியராணி அவர்கள். இவரது அலைபேசி எண் 99 65 57 70 82. இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: அறம் சார்ந்த ஆனந்தமான நிகழ்ச்சிகள்,
1: இனிமையான இசையில் ஈடில்லா மகிழ்ச்சியோடு
0: உங்கள் திருச்சி வானொலியில்
1: நாள்தோறும் காலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரை.
0: முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், பண்பலை 102.1 மெகாஹெர்ட்ஸிலும், DRM எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும்.
1: நேயர்களுக்காக நேயர்களால்

0: திருச்சி ரெயின்போ எஃப்எம் 102.1 மத்திய அலை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும் குழந்தைகளுக்கான கொண்டாட்டமான நேரமாய் மலர்கிறது மணி மலர். வணக்கம் தம்பி தங்கைகளே, இன்னைக்கு மணி மலர்ல லிட்டில் ஸ்டார், பல்ஸ்வை நிகழ்ச்சி போன்ற பகுதிகள் எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தர தயாரா இருக்காங்க. எல்லாம் ஜாலியா கேட்டு என்ஜாய் பண்ணுவோமா? நிகழ்ச்சியின் முதலாவதாக லிட்டில் ஸ்டார். மின்னும் நட்சத்திரம் யார்?
1: வணக்கம் குழந்தைகளே, இன்னைக்கு லிட்டில் ஸ்டார் பகுதியில நாம ஒரு தம்பிய சந்திக்க போறோம். அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் வேதாட்சன்.
1: எந்த கிளாஸ்ல படிக்கிறீங்க, எந்த ஸ்கூல்?
2: நான் வந்து 4th ஏ படிக்கிறேன், கேம்பேன் ஸ்கூல்ல.
1: சரி வேதாட்சன், உங்களுக்கு வந்து என்னென்னலாம் ரொம்ப ஆர்வமா பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஏன்னா நீங்க வந்து நிறைய டிராயிங் எல்லாம் பண்ணுவீங்க, டான்ஸ் காம்படிஷன் எல்லாம் கலந்துக்குவீங்க அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். டிராயிங் எல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா? எந்த வயசுல இருந்து நீங்க டிராயிங் வரைய ஆரம்பிச்சீங்க?
2: நான் வந்து 6 இயர்ஸ் வந்து டிராயிங் வரையறேன்.
1: எங்கேயாவது போய் வரைஞ்சுக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் எல்லாம் இருக்கும்ல வரையறதுக்கு, அது மாதிரி கிளாஸ்ல போய் கத்துக்கிட்டீங்களா, இல்லைன்னா நீங்களே வீட்டுல சும்மாவே அம்மா சொல்லி கொடுக்க நீங்க வரைஞ்சீங்களா?
2: அம்மா சொல்லி கொடுக்கலாம்.
1: சரி, என்ன மாதிரியான டிராயிங் காம்படிஷன்ல நிறைய குழந்தைங்களோட வேற கலந்துட்டு ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டுக்காக கூட எல்லாரும் சேர்ந்து வரைஞ்சதா சொல்றாங்களே, எப்படி இருந்தது அந்த அனுபவம், என்ன வரைஞ்சீங்க?
2: நான் வந்து டோன்ட் யூஸ் பிளாஸ்டிக் கவர்ஸ் அந்த இதில் வந்து ட்ரா பண்ணி எர்த் வரைஞ்சிருந்தேன்.
1: எத்தனை குழந்தைங்க உன்னோட சேர்ந்து அந்த மாதிரி டிராயிங் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க?
2: நிறைய குழந்தைங்க சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு.
1: ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணும்போது நமக்கு கை வலிக்கும், ரொம்ப நேரம் ஆனாலும் ஹோம்ஒர்க் பண்ண முடியல அப்படிலாம் சொல்லுவோம்ல, ஆனால் வரையும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும், கை வலிக்குமா இல்லை ஜாலியாக இருக்குமா?
2: ஜாலியாக இருக்கும்.
1: உங்களுக்கு எதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக வரையிறதுக்கு பிடிக்கும்? சிலருக்கு வந்து பேர்ட்ஸ், அனிமல்ஸ் அதெல்லாம் வரையிறதுக்கு பிடிக்கும், சிலர் வந்து நேச்சுரல் லேண்ட்ஸ்கேப்ஸ் எல்லாம் வரைவாங்க. உங்களுக்கு என்ன வரையிறதுக்கு பிடிக்கும்?
2: எனக்கு வந்து அனிமல்ஸ் நிறைய வரையிறது பிடிக்கும்.
1: அப்படியா? எந்த அனிமல் வரையிறது ரொம்ப கஷ்டம்? லயன் வரையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா? சரி, அப்புறம் டான்சிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டமே, டான்சிங் எப்படி பிடிக்கும், ஏன் பிடிக்கும்?
2: ஏன்னா அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனால
1: எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னா,
2: அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், அது இல்லாம பாடி ஃபுல்லா அந்த மூவிங் வரும், அது நல்ல டான்ஸ் எனக்கு
1: உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றபடி உங்களுடைய மற்ற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கும், ஏதாவது கிளாஸஸ்க்கெல்லாம் எக்ஸ்ட்ரா போறீங்களா? உங்களுடைய ஸ்கூல் டைம் முடிச்சு ஏதாவது கிளாஸஸ்க்கெல்லாம் போறீங்களா?
2: நான் அத்லெட்டிக்ஸுக்கு போறேன்.
1: அத்லெட்டிக்ஸ் பண்ணுவீங்களா? ஸ்கூல்லயே பண்ணுவீங்களா பயிற்சி? உங்களோட மாஸ்டர் யாரு?
2: எங்க பிடி மிஸ் தான் எப்பவுமே இது பண்ணுவாங்க. ஸ்விம்மிங் போவேன்.
1: ஸ்விம்மிங்கும் நீங்க வந்து போவீங்க? ஓகே. இப்ப சம்மர்ல வந்து ஃப்ரீ டைம் கிடைச்சிருக்கும் இல்லையா, அப்போ ஸ்விம்மிங் போவீங்களா? எவ்வளவு நேரம் ஸ்விம் பண்ணுவீங்க போய்?
2: 1 hour
1: ஸ்விம் பண்ணுவீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் சேர்ந்து நீங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுதா லீவ்ல? என்னென்ன கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்க ஃப்ரெண்ட்ஸோட?
2: ஃப்ரெண்ட்ஸோட கண்ணாமூச்சி, ரன்னிங் ரேஸ், அந்த மாதிரி
1: ரன்னிங் ரேஸ் எல்லாம் விளையாடுவீங்க. என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்க வேதாட்சன்?
2: நான் வந்து சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறேன்.
1: ஓஹோ, சயின்டிஸ்ட்னா யாரு வேதாட்சன்?
2: உங்களுடைய
1: எண்ணங்கள் எல்லாம் ஈடேறணும். உனக்கு ஏதாவது பிடிச்ச ஒரு கவிதை இல்லனா உனக்கு அத படிச்சோன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒண்ணு சொல்ல எங்களுக்காக.
2: சிரிக்கும் போது முகங்கள் அழுகு, அன்பு காட்டும் போது மனம் அழுகு, நம்பிக்கை வரும்போது வாழ்க்கை அழுகு, நீயாக இருக்கும் போது எல்லாமே அழகு.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க, பங்கேற்றதுக்கு நன்றி.
2: தேங்க்யூ.
3: சா சா சா சா ரி சா ரி சா பா மம த த த சா ரி பா பா.
0: லிட்டில் ஸ்டார்ல மின்னிய நட்சத்திரம் டிஎஸ் வேதாட்சன்.
3: த த சா ரி பா பா
0: உடன் உரையாடினார் சித்ரா திருவாளன்.

0: இன்னைக்கு எந்த பள்ளியிலிருந்து பல்சுவை நிகழ்ச்சி தர தயாரா இருக்காங்க? வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம்.
1: அனைவருக்கும் வணக்கம். திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் கலிங்கமுடையான்பட்டி கிராமத்தில் கடந்த 2003 தொடங்கப்பட்டு 23 சிறப்பாக செயல்பட்டு வருகிறது எமது பள்ளி. சுவாமி விவேகானந்தா மழலையர் மற்றும் நடுநிலை பள்ளியில் இருந்து வந்துள்ளோம். என் பெயர் பி தான்யா.
2: என் பெயர் வே கபிஷா.
1: முதலாவதாக முருகன் பாடல். தமிழ் கடவுள், வேலவன், செந்தில் ஆண்டவன் என பல பெயர்களால் அழைக்கப்படும் அருள்மிகு முருகப்பெருமானை போற்றி இன்று நான் ஒரு இனிய முருகன் பாட்டை பாடப்போகிறோம். அறிவும் துணிவும் வெற்றியும் தரும் அந்த முருகன் அருளால் இந்த பாடலை ஆரம்பிக்கிறேன். பாடல் பாட வராங்க 7 மாணவி ஆர் வேணுஷ்கா, எஸ் மோனிஷா மற்றும் 6 மாணவி டி யாழினி.

0: தமிழே உறவே வணக்கம். தாய் பிள்ளை உறவம்மா, உனக்கும் எனக்கும். மனிதர்களாகிய நாம் ஒரு செய்தியை மற்றவர்களுக்கு தெரிவிக்கும் போது நாம் சற்று சுயநலத்துடன் செய்வோம். ஆனால் வானொலி நமக்கு தேவையான உள்நாட்டு வெளிநாட்டு நடப்பு நிகழ்வுகளை செவி வழியாக கேட்டு நாம் அந்த நிகழ்வை கற்பனை நினைவுடன் நம் கண்முன்னே கொண்டு வருது வானொலி.
1: கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் கற்பனையால் அதனை காட்சிப்படுத்த முடியும். நம்மை கற்பனை உலகிற்கு அழைத்து செல்லும் ஒரு உறவு வானொலி.
0: சூப்பர்பா.
1: வானொலி பத்தி ஒரு கவிதை சொல்லட்டுமா?
0: சொல்லே.
1: அஞ்சல்காரன் வராத காலத்திலும் நீ அகிலத்தின் செய்திகளை அள்ளி தந்தாய். அறிவியல் உலகம் வியக்கும் வண்ணம் வெறும் அலைவரிசையில் உலகை ஆழ வந்தாய். வயல்வெளி காட்டில் உழைக்கும் தோழனுக்கு வண்ண வண்ண பாட்டி சேர்ப்பாய். காலங்கள் மாறினாலும் காட்சிகள் கூடினாலும் காற்றின் அலைகளில் உன் ஆட்சி அழியாது.
0: உன்னோட கவிதை நல்லா இருக்குப்பா.
1: வள்ளுவன் அன்றே கணித்தார்.
0: அப்படியா?
1: ஆமாம். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அதாவது காதால் கேட்டு பெறும் அறிவு செல்வம் எல்லா செல்வத்தை விட

0: சார்ந்த செல்வமாகும். வானொலி நமக்கு இந்த செவி செல்வத்தை அள்ளி தருகிறது.
1: நீ சொல்றது சரிதான். ஆனா முன்னாடி காலத்துல தொலைக்காட்சி இல்ல, செல்போன் இல்ல, அதான் மனிதர்கள் வானொலியை விரும்பி கேட்டாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லையே, எல்லாரும் செல்போன்ல தான் முழுகி கிடக்குறாங்க.
0: ஆமா, நீ சொல்லுவது ஒரு வகையில உண்மைதான். ஆனா நம்ம நாட்டின் பாரத பிரதமர் அவர்களே வானொலி நிகழ்ச்சியில தான் மக்களுக்கு தேவையான முக்கிய தகவலை கொடுக்கறாரு.
1: ஓ அப்படியா?
0: ஆமா, வானொலியில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை நிறைய மக்கள் இன்னும் ரசித்து கொண்டுதான் இருக்காங்க.
1: நீ சொல்றத பார்த்தா எனக்கும் வானொலி ஒளிபரப்ப கேட்க ஆசையா இருக்கு.
0: இதுக்கே இப்படியா? இன்னும் நிறைய உள்ளது. குழந்தைகளை குஷிப்படுத்த, பெரியவர்களுக்கு தேவையான வாழ்க்கை வழிகாட்டிகள், மக்களுக்கு தேவையான அனைத்தையும் இன்னும் வானொலி வழங்கி வருகிறது. அதிலும் வானொலி தொகுப்பாளர்கள் பேச்சு அவ்வளவு இனிமையாகவும் அனைவரையும் கவரும் வகையிலும் இருக்கும். இப்படிப்பட்ட வானொலி நிகழ்ச்சியில தான் சுவாமி விவேகானந்தா மழலையர் மற்றும் நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் அவர்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வர உள்ளாங்க. நமது ஆல் இண்டியா ரேடியோ மூலமாக நிகழ்ச்சி வழங்குவதற்கு ரொம்ப பெருமையாக இருக்கு.
1: கவலையா இருக்க குழந்தைங்களை சிரிக்க வைக்கிறது எப்படி?
0: பாட்டால தான்.
1: ரைட், இப்ப அந்த குழந்தையே வந்து பாடினா எப்படி இருக்கும்?
0: இதுக்காக தான் யூகேஜி மாணவன் ரிஷிவேந்தன் உங்களுக்காக ஒரு மழலை பாட்டு பாட வராரு.
2: பாட்டில பாட்டி பல்லு போன பாட்டி, பாட்டி சொன்ன கதைகள் வயச போலிக்க கேட்டுலிக்க பாட்டு கோவையும் கிடைக்கும்.
0: அடுத்ததா இங்கிலீஷ்ல ஒரு ரைம் சொல்ல வராங்க. முதலாம் வகுப்பிலிருந்து எஸ் வர்ணிகாஸ்ரீ.
3: குட் மார்னிங்.

0: அடுத்ததா ஹிந்தியில ஒரு ரைம் சொல்ல வராங்க, கேட்கலாமா?
1: முதலாம் வகுப்பு மாணவன் எஸ் தேவா.
2: திட்லி

0: பன் ஜாதி தன்யோ.
1: உலக பொதுமறைன்னு ஒரு நூலை சொல்லுவாங்களே, அது என்னன்னு தெரியுமா?
2: ஓ, நல்லா தெரியுமே, நம்ம திருவள்ளுவர் எழுதின திருக்குறள் தானே.
1: சரியா சொன்ன. திருக்குறளை பத்தி நிறைய விஷயம் நம்ம எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும். ஆனா தெரியாத பல விஷயம் நமக்கு சொல்ல வராங்க 5ஆம் வகுப்பு மாணவி எஸ் ஜோஷி கஸ்ரீ.
3: திருக்குறளில் மொத்தம் 42,194 எழுத்துக்கள் உள்ளன. திருக்குறளில் தமிழ் எழுத்துக்கள் 247 37 எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறவில்லை. திருக்குறளில் 14,000 சொற்கள் உள்ளது. திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது. திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். திருக்குறளை முதன் முதலில் ஆங்கிலத்தில் மொழி பெயர்த்தவர் ஜி யு போப். திருக்குறள் இதுவரை 80 மொழிகளில் வெளிவந்துள்ளது. திருக்குறளை ஆங்கிலத்தில் 40 பேர் மொழிபெயர்த்துள்ளனர். திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிரெழுத்து ஔ. திருக்குறளில் இடம்பெறாத இரு சொற்கள் தமிழ் மற்றும் கடவுள். திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் 9. திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஒரே எழுத்து நீ. திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் அன்னிச்சம் மற்றும் குவளை. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சி பழம். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை குன்றிமணி. நன்றி.
2: திருக்குறளை பத்தி இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம்ல, இப்ப திருக்குறளையும் கேட்டுடலாமா?
1: 1ஆம் வகுப்பு மாணவன் ஜி ரேஷ்வந்த்.
4: அனைவருக்கும் வணக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. நன்றி.

0: முதலாம் வகுப்பு மாணவன் ஜி ரேஷ்வந்த்.
1: அனைவருக்கும் வணக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அழகு அன்றே மறப்பது நன்று. தீனான் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாந்தே நாவினால் சுட்டவடு. செல்வத்துள் செல்வம் செவ்வி செல்வம் அச்செல்வம் செல்வத்தும் எல்லாம் தலை. கற்க கஸ்தர கற்பவாய் கற்றப்பின் நிற்க அதற்கு தக. இன்னா செய்டாரே ஒருத்தர் அவர்னான நன்மயம் செய்துவிடல். நீயொழுவாக இன்னார கூறல் கண்ணீர்ப்ப காய் கவர்ந்தற்று. எல்லாம் விளக்கும் விளக்கல்ல சான்றோக்கு பொய்யா விளக்கே விளக்கு. தோன்றின் புகழோடு தோன்று அக்திலார் தோன்றலின் தோன்றமே நன்று. குணம் நாடி குற்றும் நாடி அவற்று மிக நாடி மிக்க கொழல். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. ஏகார்வாயும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்ப சொல்லிருக்கும் பட்டு. ஒழுக்கம் விற்பம் தள்ள மொழ்கம் உயிரினும் ஓமப்படும். காலத்தினால் சிற நன்றி சிறிதெனினும் ஏலத்தின் மாலை பெரிது. நன்றி.
0: எல்லாருக்கும் சினிமா பாட்டு கேட்க ரொம்ப பிடிக்கும். சினிமா பாட்டு பாணியிலேயே கல்வி பற்றி பாட வராங்க முதலாம் வகுப்பு மாணவி வி வேல்விழி.

0: நோடி. நன்றி.
1: அடுத்ததா ஹிந்தியில ஒரு பாட்டு கேட்டுருவோமே. பாட்டு பாட வராங்க முதலாம் வகுப்பு மாணவி ஏ சஸ்மிதா.
2: கோயல் ராணி கோயல் ராணி, காளி காளி வரிசேனு, சிஸ் ஜர்னிகா பீத்தி பாணி, கோகையி சிஸ்ஸே பீத்தி வாணி. தன்யவாத்.
3: கடவுள் எனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. விவசாயத்தையும் விவசாயிகளையும் பிரிக்க முடியாது இல்லையா? அப்படிப்பட்ட விவசாயத்தோட பெருமையை பத்தி பேச வராங்க ஐந்தாம் வகுப்பு மாணவி எஸ் எஸ் சுகாஷினி.
4: விவசாயம் என்பது உணவு மற்றும் பிற வேளாண் பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழிலாகும். இந்தியாவின் முதன்மை தொழிலாக விவசாயம் விளங்குகிறது. விவசாயம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. விவசாயிகள் நாட்டின் முதுகெலும்பாக கருதப்படுகிறார்கள். மழை, மண்வளம் மற்றும் நீர்ப்பாசனம் ஆகியவை விவசாயத்திற்கு இன்றியமையாதவை. இயற்கை விவசாயம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் ஒரு சிறந்த முறையாகும். நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் இயந்திரங்கள் விவசாய உற்பத்தியை அதிகரிக்க உதவுகிறது. நெல், கோதுமை, கரும்பு, பருத்தி, காய்கறிகள் மற்றும் பழங்கள் முக்கிய பயிர்களாகும். உளுந்துண்டு வாழ்வாரே வாழ்வர் என்ற திருவள்ளுவரின் கருத்து விவசாயத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறது. விவசாயம் மனித வாழ்வின் அடிப்படை தேவையான உணவை வழங்கும் உயர்ந்த தொழிலாகும். என விவசாயத்தையும் விவசாயிகளையும் நாம் மதித்து ஆதரிக்க வேண்டும். நன்றி.
3: விழுமின் எழுமின் உழைமின் அப்படின்னு சொன்னது யாருன்னு தெரியுமா?
1: ஓ, நல்லா தெரியுமே, நம்ம சுவாமி விவேகானந்தர்.
3: அவரோட பொன்மொழிகள் கேட்கலாமா?
1: சுவாமி விவேகானந்தருடைய பொன்மொழிகள் சொல்ல வராங்க ஐந்தாம் வகுப்பு மாணவன் எஸ் சஷ்வந்த்.
5: நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார், ஓடுவது முள்ளல்ல உன் வாழ்க்கை. முடியும் என்று உறுதியாக நினைத்தால் முடியாதது ஒன்றுமில்லை. உனக்கு தேவையான எல்லா வலிமையும் உதவியும் உனக்குள்ளேயே உள்ளன. சுமையை கண்டு துவந்து விடாதே. இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில்தான். கீழ்ப்படிய கற்றுக்கொள். கட்டளையிடும் பதவி தானே உன்னை வந்தடையும். உண்மைக்காக எதை வேணாலும் திறக்கலாம். எதற்காகவும் உண்மையை திறக்கக்கூடாது. பொய் சொல்லி தப்பிக்காதே. உண்மை சொல்லி

0: மாட்டிக்கொள். உங்களை நம்புங்கள், உலகம் உங்கள் காலடியில் இருக்கும். பிறரிடம் இருந்து நல்லதை கற்றுக்கொள்ள மறுப்பவன் இறந்தவனுக்கு ஒப்பாவான். பிறர் முதுகுக்கு பின்னால் நாம் செய்ய வேண்டிய காரியம் தட்டி கொடுப்பது மட்டும்தான் நன்றி.
1: ஒட்டக சிவிங்கி பத்தல பாடலை பாட வராங்க 2வது வகுப்பு மாணவி எஸ் தமிழினி.
2: நெட்டையான கால்களும் நீண்ட கழுத்து உடையதான் ஒட்டக சிவிங்கி ஒன்றுதான். உலகில் எனக்கு பிடித்தது யானை குதிரை மீதிலே. அரசர் பவனி வருகிறார், நானும் ஒட்டக சிவிங்கி மேல் நன்கு ஏறி சுற்றுவேன். பழுத்த பழத்தை மரத்திலே பார்த்து விட்டால் சிவிங்கியின் கழுத்திலுடனே ஏறுவேன். கையை நீட்டி பிடுங்குவேன். நன்றி.
1: நம் இந்திய தேசிய கொடியை பத்தி பாட வராங்க 3வது வகுப்பு மாணவி வி தன்யஸ்ரீ.
3: கொடி பாடல். கொடி பறக்குது, கொடி பறக்குது, கோட்டை வேலே கொடி பறக்குது. 3 வண்ண கொடி பறக்குது, முயன்ற பட்ட கொடி பறக்குது, பட்ட அட்ட கொடி பறக்குது, பாரத தாய் கொடி பறக்குது, தியாக உணர்த்து கொடி பறக்குது. கொடியை தினமும் போற்றுவோம். நன்றி.
4: ஆங்கிலத்தில் கதை சொல்ல வராங்க 4வது வகுப்பில் இருந்து எஸ் ஹர்ஷினி.
5: ஒன் டே அ ஃப்ராக் டிசைடட் டு கிளைம் அப் எ ட்ரீ. ஆல் த அதர் ஃப்ராக் ஷவுட்டர், ஹே இட்ஸ் இம்பாசிபிள், யூ கேனாட் டூ இட், கெட் டவுன் கெட் டவுன், யூ கேனாட் டூ இட். பட் த ஃப்ராக் கிளைம்ட் அப் த ட்ரீ எனிவே. ஹவ் வாஸ் தட் பாசிபிள்? பிகாஸ் த ஃப்ராக் வாஸ் டெஃப் அண்ட் ஹீ த்ரோ தட் எவ்ரி ஒன் இஸ் encouraging him to climb up the tree. So if you want to reach your goal, you have to be deaf to the negative commands. Thank you.
1: நண்பர்களே, நம்ம எல்லாரும் ஜூக்கு போயிருப்போம். அங்க நம்ம அப்ப நிறைய விலங்கு பறவைகளை பார்த்திருப்போம். அதோட குரல் ஒலியை எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். இப்ப அந்த குரல் ஒலிய குழந்தை குரல்ல கேட்போமா? அந்த விலங்கோட பறவையோட ஒலிய கேட்க போறோம். அந்த குரல் பறவையோடதா இல்ல விலங்கோட குரலான்னு நீங்களே சொல்லுங்க.
4: மிமிக்ரி செய்ய வராங்க 7வது வகுப்பு மாணவன் எம் தருண் மற்றும் 6வது வகுப்பு மாணவர் எஸ் தர்ஷன் மற்றும் ஆர் ஜெயசக்தி வேல்.
6: இது எனக்கு தெரியுமே, மயில். இது எனக்கு தெரியுமே, குயில். இது எனக்கு தெரியுமே, ஆந்தை. இது பேர் காகம். இது பேர் வாத்து. டேய், இது பேர் அடிப்பட்ட நாயிடா. இது பேர் நாய்க்குட்டி. இது பேர் சாதாரண நாய். டேய், இது ரவுடி நாயிடா.
4: கடிச்சோக் சொல்லி நம்ம எல்லாத்தையும் சிரிக்க வைக்க வராங்க 7வது வகுப்பு மாணவர்கள் எஸ் திலீப் மற்றும் ஜி கிரிநாத்.
7: வெல்கம் டு கடிஜோக். லெட்டருக்கும் புக்குக்கும் என்னப்பா வித்தியாசம்?
8: லெட்டரை கிழிச்சிட்டு தான் படிப்போம், புக்கை படிச்சுட்டு தான் கிழிப்போம். மேக்ஸ் புக் ஏன் ரொம்ப சோகமாக இருக்குது தெரியுமா?
7: ஏன்னா அதுக்கு தான் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கே. ஒருத்தன் வேகமாக வண்டியில் போனானோ, திடீர்னு பிரேக் போட்டான். ஏன்?
8: என் வீடு வந்துருச்சான். அதிக வெயிட் தூக்குற பூச்சி எது தெரியுமா?
7: மூட்டை பூச்சி தான். தாஜ்மஹாலுக்கு பெயிண்ட் அடிச்சா என்ன ஆகும்?
8: செலவாகும்ல. அண்ணனுக்கும் தம்பிக்கும் என்ன வித்தியாசம்?
7: வயசு வித்தியாசம்.
4: ஆல் இண்டியா ரேடியோவில் பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் துறையூர் மாவட்டம் கலிங்கமுடையான்பட்டி கிராமத்தில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் சுவாமி விவேகானந்தா மழலையர் மற்றும் நடுநிலை பள்ளியின் சார்பாக எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
9: சுவை நிகழ்ச்சியை வழங்கியோர் துறையூர் கலிங்கமுடையான்பட்டி சுவாமி விவேகானந்தா மழலையர் நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். ரெயின்போ எஃப்எம் 102.1 மத்திய அலை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும் குழந்தைகளுக்கான கொண்டாட்டமான நேரம்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும், DRM எண்ம ஒலிபரப்பு 927 கிலோ ஹெர்ட்ஸிலும் நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த ஒலிபரப்பாக சிறப்பு ஒலிபரப்பு இன்று பிற்பகல் 3:50 ஆரம்பமாகும்.

நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய மாலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் எமது ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேயர்கள் இனி கேட்கலாம், மேற்கு வங்காளம் தாரகேஸ்வரில் நடைபெறும் 23வது பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்ட விழாவில் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு நலத்திட்டங்களை வழங்கும் நிகழ்வின் நேரலை.

திருச்சி வானொலி 936 கிலோ ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் செவ்வாய் முதல் வெள்ளி வரை பகல் 1:05 முதல் 1:30 வரை பூவையர் பூங்கா மகளிருக்கான பிரத்யேகமான நிகழ்ச்சி. மங்கையர் உலகத்தில் மகிழ்ச்சி பொங்கிட பூவையர் பூங்கா கேட்டு ரசிக்க அழைக்கிறோம்.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் தாமரை கார்த்திக். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசா மாநிலம் ராய்ரங்பூரில் உள்ள தன்போர்க்கில் 47,600 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகளை இன்று தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், கிழக்கு இந்தியாவின் விரைவான வளர்ச்சியின் மூலம் ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சியை முன்னெடுப்பதே மத்திய அரசின் பூர்வோதயா தொலைநோக்கு பார்வையின் நோக்கம் என்றார். முன்னதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மயூர்பஞ்ச் பகுதி பெருமை சேர்த்தது மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் ஒடிசாவின் அடையாளத்தை வலுப்படுத்தியுள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு நாடு முழுவதும் நாளை நடைபெறுகிறது. இத்தேர்வு வெளிப்படைத்தன்மையுடனும் சுமூகமாக நடைபெறும் என தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்காக 2,00,000 மேற்பட்ட பார்வையாளர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், காவல்துறையினர் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். 551 நகரங்களில் நடைபெறும் இத்தேர்வை 2,20,000 மேற்பட்ட மாணாக்கர் எழுதுகின்றனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் வேளாண்மை, வருவாய் வழங்கல், பால்வளம் உள்ளிட்ட துறைகள் சார்பில் 833 பயனாளிகளுக்கு 4 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி இன்று வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாமக்கல் மாவட்ட நிர்வாகத்திற்கு இணையதளம் மூலமாக ஏற்கப்படும் கோரிக்கைகள் உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஈரோடு மாவட்டத்தில் அங்கன்வாடி குழந்தைகளுக்கு

நாற்காலிகள், தூய்மை பணியாளர்களுக்கு சீருடைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி இன்று வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், இலவச வேட்டி சேலை உற்பத்திக்கான டெண்டர் முதலமைச்சரிடம் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் இம்மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் என்று கூறினார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் மத்திய அரசின் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், பிரதமரின் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டம், தூய்மை பாரத இயக்கம், தேசிய வேளாண்மை சந்தை உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகளின் முன்னேற்றம் குறித்து ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனா கார்க் இன்று ஆய்வு செய்தார். சென்னையில் ஆப்கானிஸ்தானிற்கு எதிராக 3வது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் 219 என்ற இலக்குடன் விளையாடும் இந்தியா சற்று முன் 3 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 34 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

மனதில் ஒன்றை திட்டமிட்டு அது நடக்கும் என்று நம்பினால் மனித மனம் எப்பாடுபட்டாவது அதை பெற்று தந்துவிடும், காரியங்களையும் செய்து முடித்துவிடும். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் அர்ப்பரிக்கவிருப்பது ஆரவாரம்.

ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம். நம்ம திருச்சிராப்பள்ளி தமிழிசை சங்கம் சார்பாக 238வது நிகழ்ச்சிக்கு அழைப்புதல் விடுத்திருக்காங்க. தலைநகர் காயத்ரி இசைப்பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கக்கூடிய இன்னிசை கச்சேரி நாளை மாலை 6:30 அளவில் நம்ம தலைநகர் கியாப்பை விஸ்வநாத மேல்நிலைப்பள்ளி அரங்கத்தில் நடைபெற இருக்கு. அனைவரும் பங்கேற்று மகிழலாம்.

0: நலம் தரும் யோகா. இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைகிறார் திருச்சி யோகா பயிற்றுனர் எம் ஜாயிரா பானு அவர்கள்.
1: யோகா பண்ணும்போது முழுமையான பயிற்சி முடிகிறதுனா அது கண்டிப்பா சூரிய நமஸ்காரம் தான். சூரிய நமஸ்காரம் வந்து சூரியனை வணங்குதல் அப்படின்னு பொருள். இதுல வந்து ஒரு 12 ஆசனங்களோட தொகுப்பு. இது ஒரு யூனிவர்சிட்டி, ஒரு ஸ்கூல் ஆஃப் யோகாலையும் இது நிறையவே வித்தியாசப்படும். சூரிய நமஸ்காரம் நம்மளுக்கு என்ன பண்ணும்னா உடலின் அனைத்து தசைகளையும் செயல்படுத்தும். உடல் மன ஆரோக்கியம் இது ரெண்டையுமே நிறையவே மேம்படுத்தும். இதுல என்னெல்லாம் ஆசனங்கள் இருக்குன்னு அந்த 12 நிலைகளையும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிராணாமாசனம், இது வணங்கும் நிலை. இரண்டாவது ஹஸ்த உத்தானாசனம், கைகளை உயர்த்தும் நிலை. கைகளை நல்ல மேல உயர்த்தணும்னா அது ஹஸ்த உத்தானாசனம். நெக்ஸ்ட் பாதஹஸ்தாசனம், கைகளை மேல இருந்து அப்படியே கீழே பாதங்களை வரைக்கும் தொடுறது பாதஹஸ்தாசனம், முன் குனிந்து பாதங்களை தொடும் நிலை. நெக்ஸ்ட் அஷ்டசஞ்சலனாசனம், குதிரை ஓடும் நிலை. இதுல ஒரு கால் மட்டும் பின்னாடி வச்சிருந்து அது வந்து அஸ்வசஞ்சலனாசனம்னு சொல்லுவாங்க.

0: சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் தண்டாசனா, உடலை நேராக வைத்திருக்கும் நிலை, ரெண்டு பாதங்களையும் உள்ளங்கையையும் நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டு நிக்கிறது தண்டாசனா, பிளாங்க் போஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அஷ்டாங்க நமஸ்கார், அஷ்டாங்க நமஸ்கார்ல எட்டு உறுப்புகள் வணங்கும் நிலை, இதுல எட்டு அங்கங்கள் மட்டும் நம்ம தரையில படுற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது புஜங்காசனா, புஜங்காசனால நாகம் போன்ற நம்ம உடம்ப கொண்டு போறது தான் புஜங்காசனா. நெக்ஸ்ட் பர்வதாசனா, இது வந்து மவுண்டெயின் போஸ்ன்னு சொல்லுவாங்க, மலை நிலை, மலை போல நம்ம உடம்பு தெரியும். நெக்ஸ்ட் அதே நம்ம ஏற்கனவே பண்ண அஸ்வசஞ்சலனாசனா இன்னொரு காலுடன் பண்ணுவோம், அதே பாதஹஸ்தாசனா, ஹஸ்த உத்தானாசனா அண்ட் பிராணாமாசனா, இது நம்ம 12 நிலையும் நம்ம பண்றோம். சூரிய நமஸ்காரோட நன்மைகள், முழு உடலுக்கு பயிற்சி அளிக்கிறது, தசைகள் மற்றும் மூட்டுகளை வலப்படுத்துது, உடல் நெகிழ்வு தன்மையை ரொம்பவே அதிகரிக்கும், செரிமானம் மேம்படும், இரத்த ஓட்டம் சீராகும், உடல் எடை கட்டுப்பாட்டுக்கு நிறையவே உதவும். இதே மனசுக்கு சூரிய நமஸ்காரம் என்ன பண்ணும், மன அழுத்தம் குறையும், கவன குவிப்பு அதிகரிக்கும், மன அமைதி கிடைக்கும், தன்னம்பிக்கையும் நிறையவே வளரும். இதே சுவாச நலம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நுரையீரல் திறன் அதிகரிக்கும், சுவாசம் ஆழமாகவும் சீராகவும் ஆகும், உடலுக்கு அதிக ஆக்சிஜன் கிடைக்கும். இது யாரெல்லாம் செய்யலாம் சூரிய நமஸ்காரம் பார்க்கும்போது, குழந்தைகள், மாணவர்கள், வேலைக்கு செல்லும் நபர்கள், பெண்கள், மூத்த குடிமக்கள் எல்லாருமே பண்ணலாம். இது எப்போ செய்யலாம் அப்படின்னு பார்த்தா அதிகாலையில சூரியன் உதயம் நேரத்தில் செய்வது ரொம்பவே நல்லது, வெறும் வயத்துல அல்லது உணவுக்கு பிறகு குறைந்தது ஒரு 3 மணி நேரம் இடைவெளி விட்டு நம்ம சூரிய நமஸ்கார் பண்ணலாம். இதுல என்ன கவனிக்கணும் அப்படின்னா, உயர் ரத்த அழுத்தம், ரொம்ப ஹை பிபி இருக்கிறவங்க, இதய நோய் இருக்கிறவங்க, முதுகு தண்டு பிரச்சனை இருக்கிறவங்க, பயிற்சியாளரின் ஆலோசகரோக பண்றது ரொம்பவே நல்லது. கர்ப்பிணி பெண்களும் இதை வந்து கொஞ்சம் தவிர்க்கலாம், இல்லைன்னா ஒரு பயிற்சியாளர் வச்சுட்டு நீங்க பண்றது நிறையவே நன்மைகளை கொடுக்கும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலம் தரும் யோகா, வழங்கியவர் திருச்சி யோகா பயிற்றுநர் எம் ஜாயிரா பானு அவர்கள். Turn the computer on.

ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். அடுத்ததாக பிரேதமானவர் பற்றிய அறிவிப்பு. இம்மாதம் கடந்த 15 மாலை 7 முன்பாக திருச்சி பூங்குடி ரயில் நிலையங்களுக்கு இடையே சுமார் 50 வயது மதிக்கத்தக்க ஆண் நபர் வந்தே பாரத் ரயிலில் அடிபட்டு இறந்து கிடப்பதாக கோ அபிஷேகபுரம் கிராம நிர்வாக அதிகாரி அவர்கள் கொடுத்த புகார்படி திருச்சி இருப்பு பாதை காவல் நிலைய வழக்கில் பதிவு செய்து விசாரணையில் உள்ளது. இறந்த ஆண் நபரின் பெயர் விலாசம் தெரியவில்லை. பிரேதமானவரின் அடையாளங்களாக 160 சென்டிமீட்டர் உயரமும் நீள்வட்ட முகமும் மாநிறமும் 3 சென்டிமீட்டர் அளவிற்கு கருப்பு வெள்ளை முடியின் நிறமும் உள்ளது. அங்காம்ச அடையாளங்களாக வலது முழங்கையில் ஒரு பழைய காயத்தழும்பு, இடது மணிக்கட்டு அருகில் ஒரு காயத்தழும்பு, வலது மார்பின் அருகில் ஒரு கருப்பு புள்ளி மச்சு. இவர் பச்சையில் வெள்ளை கட்ட போட்ட அரைக்கை சட்டையும் நீல நிற கால் சட்டையும் வெள்ளை நிற உள்பனினும் இவர் அணிந்திருந்த உடைமைகள். இவரை பற்றிய விவரம் அறிந்தவர்கள் தகவல் தெரிவிக்க திருச்சிராப்பள்ளி ரயில் பாதை காவல் நிலையனான 9498101978 மற்றும் காவல் ஆய்வாளர் திரு தூயமணி வெள்ளச்சாமி அவர்களின் 9842383925 என்ற அலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் ஒருமுறை நினைவிற்கு 9498101978 மற்றும் 9842383925.

0: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு மற்றும் சிறப்பான அரசு நிர்வாகத்தால் உலக அளவில் இந்தியாவின் புகழ் ஓங்கியுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நேரடி அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கான முயற்சிகளை தாவேக அரசு மேற்கொண்டுள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை தடையின்றி நேரலை செய்வதை உறுதி செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேரவைத் தலைவரிடம் வலியுறுத்தியுள்ளார். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 219 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு மற்றும் சிறப்பான அரசு நிர்வாகத்தால் உலக அளவில் இந்தியாவின் புகழ் ஓங்கியுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநிலம் ராய்ரங்பூரில் இன்று பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர், உலகின் பல பகுதிகளில் அரசியல் நெருக்கடி நிலவி வரும் போதிலும் அதன் பாதிப்பிலிருந்து இந்தியாவை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை பிரதமர் மேற்கொண்டு வருவதாக கூறினார். உலக தலைவர்களுடன் ஆக்கப்பூர்வமான பேச்சுக்களை பிரதமர் நடத்தி வருவதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். நேரடி அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதில் தாவேக அரசு உரிய முயற்சிகளை எடுத்து வருவதாக மாநில

0: உள்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். சிவகாசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென்கொரியாவின் ஹூண்டாய் நிறுவனத்துடன் செய்யப்பட்ட ஒப்பந்தம் மறு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மோத்தலிங் உள்ளிட்ட இரு நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்திற்கு வரவேண்டிய தொழில் முதலீடுகள் ஆந்திராவுக்கு சென்றுவிட்டதாக கூறப்படுவது குறித்து சட்டப்பேரவையில் பதிலளிக்க தாம் தயாராக இருப்பதாகவும் திருமதி கீர்த்தனா தெரிவித்தார். தமிழகத்தில் சூரிய மின்சக்தி திட்ட ஒதுக்கீட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் விதிமீறல்கள் நடைபெற்றுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டத்தில் முறைகேடுகளை களைவதற்கு புதிய நடைமுறை கொண்டுவரப்படும் என்று தெரிவித்தார். திருநெல்வேலி, உடுமலை ஆகிய இடங்களில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மின்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை வரும் வார இறுதிக்குள் வெளியிடப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் கூறினார். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறுகிறது. தமிழகத்திலும் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மாணவர்கள் மன அழுத்தம் இல்லாமல் தேர்வை எழுத வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: அந்த சமயத்துல இந்த மாணவர்கள் நம்ம என்ன கேட்டுக்கிறோம்னா, நீட் முன்னாடி வச்சு அது கேன்சல் ஆகி திருப்பி ரீடெஸ்ட் வைக்கிறதுனால எவ்வளவு ஒரு மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு மன உளைச்சல் ஏற்படும்ங்கிறது கண்டிப்பாக புரிந்து கொள்ள முடிகிறது. இருந்தாலும் எந்தவித தவறான முடிவுகளுக்கும் நீங்க போவானா அது தீர்வு அல்ல. அரசு இப்ப பாத்தீங்கன்னா பிரத்யேகமாக இதற்காக ஒரு உதவி மையம் நம்ம வச்சிருக்கோம். பிளஸ் ஹெல்ப் லைன் இருக்கு, 104 அப்படிங்கிற சேவை மையம் இருக்கு. மாணவர்கள் மட்டுமல்ல பெற்றோர்களும் நீங்களும் பேசலாம். ஏதாவது தங்கள் குழந்தைகள் ஏதாச்சும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபீல் பண்றாங்கன்னா தயவு செய்து இந்த மாதிரி இங்க இருக்கிற வசதிகளை அரசு ஒரு ட்ரெயின்டு சைக்காலஜிஸ்ட் நம்ம வச்சிருக்கோம் சில கால் சென்டர்ஸ்ல, நீங்க அதை பயன்படுத்திக்கணும்னு நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன்.
0: ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான வசதிகளை கோவில் நிர்வாகம் செய்து தர வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா அறிவுறுத்தியுள்ளார். இத்திருக்கோவிலில் ஆய்வு மேற்கொண்ட அவர், 22 தீர்த்த கிணறுகளை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என்று அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். கோவில் மற்றும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். பக்தர்களுக்கு அளிக்கப்படும் உணவையும் திரு மதன் ராஜா ஆய்வு செய்தார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை தடையின்றி நேரலை செய்வதை உறுதி செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகருக்கு கடிதம் எழுதியுள்ளார். சட்டப்பேரவை நடவடிக்கைகள் நேரலை செய்யப்பட்டால்தான் நல்லதொரு ஆக்கப்பூர்வமான சட்டப்பேரவை ஜனநாயகத்திற்கு வழிவகுக்கும் என்று கூறியுள்ளார். மேகதாது அணை கட்டுவதை கண்டித்து கொண்டு வந்த தீர்மானத்தின் மீதான விவாதங்கள் சட்டப்பேரவையில் நடைபெற்றபோது அவை அனைத்தும் நேரலை செய்யப்பட்டன என்றும், ஆளுநர் உரை மீது எதிர்க்கட்சிகள் தெரிவித்த கருத்துகள் நேரலையிலிருந்து துண்டிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். எதிர்க்கட்சியினரின் விவாதங்களை வாக்களித்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்றும், அவற்றை ஊடகங்களுக்கு வழங்க மறுக்கும் நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தமது கடிதத்தில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்புக்காக ஆக்கப்பூர்வமான எந்த நடவடிக்கையும் தாவேக அரசு எடுக்கவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஈரோடு மாவட்டம் பவானியில் மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளதாக வந்துள்ள செய்தி வேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். திரு விஜய் தலைமையிலான அரசின் மெத்தன போக்கால் பச்சிளம் குழந்தை முதல் மூதாட்டி வரை அனைவரின் பாதுகாப்பும் சூறையாடப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது தூய சக்தி என்று முழங்கிவிட்டு ஆட்சி அமைத்ததும் மவுனம் காப்பதும் மகளிரின் பாதுகாப்பு குறித்து கவலைப்படாமல் இருப்பதுதான் மாற்றமா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் தாவேக அரசு முழு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சேலம், தருமபுரி,

0: கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை ஆகிய நான்கு மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே வெலிங்டன் நீர்த்தேக்க பகுதியில் 130 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று ஆய்வு செய்தார். ஈரோட்டில் தூய்மைப் பணியாளர்களுக்கு சீருடைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி இன்று வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள சாலவாக்கம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும் நேரடி சேர்க்கையில் மாணவர்கள் சேர்ந்து பயனடையுமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கேட்டுக் கொண்டுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் தொடர்பான தகவல்களை வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகத்தை அணுகி விவசாயிகள் பயன்பெறுமாறு ஆட்சியர் திருமதி பிரியா கேட்டுக் கொண்டுள்ளார். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தனியார் கல்லூரியில் மாணவர்கள் யோகா பயிற்சி மேற்கொண்டனர். சேலம் மாவட்டத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான பள்ளியில் 100 மாணவர்கள் பங்கேற்ற யோகாசன நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் தாணிப்பாடியில் சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் குழந்தை திருமண தடுப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி தனியார் பள்ளியில் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 219 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிவரும் இந்தியா சற்றுமுன் வரை 9.1 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 82 ரன் எடுத்துள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 44.2 ஓவரில் 218 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியாவின் வேகப்பந்து வீச்சாளர் பிரஷித் கிருஷ்ணா 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் வேலவன் செந்தில்குமார் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-7, 11-9 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஜீவா லீ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு மற்றும் சிறப்பான அரசு நிர்வாகத்தால் உலக அளவில் இந்தியாவின் புகழ் ஓங்கி உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நேரடி அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கான முயற்சிகளை தாவேகா அரசு மேற்கொண்டுள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை தடையின்றி நேரலை செய்வதை உறுதி செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேரவைத் தலைவரிடம் வலியுறுத்தியுள்ளார். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 219 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: தரமான நிகழ்ச்சிகளின் உறைவிடம் திருச்சிராப்பள்ளியின் பாரம்பரிய ஊடகம் 936 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ கே தனசேகரன்.
1: திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் 29,75,00,000 மதிப்பீட்டில் புதிய மலைப்பாதை அமைக்கும் பணிகளையும், 1,20,00,000 மதிப்பீட்டில் கட்டப்படும் நகர்ப்புற சுகாதார நிலைய கட்டுமான பணிகளையும் செயற்கை நுண்ணறிவு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் திரு குமார், மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கவிதா முன்னிலையில் நேரில் ஆய்வு மேற்கொண்டு விவரங்களை கேட்டறிந்தார். மேலும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பல்நோக்கு கூட்டரங்கில் அமைச்சர் தலைமையில் அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அமைச்சர், திருவள்ளூர் மாவட்டத்தில் வருவாய், ஊரக வளர்ச்சி, பள்ளிக்கல்வி, நகராட்சி, மருத்துவம், வேளாண்மைத்துறை, நெடுஞ்சாலைகள் துறை என பல்வேறு துறைகளின் திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் பணிகள் தொடர்பாக முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டுள்ளது என்றும், மேலும் வருங்காலங்களில் மதிப்பாய்வு கூட்டங்கள் நடத்தப்படும், அதில் மக்களின் குறைகளை கேட்டு நிறைவேற்றப்படும் என செயற்கை நுண்ணறிவுத்துறை அமைச்சர் கூறினார். முன்னதாக கடம்பத்தூர் ஊராட்சி ஒன்றியம் தண்டலம் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் 17,20,00,000 மதிப்பீட்டில் கூவம் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட மேம்பால கட்டுமான பணிகளையும், பேரம்பாக்கம் ஊராட்சியில் கூவம் ஆற்றின் குறுக்கே 5,98,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் தடுப்பணை கட்டுமான பணிகளையும் அமைச்சர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் பூவிருந்தபள்ளி ஊராட்சி ஒன்றியம் பாப்பான்சத்திரம் ஊராட்சியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 32,00,000 மதிப்பீட்டில் கூடுதல் வகுப்பறை கட்டிட கட்டுமான பணிகளையும், செம்பரம்பாக்கம் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் பிரதமரின் ஜன்மன் திட்டத்தின் கீழ் 31,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் 16 வீடுகளின் கட்டுமான பணிகளையும் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு விவரங்களை கேட்டறிந்தார். பிரதம மந்திரியின் விக்சித் பாரத் ரோஜ்கர் யோஜனா திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் நடைபெற்றது. சென்னை அம்புத்தூர் அருகே சூரப்பட்டில் அமைந்துள்ள தனியார் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் பிரதமரின் விக்சித் பாரத் ரோஜ்கர் யோஜனா திட்டத்தின் கீழ் முதல் முறை பணியில் சேர்ந்தவர்களுக்கும் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு அளித்த தொழில் நிறுவனங்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி பாரத

0: பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டெல்லியில் காணொலி வாயிலாக துவக்கி வைத்தார். இதில் 500க்கும் மேற்பட்ட புதிய ஊழியர்களை பணியமர்த்திய நிறுவனங்களும் புதிதாக வேலைக்கு சேர்ந்த இளைஞர்களுக்கும் நிதி உதவி மற்றும் ஊக்கத்தொகையை தொழிலாளர் நல தலைமை இயக்குநர் திரு மணிகண்டன், மண்டல சேமநிதி ஆணையர் திரு நினேஷ் உள்ளிட்ட தொழிலாளர் நலத்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டு பணி ஆணைகளையும் ஊக்கத்தொகையையும் வழங்கினர். நிகழ்ச்சியில் பேசிய அலுவலர்கள் பிரதமரின் விக்சித் பாரத் ரோஜ்கர் யோஜனா திட்டம் புதிதாக பணியில் சேர்ந்தவர்களுக்கும் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு அளித்த தொழில் நிறுவனங்களுக்கும் ஊக்கத்தொகை என்பது மிக விரைவில் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய உறுதுணையாக இருக்கும் என்று பாராட்டி பேசினர். பணி ஆணைகளை பெற்ற பயனாளிகள் இத்திட்டம் தங்களுக்கு பேருதவியாக இருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்தனர்.
1: என் பேரு தனசேகர், நான் சென்னை ஆவடியிலிருந்து வரேன். இந்த ஸ்கீம் மூலம் எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்திருக்காங்க. இதனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். தேங்க்ஸ் டு பிரதமர் மோடி அவர்கள்.
0: திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பல்நோக்கு கூட்டரங்கில் மாவட்ட நிர்வாகம், தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மற்றும் மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கியுடன் இணைந்து மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு சுய உதவி கடன் மேளா நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா 512 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 75,41,00,000 வங்கி கடன்களை வழங்கி முதல் முறையாக கடனுதவி பெறும் மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்களுடன் கலந்துரையாடி பேசினார். உலக ரத்த தான தினத்தை முன்னிட்டு ஆவடி மத்திய ரிசர்வ் காவல்படை மற்றும் தனியார் ரத்த தான முகாம் இணைந்து ஆவடி மத்திய ரிசர்வ் காவல்படை வளாகத்தில் ரத்த தான முகாம் காவல்துறை துணை இயக்குநர் திரு ஆனந்தா ரத்தம் வழங்கி முகாமினை துவங்கி வைத்தார். ரத்த தான முகாமில் 100க்கும் மேற்பட்ட மத்திய ரிசர்வ் காவல்படை வீரர்கள் மற்றும் அதிகாரிகள் ரத்த தானம் வழங்கினர். ரத்த தானம் வழங்கிய அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளியில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் ஒருங்கிணைந்த மதுவான கிடங்கில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கத்தினர்கள் அமைச்சரை நேரில் சந்தித்து பேசினர். அப்போது மூடப்பட்ட டாஸ்மாக் கடைகளின் ஊழியர்கள் மற்றும் பல்வேறு காரணங்களால் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்த 3,500 ஊழியர்களுக்கு மீண்டும் வேலை வழங்கியதற்காக டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கத்தின் தலைவர் செல்வம் அமைச்சர் விக்னேஷுக்கு நன்றியை தெரிவித்தார். மேலும் மது பாட்டில்களுக்கு கூடுதல் கட்டணம் ரூபாய் 10 வசூலிப்பதை தடுப்பது குறித்தும் கடைகளில் பாக்ஸ் இறக்குவதற்கு கூடுதல் பணம் வசூலிக்க கூடாது என்பது குறித்தும் அமைச்சர் விக்னேஷ் அறிவுறுத்தினார்.
2: இதுவரை நீங்கள் கேட்டது திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ கே தனசேகரன். இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
3: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் கொல்கத்தாவில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேர்தல் நடவடிக்கைகளை மேம்படுத்த உறுதி பூண்டிருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். தென்கொரியாவுடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டுள்ளார். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடா மற்றும் பிராச்சி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் கொல்கத்தாவில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. உலகம் முழுவதும் 2,500 இடங்களில் யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளதாக மத்திய ஆயுஷ் அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்தியாவின் காலத்தால் அழியாத யோகா பாரம்பரியத்தை கொண்டாடும் வகையில் யோகாசன நிகழ்வில் மக்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என அந்த அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. தமிழகத்தின் மகாபலிபுரம், தில்லியின் செங்கோட்டை, உத்தரகாண்டின் ஹரித்வார், கர்நாடகாவின் ஹம்பி, மகாராஷ்டிராவின் மும்பை, பீகாரின் நாளந்தா, உத்தரப்பிரதேசத்தின் சார்நாத், குஜராத்தின் அகமதாபாத், தெலங்கானாவின் ஹைதராபாத் உள்ளிட்ட 12 முக்கிய இடங்களில் யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி கொல்கத்தாவில் நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் 3 இந்திய கடற்படை போர்க்கப்பல்களை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். இந்திய கடற்படையின் போர்க்கப்பல் வடிவமைப்பு வாரியம் அமைத்துள்ள இந்த போர்க்கப்பல் கொல்கத்தாவின் கார்டன் ரீச் கப்பல் கட்டுமான நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டுள்ளது. INS துனாகிரி போர்க்கப்பலில் பிரம்மோஸ் ஏவுகணை உள்ளிட்ட ஏவுகணைகள் பொருத்தப்பட்டுள்ளன. INS சன்ஷோதக் கப்பல் கடலோர மற்றும் ஆழ்கடல் பகுதிகளில் ஆய்வுக்கு பயன்படுத்தப்படும். INS அக்ரே

0: போர்க்கப்பல் நீர்மூழ்கி கப்பலை கண்டறிந்து அழிக்கும் திறன் கொண்டதாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பல்களின் 75% கட்டுமானப் பணிகள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதாக இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு துறைகளில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் கோலாப்பூரில் 1,445 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், தேசிய பாதுகாப்பு, கலாச்சார சீரமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மேம்பாடு அடைந்துள்ளதாக கூறினார். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்க அரசு உறுதிபூண்டிருப்பதாக கூறிய அவர், புனித மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பேணி பாதுகாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். தேசிய பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக கூறிய அவர், எல்லை பாதுகாப்பை வலுப்படுத்துவதன் மூலம் சட்டவிரோத ஊடுருவலை தடுக்க முடியும் என குறிப்பிட்டார். கார்வீர் கோவில் மேம்பாட்டுப் பணிகளை மேற்கொள்வதன் மூலம் பக்தர்களுக்கு தேவையான வசதிகள் அமைக்கப்படும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார். பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களின் கூட்டம் புதுதில்லியில் நாளை மறுநாள் தொடங்குகிறது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பாதுகாப்பு ஆலோசகர்கள் கலந்து கொள்கின்றனர். உலகளாவிய பாதுகாப்பு சவால்கள் குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படும். வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உறுப்பு நாடுகள் எதிர்கொள்ளும் தேசிய பாதுகாப்பு சவால்கள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் தீவிரவாதத்திற்கு எதிராக அமைக்கப்பட்டுள்ள பிரிக்ஸ் குழு வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கை குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளது. தேர்தல் நடவடிக்கைகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் வாக்குச்சாவடி அலுவலர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்களுடன் உரையாடிய அவர், ஜனநாயகத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தேர்தல்கள் வெளிப்படைத் தன்மையுடனும் நேர்மையாகவும் நடைபெற அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மாநிலங்களில் நடத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மூலம் குறைபாடுகள் அகற்றப்பட்டதாகவும் புதிய வாக்காளர்கள் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவு மறுதேர்வு நாளை நடைபெறுகிறது. நாடு முழுவதும் உள்ள 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் உள்ள 14 நகரங்களிலும் நடைபெறும் இத்தேர்வை 2,279,000 மாணவர்கள் எழுதுகின்றனர். இந்த தேர்வை பாதுகாப்பாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிக்கப்படும் என்றும் ஆதார் அடிப்படையிலான சோதனைகள் நடத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வு நாளை பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:30 வரை நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணியில் 2.5 லட்சம் பாதுகாப்பு படையினர் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா தென்கொரியா இடையேயான உறவுகளை மேம்படுத்த அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தென்கொரியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யுங் ஹோஜுங்குடன் நடத்திய ஆலோசனைக்கு பின் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில், டிஜிட்டல் நிர்வாகம், மின்னணு நிர்வாகம், பொது நிர்வாகம், திறன் வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பது குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவும் தென்கொரியாவும் பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்து வரும் ஜனநாயக நாடுகள் என கூறிய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங், டிஜிட்டல் சான்றிதழ்கள், பொதுமக்கள் குறைதீர்ப்பு உள்ளிட்டவைகளில் வெளிப்படைத்தன்மை குறித்த செயல்திட்டம் குறித்தும் எடுத்துரைத்தார். பொதுத்துறை நிர்வாகம் மற்றும் அரசின் செயல்பாடுகள் குறித்து இரு நாடுகளுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். இந்தியா தென்கொரியா இடையே வெளிப்படைத்தன்மையான, பொதுமக்களுக்கு உதவி அளிக்கும் வகையிலான நிர்வாகத்தில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விவாதித்ததாகவும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மத்திய அரசின் திட்டங்கள் தகுதியுடைய அனைத்து மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். கோவா மாநிலம் பனாஜியில் அம்மாநில

0: பிஜேபி செயற்குழுவில் உரையாற்றிய அவர், கோவா மாநிலத்தில் உள்ள 40 தொகுதிகளிலும் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தல் வெற்றிக்கு கட்சியினர் சிறப்பாக செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டம் முடிவடைந்துள்ளது. கடந்த மே 22 தொடங்கிய இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 75 மாவட்டங்களில் உள்ள 17 மாநகராட்சிகள், 200 நகராட்சிகள், 545 பேரூராட்சிகள் உள்ளிட்டவையில் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாகிஸ்தானின் கைபர் பக்துன்ஷ்குவா மாவட்டத்தில் இன்று காலை நேரிட்ட வெடிகுண்டு விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். பன்னு மாவட்டத்தில் நிகழ்ந்த வெடிகுண்டு விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். இதே பகுதியில் நேரிட்ட மற்றொன்று வெடிகுண்டு விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 3 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த வெடிகுண்டு தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. இப்பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடா மற்றும் பிராச்சி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் மீனாட்சி ஹூடா ஸ்பெயினின் லாரா பெர்னாண்டஸை வென்றார். மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் பிராச்சி பிரான்சின் அமீனா ஜிதானியை வென்றார். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் வேலவன் செந்தில்குமார் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-7, 11-9 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஜீவா லீ இணையை வென்றது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 219 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடி வரும் இந்தியா சற்று முன்வரை 17 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 133 ரன் எடுத்திருந்தது. சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 44.2 ஓவரில் 218 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்றிரவு 5:30 நெதர்லாந்து ஸ்வீடனை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை 1:30 நடைபெறும் ஆட்டத்தில் ஜெர்மனி ஐவரி கோஸ்டையும், காலை 5:30 நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் ஈக்வடார் கொராக்கோ அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் கொல்கத்தாவில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேர்தல் நடவடிக்கைகளை மேம்படுத்த உறுதி பூண்டிருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஜானேஷ்குமார் கூறியுள்ளார். தென்கொரியாவுடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டுள்ளார். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடா மற்றும் பிராச்சி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. நேரம் 7:25.
2: மக்கள் சேவையில் இளமை குன்றா 86 ஆண்டுகள் இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி வானொலியின் அன்பலை வரிசையோடு.

0: உழவர் உலகம்,
1: அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருகிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் மதிப்பு கூட்டிய பால் பொருட்கள் மற்றும் சந்தைப்படுத்துதல் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் பானுப்ரியா அவர்கள். தொடர்ந்து அறிவிப்புகளும் இடம்பெற கேட்கலாம்.

பொதுவா நம்ம உடலுக்கு தேவையான மிகச்சிறந்த ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு முழுமையான உணவு அப்படின்னா அது பால் தாங்க. பால்ல புரதம், கால்சியம், வைட்டமின் B12, வைட்டமின் டி, பொட்டாசியம் இந்த மாதிரியான அனைத்து விதமான சத்துக்களும் இயற்கையாவே இருக்குது. அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த இந்த பாலை வச்சு என்னென்ன மாதிரியான

மதிப்பு கூட்டு பொருட்களை தயார் செய்யலாம், அதை எப்படி எல்லாம் சந்தைப்படுத்தலாம் அப்படிங்கறத பத்தி தாங்க இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல அதிக முதலீடு இல்லாம குறைந்த முதலீட்டுல அதிக லாபம் ஈட்டக்கூடிய பால் பொருட்களை எப்படி எளிமையான முறையில தயாரிக்கலாம், அதுலயும் முக்கியமா கொழுப்பு நிறைந்த பாலை வச்சு என்னென்ன மாதிரியான பொருட்களை தயாரிக்கலாம், அதே போல கொழுப்பு நீக்கப்பட்ட பால்ல இருந்தும் என்னென்ன மாதிரியான பொருட்களை தயாரிக்கலாம் அப்படிங்கிற பல்வேறு தகவல்களை நம்மளோட பகிர்ந்துக்க இருக்கிறாங்க நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் பானுப்பிரியா அவங்க.

0: பால்ல மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் அப்படிங்கறது ஏன் அப்படிங்கறத சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமா? ஏன்னா மாட்டுல இருந்து பறக்கிறோம், காய்ச்சி டீயை போட்டு அப்பவே குடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு போயிடலாமே, ஏன் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள்?
1: முதல்ல பால் வந்து பாத்தீங்கன்னா இந்திய நாட்டுல உலக அளவுல பால் உற்பத்தி முதலிடத்துல இருக்கு. இந்த வருஷத்தோட பால் உற்பத்தி பார்த்தீங்கன்னா 247 மில்லியன் மெட்ரிக் டன் என்ற அளவில் இருக்கு. உலகத்தோட மொத்த பால் உற்பத்தியில இந்தியாவோட பங்களிப்பு மட்டும் 25% இருக்கு. 25% இந்தியா மட்டும் பங்களிக்குது. ஸோ இப்போ பால் வந்து உடலுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களையும் அடங்கியிருக்கு. பால் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஏற்ற ஒரு உணவாக இருக்கு. இப்போ பாலில் ஏன் மதிப்பு கூட்டணும்னு கேட்டீங்க இல்லையா, பாலை வந்து எளிதில் கிடக்கூடிய தன்மை இருக்கிற ஒரு பொருள். ஸோ அதை மதிப்பு கூட்டி வைக்கும்போது அதோட சேமிப்பு காலத்தை நீட்டிக்கலாம், சந்தையில் ஒரு புதிய பொருளை அறிமுகப்படுத்தலாம், அது மூலமாக அதிக லாபம் பெறலாம்.
0: ஆமாம், சந்தையில் புதிய பொருட்களை அறிமுகப்படுத்தலாம் அப்படிங்கிறத சொன்னீங்க. என்னென்ன புதிய பொருட்கள் இந்த பாலில் இருந்து செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கம்மா.
1: சந்தையில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பல மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருள்கள் இருக்குது. உதாரணமாக தயிர் வந்து ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருள். முதல்ல மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருள் அப்படிங்கிறது பாலோட சில பொருள்களை சேர்த்தோ அல்லது சில வழிமுறைகளை கையாண்டு பெறக்கூடிய பொருட்கள் மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருட்கள். இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நல்ல இயற்கையான முறையில் வளர்த்த மாடுகளிலிருந்து கிடைக்கக்கூடிய பாலை குளிர வச்சு கண்ணாடி பாட்டில்களில் அடைச்சி குளிர வச்சுட்டு அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு கொண்டு போய் கொடுக்கும்போது நல்ல நாட்டு மாட்டு பாலையும் நல்ல விலைக்கு விற்க முடியும். இப்போ எங்களோட பகுதியிலாம் பார்த்தீங்கன்னா நாட்டு மாட்டு பால் லிட்டர் 80 ரூபாயிலிருந்து 120 ரூபாய் வரைக்கும் விற்கப்படுது.
0: சரிங்க, அதாவது பாலை வந்து சும்மா ஜஸ்ட் மாதிரி
1: அதுவே ஒரு மதிப்பு கூட்டுதல் முறை தான். இன்னைக்கு கமர்ஷியல்ல கடைகளில் நிறைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் கிடைக்குது. தயிர், பால்கோவா, நெய், வெண்ணெய், கிரீம், சீஸ் இது மாதிரி பல பொருட்கள் வந்து சந்தையில கிடைச்சிட்டு இருக்கு.
0: சரி, அப்ப நீங்க சொன்னீங்க பாட்டில் அடைச்சு வைக்கிறாங்க, இப்ப பால் பாக்கெட்டாவும் நிறைய பேர் செய்யறாங்க. பால் பாக்கெட்டா நம்ம வந்து செய்யணும்னா என்ன மாதிரியான ப்ராசஸ் செய்யணும், அதை எப்படி நம்ம வந்து அப்படி பால் பாக்கெட்டா மாத்துறதுக்கு?
1: பால் பாக்கெட்டா பண்றதுக்கான வழிமுறைகள் இருக்கு ஐயா. அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முதலீடு நம்ம போடணும். இன்னைக்கு விவசாயிகள் வந்து நிறைய முதலீடு இல்லாமல் குறைவான முதலீட்டில் அதிக லாபம் ஈட்டக்கூடிய பல மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருட்களை எளிய முறையில் நம்ம தயாரிக்க முடியும்.
0: ஆமாம், இப்போ எப்படி அதில் வந்து அதிக கொழுப்புள்ள பால் பொருட்களை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள்.
1: இப்போ பால் எடுத்துட்டிங்கன்னா பாலில் ஒரு 87% தண்ணீர் இருக்கும், மீதி இருக்கிற 13% வந்து திடப்பொருள்கள் இருக்கும். அந்த திடப்பொருள் அப்படிங்கிறது கொழுப்பும் கொழுப்பற்ற திடப்பொருள்களும். விவசாயிகளுக்கு நல்லாவே தெரியும் ஃபேட் எஸ்என்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ரெண்டும் சேர்ந்தது டோட்டல் சாலிட்ஸ். இந்த கொழுப்பும் கொழுப்பற்ற திடப்பொருள்கள் தான் விலையை நிர்மாணிக்கக்கூடிய காரணிகளாக இருக்குது. இப்போ அந்த கொழுப்பு வந்து ஒரு லாபகரமான பகுதி, அதை நம்ம கவனமாக கையாளும் போது நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இப்போது சிறிய அளவில் தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க க்ரீம் செப்பரேட்டர்னு பாலேடு பிரிப்பான ஒரு இயந்திரம் இருக்குது, அந்த இயந்திரத்தில் நம்ம பாலை போடும்போது பால் இருக்கிற கொழுப்பும் கொழுப்பற்ற திடப்பொருள்கள் அந்த கொழுப்பு நீக்கப்பட்ட பாலும் நமக்கு தனியாக கிடைக்கும். அந்த கொழுப்பு இருக்கலையும் அதை நம்ம என்ன க்ரீம்னு சொல்லுவோம். அந்த க்ரீமை வந்து நம்ம நல்ல கொதிக்க வச்சுட்டு ஆற வச்சு அதோட உரைமோர் சேர்த்து ஒரு புளிக்க வச்சுட்டு அதை நம்ம கடையும் போது நமக்கு வெண்ணெய் கிடைக்கும். அந்த வெண்ணெயிலேருந்து நம்ம நெய் தயாரிக்கலாம். ஸோ இது அதிக கொழுப்பு கொண்ட பால் பொருட்களில் பாலேடு, பாலேட்டில் இருந்து வெண்ணெய், வெண்ணெயிலேருந்து நெய் நம்ம தயாரித்து நம்ம விற்க முடியும். இதுக்கு அடுத்து அந்த கொழுப்பு நீக்கப்பட்ட பால் எப்பவுமே அந்த பால் பொருட்களுக்கு ஒரு நல்ல சுவையும் ஒரு ஃப்ளேவரும் வாசனையும் கொடுக்கறதுமே அந்த ஃபேட் தான். இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு திக் ஒரு எருமை பால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு நல்ல காஃபி குடிக்கிறீங்க, அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்? தண்ணியாக ஒரு பாலில் காஃபி குடிக்கிறீங்க, அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்? ஸோ அப்போ பாலுக்கு அந்த டேஸ்ட் அந்த சுவையை கூட்டுறதே அந்த கொழுப்பு தான். அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பாலில் கொழுப்பு சுத்தமாக 0.5% கீழே தான் இருக்கும். அப்போ அந்த பாலை வந்து நம்ம மதிப்பு கூட்டும்போது என்ன பண்ணணும்னா சம அளவு கொழுப்பு நீக்கப்படாத பாலை சேர்த்து பல பொருட்களை நம்ம தயாரிக்க முடியும். இப்போ கொழுப்பு நீக்கப்பட்ட பால் 5 லிட்டர் எடுத்துக்கிறீங்கன்னா கொழுப்பு நீக்கப்படாத பால் 5 லிட்டர் எடுக்கும்போது உங்களுக்கு குறைந்த கொழுப்பு கொண்ட பால் இருக்கும், அதுலேருந்து நம்ம பல பொருட்களை தயாரிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தயாரிக்கும் போது நம்ம அதிக புரதச்சத்து உள்ள பன்னீர் போன்ற பொருட்களை நம்ம தயாரிக்க முடியும்.
0: சரிங்கம்மா, பன்னீர் தயாரிக்கிறதுக்கும் வந்து கொழுப்பு தானமா ஆதாரமாக இருக்கும்?
1: இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் மக்கள் வந்து அதிக கொழுப்பு உள்ள பொருட்களை தவிர்த்துட்டு குறைந்த கொழுப்பு உள்ள பொருட்களை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். நிறைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வரும்போது அது மூலயமா பல வியாதிகளுக்கு நம்ம வந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்கு

0: இன்னைக்கு மக்கள் வந்து
1: கொழுப்பு
0: நல்ல
1: கம்மியாக இருக்கிறது
0: பொருளை
1: தான்.
0: அதிக விலை கொடுத்து வாங்கவும் தயாராக இருக்காங்க. நல்ல ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் தர்றதுனால இந்த மாதிரி பொருட்களுக்கான விற்பனை வாய்ப்பு வந்து இப்போ அதிகமாகவே இருக்கு.
1: சரிங்க, இப்போ இந்த கொழுப்பு கம்மியாக இருக்கக்கூடிய அந்த பால்ல இருந்து என்னென்னலாம் செய்யலாம்? இப்போ ஃபர்ஸ்ட் கொழுப்பு எடுத்துட்டு நம்ம நெய் தயாரிச்சிட்டோம், இப்போ இந்த கொழுப்பு கம்மியாக இருக்கக்கூடிய பாலில் என்னென்ன பொருட்கள்ல மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள்லாம்
0: கொழுப்பு
1: செய்யலாம்?
0: நீக்கப்பட்ட பால் சமாளவும் கொழுப்பு நீக்கப்படாத பால் சமாளவும் எடுத்துக்கிட்டு திரிய வைக்கப்பட்ட பால் பொருளான பனீர் நம்ம தயாரிக்கலாம். இந்த பனீர் வந்து பார்த்திங்கன்னா எளிதில் வீட்டிலேயே நம்ம செய்யலாம். பாலை நல்லா கொதிக்க வச்சுட்டு அது கூட கடையில் கிடைக்கக்கூடிய வினிகர் போன்ற பொருட்களை சேர்த்தோம்னா திரிய வைக்கும் போது ஒரு துணியில் வடிகட்டும் போது நம்மளுக்கு ஒரு கொழுப்பு திரள் தனியாகவும் ஒரு தண்ணி தனியாகவும் பிரிஞ்சு வரும். அந்த துணியில் இருக்கக்கூடிய திடப்பொருள்களை நம்ம சன்னான்னு சொல்லுவோம். ஸோ அந்த சன்னா வச்சு தான் நம்ம ரசகுல்லா அந்த மாதிரி பொருள்கள் நம்ம செய்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ அந்த துணியில் நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம பிழியும் போது அதில் இருக்கிற நீர் முற்றிலும் வெளியேறிடும். அதுக்கு ஒரு வெயிட் வச்சோம்னா அது ஒரு கெட்டியாக மாறிடும். ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வெள்ளை கலரில் உங்களுக்கு ஒரு கெட்டியாக ஒரு மாஸ் மாதிரி கிடைக்கும். அதை நீங்கள் தேவையான சைஸில் கட் பண்ணி ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணணும். இன்றைக்கி நிறைய ப்ராப்ளம் என்னென்னா பொருளை வந்து தயாரிச்சிடுறோம், அதை வந்து எப்படி சேமிக்கணுன்றது நமக்கு தெரியறது இல்லை. இப்போ நீங்கள் நார்மலாக ரெஃப்ரிஜரேஷன் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா உங்களோட பொருள் வந்து காலம் வந்து சேமிப்பு காலம் அதிகமாக இருக்கும். வேற நீங்கள் ரெஃப்ரிஜரேட்டரில் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு நாள்லேயே அது கெட்டு போயிடும். ஸோ அதனால எல்லா பொருள்களுக்கும் நம்ம கரெக்டான ஒரு சேமிப்பு முறைகளையும் சேமிப்பு காலத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அதோட முழு சத்தும் நம்மளுக்கு கிடைக்கும்.
1: அது வைக்கிறது ஃப்ரீசரில் தான் வைக்கணும்.
0: ஃப்ரீசரில் வைக்கிறது ரொம்ப நல்லது.
1: சரிங்க, இப்போ நீங்க சொன்ன மாதிரி அதுல இருந்து பன்னீர் தயாரிச்சாச்சு.
0: அதை தவிர்த்து நம்ம உரைமோர் சேர்த்து பல பொருட்கள தயாரிக்கலாம். உரைமோர் சேர்த்து தயாரிக்கப்பட்ட பொருட்கள் தயிர், மோர், யோகட், ஸ்ரீகந்த், லஸ்ஸி போன்ற பல பொருட்களை நம்ம தயாரிக்க முடியும்.
1: சரிங்க,
0: இப்போ தயிர் வந்து இன்னைக்கு நேற்றுல நம்ம பழைய காலங்களிலிருந்தே தயிர் வந்து நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களை தவிர்க்க முடியாத ஒரு பொருளாக இருந்துட்டு வருது. கிருஷ்ணர் வண்ணன் சாப்பிட்ட கதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ அந்த கிருஷ்ணர் காலங்கள்லேருந்தே புராண காலங்கள்லேருந்தே தயிர் அப்படிங்கிறது ஒரு உணவு பழக்கம் வரை நம்ம இதில் இருந்துட்டு இருக்கு. அப்போ அந்த தயிர் வந்து எப்படி பண்ணணும்னா ஆக்சுவலி பொதுவாகவே தயிர் தயாரிக்கிறதுக்கு எருமை பால் வந்து ரொம்ப சிறந்தது. பசுமாட்டு பாலோட பிடும்போது எருமை பால் வந்து அதிக சத்துக்களை கொண்டிருக்கு. அதோட மொத்த திடப்பொருள் வந்து அதிகமாக இருக்கு. அப்போ உங்களுக்கு அதில் தயிர் போடும்போது டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி அந்த கெட்டியாக இருக்கிறதும் அதிகமாக வரும். ஸோ அந்த மாதிரி பாலை நீங்கள் பண்ணலாம். வேற பசும்பால் யூஸ் பண்ணும்போது ஒரு லிட்டருக்கு 10 கிராம் ஸ்கிம் மில்க் பவுடர் பால் பொடி இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம சேர்த்து தயாரிக்கும் போது உங்களுக்கு கெட்டியான தயிர் நமக்கு கிடைக்கும். எப்போவுமே தயிர் வந்து அதிக விற்பனை வாய்ப்புள்ள ஒரு பொருள். நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இந்த மாதிரி தயிர் தயார் பண்ணி அருகில் இருக்கிற ஹோட்டல்ஸ்க்கு கொடுக்கலாம். ஒரு திருமண விசேஷங்களுக்கு தேவையான, வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான மதிய உணவுக்கு நீங்கள் தயார் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது அதிக லாபம் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மசாலா மோர். குறிப்பாக இந்த வெயில் காலங்களில் ஒரு தாகம் தணிக்கிற ஒரு பெரிய பானமாக இருக்கிறது மசாலா மோர் தான். 1 பங்கு தயிரோட நன்கு கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணீர் 3 மடங்கு. இப்போ வந்து நிறைய நோய்கள் வந்து சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படாதனால தான் பரவுது. அதை தவிர்க்கிறதுக்காக தண்ணி எப்பவுமே நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு நம்ம பயன்படுத்தணும். இப்போ 1 லிட்டர் தயிருக்கு 3 மடங்கு வைத்து ஆற வச்ச தண்ணீரை கலக்கிறோம். கூடவே சில மசாலா பொருட்களான கொத்தமல்லி, ஜீரகம், உப்பு, இஞ்சி போன்றவற்றை சேர்க்கும் போது இன்னும் கூடுதல் சுவை தரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லஸ்ஸி. லஸ்ஸி வந்து கடையில் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். நல்லா அடித்த தயிர் கூட சர்க்கரை பாகும், ஏலக்காய் தூள், ரோஜா இதழ்கள் சேர்த்து லஸ்ஸி தயாரிக்கும் போது ரொம்ப கூடுதல் சுவை தரும்.
1: கட்டாயமா லஸ்ஸி வந்து குழந்தைகள் ரொம்ப விரும்பி
0: சாப்பிடுவாங்க.
1: ஏன்னா இனிப்பா வேற இருக்கா?
0: இனிப்பா இருக்கும். அது மாதிரி உரைமோர் சேர்த்து நொதிக்க வைக்க பால் பொருள் சாப்பிடும்போது நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்களோட மூளை செயல்பாட்டு திறனை அதிகப்படுத்தும், நல்ல தூக்கத்தை தரும், உடல் மற்றும் குடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்தும், இன்சுலின் மாதிரியான ஒரு ஹார்மோனை சுரந்து ரத்த சர்க்கரை அளவு கட்டுப்படுத்தும். முக்கியமாக வளர்ற குழந்தைங்களுக்கு டெய்லி 1 கப் தயிர் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. அவங்களோட மூளை வளர்ச்சிக்கும் மூளை செயல்பாட்டை தூண்டுறதுக்கும் தயிர் ரொம்ப அவசியமான ஒரு பொருள்.
1: நீங்க சொல்ற பிற்பாடு வரக்கூடிய எல்லா பொருட்களுமே வந்து
0: நன்மை பயக்கக்கூடிய பொருள்கள் தான்.
1: உரைய வைக்கப்பட்ட பிறகு தயாரிக்கக்கூடியதுல இந்த ஸ்ரீகந்த்னு ஒரு பொருள் இருக்கு, அதை எப்படி தயாரிக்கிறது, அதை என்னங்கிறது?
0: ஸ்ரீகந்த் வந்து பாத்தீங்கன்னா வடநாட்டுல ஸ்ரீனா கிருஷ்ணர், கந்த் அப்படிங்கிறது பிரசாதம். ஸ்ரீ கிருஷ்ணருக்கு படைக்கக்கூடிய ஒரு பிரசாதம் வடநாட்டுல ரொம்ப பிரபலமான ஒண்ணு. இது செய்யறது ரொம்ப எளிமையான ஒண்ணு. தயிர் தயாரிச்சதுக்கு அப்புறமா ஒரு துணியில கட்டி நம்ம தொங்க விடுறோம். தொங்க விடும் போது
1: அந்த துணி என்ன, நம்ம
0: சாதாரண மஸ்லின் துணி இட்லி பாத்திரத்துக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த துணியில வடிகட்டும் போது தண்ணி எல்லாம் வெளியே வந்துடும். உள்ள இருக்கிற திடப்பொருள்கள் இருக்குங்களா, அந்த திடப்பொருள் கூட பொடித்த சர்க்கரை, ஏலக்காய் பொடி, உங்களுக்கு தேவையான ரோஜா இதழ்கள் சேர்த்து நம்ம சாப்பிடலாம். ஸோ இது வந்து ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும், பட் ஐஸ்கிரீமில் வந்து கொழுப்பு சத்து நிறைய இருக்கும். பட் வேற இந்த ஸ்ரீகந்தில் வந்து இனிப்பும் புளிப்பும் கலந்துருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, முக்கியமாக குடல் ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப ரொம்ப நல்லது.
1: சரிம்மா, இப்போ வந்து என்னென்னா பால்லேருந்து எப்படி நெய் தயாரிக்கிறது எல்லாமே சொல்லிட்டோம், அப்புறம் உரை பால்லேருந்து எப்படி என்னென்னலாம் தயாரிக்கிறோங்கிறத சொன்னோம், அடுத்து இந்த பால்லேருந்து என்னென்ன இனிப்புகள்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள்.
0: நீங்கள்

0: ஒரு ஸ்வீட் ஸ்டாலுக்கு ஒரு பேக்கரிக்கோ போனீங்கன்னா
1: போனால் கண்ணு தாமா அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கு, எதை சாப்பிட்றதுன்னு
0: எல்லாத்தையும்
1: குழம்பி
0: பார்க்கும்.
1: போய்.
0: அந்த எல்லா பொருட்களுமே பால்லேருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு பொருட்கள் தான். முக்கியமாக ஸ்வீட்ஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு முக்கியமான மூலப்பொருள்கள் தேவை. ஒன்று வந்து கோவா, இன்னொன்று வந்து சன்னா. அந்த கோவாலேருந்து குலாப் ஜாமுன், கலாக்கன், பர்ஃபி, காலா ஜாமுன், ஆர்கான் மக்கன் போயிடா, அந்த மாதிரி பல பொருட்கள் தயாரிக்கப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சன்னா. அந்த சன்னா வந்து பன்னீர் தயாரிக்கிறதுக்கான ஒரு
1: மூலப்பொருள்.
0: ப்ரொசீஜர். அந்த துணியில் வடிகட்டும் போது நம்மளுக்கு பாலை கொதிக்க வச்சு ஆசிட் சேர்த்து திரிய வைக்கும் போது நமக்கு ஒரு கொழுப்பு திரள் கிடைக்கும். அதுக்கு பேர் தான் சன்னான்னு சொன்னேன். அந்த சன்னாவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் உங்களுக்கு பன்னீர். இப்போ அந்த சன்னாலேருந்து நம்ம நிறைய பொருட்கள் நம்ம தயாரிக்கலாம். நீங்கள் சாதாரணமாக சாப்பிட்ற ரசகுல்லா, ரசமலாய், அந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே சன்னாலேருந்து தான் தயாரிக்கப்படுது.
1: சரி. நம்ம இப்போ இந்த நீங்கள் சொன்ன அதாவது பாலை வந்து சும்மா நம்ம ரெஃப்ரிஜிரேட்டரில் குளிர் வச்சு பாட்டில் அடைச்சி கொண்டு கொடுத்துடலாம், இதெல்லாம் சிறப்பாக செஞ்சிடலாம். ஏன்னா எளிய வழிமுறை தான். இதுக்கப்புறம் சொன்ன அதாவது உறைய வைக்கப்பட்ட பாலிலேருந்து செய்கிறதா இருக்கட்டும், இல்லை வேறு சில இனிப்பு பொருட்கள் செய்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் ப்ரொசீஜர், அதை எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அதற்கான பயிற்சியெல்லாம் நம்மளோட நிறுவனத்தில் தர்றீங்களா?
0: எங்களோட கல்லூரியில் அதுக்கான பயிற்சி தந்துட்டுருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கான உற்பத்தி செலவு அப்படிங்கிறது கம்மியானது தான். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு பால்கோவா தயாரிக்கிறதுக்கோ, ஒரு குலாப் ஜாமுன் தயாரிக்கிறதுக்கோ, ஒரு தயிர்க்கோ நம்மளுக்கு பெரிய முதலீடு தேவை கிடையாது. ஒரு நெய் உற்பத்தி தயார் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த க்ரீம் செப்பரேட்டர், வெண்ணெய் கடையும் இயந்திரம், மீதி தயாரித்த கொழுப்பு நீக்கப்பட்ட பாலை லாபகரமாக பயன்படுத்தணும்னா பன்னீர் ப்ரெஸ், அந்த மாதிரியான உபகரணங்கள் நமக்கு தேவை. ஸோ அதுக்கு ஒரு 1 லட்சம் முதலீட்டில் நம்ம அதை தயாரிக்க முடியும். பட் இல்லத்தரசிகள் வந்து எந்த முதலீடுமே இல்லாமல் பயிற்சியும் ஒரு ஆர்வமும் இருந்தாலே நம்ம தயாரிக்க முடியும். அதுக்கான பயிற்சிகளை எங்களோட கல்லூரியில் நாங்கள் ஒவ்வொரு புதன்கிழமையும் பயிற்சி வழங்கிட்டு இருக்கோம். பால் பதனிடுதல் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருட்கள் தயாரிப்பு குறித்த பயிற்சி வழங்குகிறோம். இதுக்குள்ள பயிற்சி கட்டணம் வந்து 500 ரூபாய்
1: ஒரு நாள் தான்.
0: ஒரு நாள் தான்.
1: ஒரு நாள் பயிற்சி எடுத்துக்கிட்டா இப்போ வரைக்கும் நம்ம பேசின எல்லா பொருட்களையும் நம்ம தயாரிச்சுக்க முடியும்.
0: கண்டிப்பாக கற்றுக் கொடுத்துருவோம், அதில் உங்களுக்கு சந்தேகமே வேணாம். காலையில் 9:30 மணிக்கு பயிற்சி தொடங்கும், சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நடக்கும். இதில் வந்து உங்களுக்கான தேவை என்ன, என்ன மாதிரியான இடத்துலேருந்து நீங்கள் வரீங்க, எந்த மாதிரி பொருட்கள் நீங்கள் தயாரிச்சிங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்கும்ன்றத உங்களை ஒரு அசஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு என்ன தேவைங்கிறத பொறுத்து அதுக்கான பயிற்சியை நாங்கள் வழங்குவோம்.
1: ஆமாம், இப்போ எல்லாருமே வந்து பொருட்கள் தயாரிச்சிட்றாங்க, இல்லைனா ஆர்வத்தில் கற்றுக்கிறாங்க, எல்லாமே சிறப்பாக செய்கிறாங்க. இப்போ இதை கேட்டுட்டு நேயர்களுமே ஒரு சில பெண்களுமே வந்து நம்ம சொன்ன எல்லா பொருட்களையும் நல்லாவே செய்யக்கூடியவங்களும் இருப்பாங்க. ஆனால் அந்த சந்தைப்படுத்துதல்ங்கிறது வரும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன ஏதோ ஒரு தடையை எதிர்கொள்கிறாங்க.
0: கண்டிப்பாக.
1: ஆக்சுவலாக என்னென்ன முக்கியமான தடைகள்லாம் அவங்க எதிர்கொள்கிறாங்க, அதை எப்படி அவங்க வந்து தாண்டி வரலாம் அப்படின்னு ஏதாவது சில ஆலோசனைகள் சொல்ல
0: முடியும்? ஒரு மதிப்பு கூட்டுதல் அப்படிங்கிறது முதல் மேல் போன மாதிரி தான், இப்படியும் நடக்கலாம் இப்படியும் நடக்கலாம். ஸோ அதை நம்ம தவிர்க்கிறதுக்கு சில வழிமுறைகளை நம்ம கையாளணும். ஒன்று பார்த்திங்கன்னா நுகர்வோருக்கு தேவையான பொருட்களை நம்ம தயாரித்து கொடுக்கணும். இன்றைக்கி நான் வந்து ஸ்ரீகந்தன் நான் இன்றைக்கி சொன்ன பொருளே நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ தெரியாத ஒரு பொருளை நம்ம வந்து சந்தைப்படுத்தக்கூடாது. நுகர்வோருக்கு என்ன தேவையோ, என்ன அவங்க விரும்புகிறாங்களோ அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து ஒரு தொழிலை நம்ம ஆரம்பிக்கணும். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம நேரடியாக விற்பனை செய்யணும். தேர்ட் பர்சன் ஒரு இடைத்தரகரை கூப்பிட்டு என் ப்ராடக்ட் நீ வித்துட்டான்னு சொன்னால் அவங்க விற்க மாட்டாங்க. இப்போ உங்களோட பொருளுக்கு நீங்கள் தான் பொறுப்பு, உங்களோட பொருளுக்கு நீங்கள் தான் பேசணும். இப்போ யார் நம்ம பொருளை தயாரிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அதோட கஷ்ட நஷ்டங்கள் தெரியும். அப்போ அவங்களே அதை நேரடியாக போய் விற்பனை பண்ணும்போது தான் அந்த பொருளுக்கான மதிப்பு இன்னும் கூடும். இப்போ அந்த மாதிரி நேரடி விற்பனை பண்ணும்போது நுகர்வோர்கிட்ட என்ன ப்ராப்ளம், இதில் என்ன குறை இருக்குதுன்னு நம்ம நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மூலமாக நம்ம நிவர்த்தி பண்ணிவிட்டு அடுத்த முறை நல்லதாக நம்ம உற்பத்தி செய்ய முடியும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு நேர்மை இருக்கணும், வாணிகம் செய்கிறதுல நேர்மையாக இருக்கணும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா தங்கமாகவே இருந்தாலும் தரமாக இருக்கணும். ஸோ தரமான பொருட்களை நம்ம உற்பத்தி செய்யணும். தரம் என்ற மந்திரம் வெற்றியின் தந்திரம், இதை மனசில் வச்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா மதிப்பு கூட்டுதல் தொழிலில் கண்டிப்பாக லாபம் பெறலாம்.

பாலில் இருந்து மதிப்பு கூட்டிய பொருட்களை தயாரிக்கிறது மட்டுமே நம்முடைய நோக்கமாக இருந்தாலும் அதை பதப்படுத்தி வைக்கிறதுலையும் கவனத்தோட இருந்தாதான் சேமிப்பு காலத்தை கூட்ட முடியும் இல்லைங்களா. ஏன்னா எந்தவித பொருட்களை நாம தயாரிச்சாலும் சரியான சேமிப்பு முறைகளையும் சேமிப்பு காலத்தையும் சரியா பராமரிக்கும் போதுதான் அதிலிருந்து முழுமையான சத்துக்களை நம்மளால பெற முடியும். கூடவே எந்த முதலீடும் இல்லாம ஆர்வம் மட்டுமே இருந்தா போதும் பயிற்சிகளை முழுமையா எடுத்துட்டு பயன்பெறலாம் அப்படிங்கறதையும், தரமான பொருட்களுக்கு என்னைக்குமே மதிப்பு அதிகம்தான், அதன் மூலம் சந்தைப்படுத்துதல்ல அதிகமான லாபத்தையும் ஈட்ட முடியும் அப்படின்னு பல்வேறு தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டு வராங்க நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் பானுப்ரியா அவங்க.

0: இன்னும் நிறைய தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்க இருக்கிறாங்க. என்னன்னா, மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருட்களை தயாரிக்கிறோம் அப்படின்னா முதல்ல என்னென்ன மாதிரியான ஆவணங்களை வாங்கணும், அதே போல உற்பத்தி செய்ய செலவு எவ்வளவு ஆகும், சந்தைப்படுத்தும் போது எதையெல்லாம் முக்கியமா கவனிக்கணும், தொடர்ந்து கேளுங்க.
1: ஆமாம், இப்போ உங்கள்கிட்ட நான் பயிற்சி எடுத்துக்கிறேன், வீட்டில் வந்து ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் போது, இப்போ நான் ஒரு மினிமம் எனக்கு இவ்வளோ முதலீட்டு தேவை அப்படின்னு நான் எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத சொல்லுங்கண்ணா. இப்போ இந்த பொருட்கள்லாம் வாங்கணும்ல, இயந்திரங்கள்லாம் வாங்கணும், அதுக்கு எவ்வளோ செலவாகும்?
2: இப்போ நீங்கள் மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருட்கள் தயாரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஃபஸ்ட்டு எஃப்எஸ்எஸ்ஏ லைசன்ஸ், உணவு பாதுகாப்பு சட்டத்தில் பதிவு பண்ணி ஒரு லைசன்ஸ் வாங்கணும். அப்புறம் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துலேருந்து சான்று வாங்கணும். நீங்கள் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்லேருந்து செதுக்கினா பன்னீர்லாம் ப்ரொடியூஸ் தயாரிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து கூட வேன் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஊநீர் அதை வந்து அதிக நியூட்ரியன்ஸ் அதில் இருக்கும். அந்த நியூட்ரியன்ஸ் வந்து ஒரு நுண்ணுயிரி வளர்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையாக இருக்கும், அதுலேருந்து ஸ்மெல் நிறைய வரும். இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல வைக்கும்போது இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கடுத்து இதுக்கான உற்பத்தி செலவு அப்படிங்கிறது, முதலீடு அப்படிங்கிறது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஜீரோ தான். இல்லத்தரசிகள் ஆரம்பிக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. பொதுவாகவே இல்லத்தரசிகளுக்கு சமையல் வந்து ஒரு கை வந்த கலைன்னே சொல்லலாம். கூட இந்த கலையும் சேர்த்து கற்றுக்கிட்டாங்கன்னா, அவங்களோட அன்றாட வாழ்வில் இது ஒரு பகுதியாக வச்சுக்கிட்டாங்கன்னா, இது மூலமாக அதிக லாபம்
1: கூடுதல் வருமானம்.
2: இல்லத்தரசிகள் அடிக்கடி தீபாவளி பண்டிகை அப்போ செய்யக்கூடிய ஒரு பொருள் வந்து குலாப் ஜாமுன். இது எல்லா வீட்லேயும் தவிர்க்க முடியாத ஒரு இனிப்பாக இருக்கும். இதை வந்து இன்னும் கொஞ்சம் நுட்பங்களோடு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த எஃப்எஸ்எஸ்ஏ சர்டிஃபிகேட் நம்ம வாங்கி பதிவு பண்ணி வச்சுட்டு, அது மூலயமா அவங்க கொடுக்குற சத்துக்கள்லாம் அது படி நம்ம செய்கிறோமான்றத உறுதிப்படுத்திக்கிட்டு அவங்க செய்யும் போது நுகர்வோருக்கு நல்ல
1: தரமான
2: பொருட்களை நம்ம தர முடியும். அதே நேரத்தில் நம்மளோட விற்பனையும் நல்லா இருக்கும்.
1: பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்கே எஃப்எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான்
2: சந்தைப்படுத்தணும். அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு பிராண்டில் வெளியே கொடுக்குறீங்களா, அந்த சர்டிஃபிகேட் இருக்கணும். அந்த சர்டிஃபிகேட் படி நியூட்ரியன்ஸ் இருக்கணும். முக்கியமாக சந்தைப்படுத்தும் போது நம்ம என்னென்ன பார்க்கணும்னா, அது வந்து என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குது, என்னென்ன சத்துக்கள் அடங்கி இருக்குது, என்ன மாதிரியான முறையில் தயாரிக்கப்பட்டு, என்னென்ன பொருட்கள் நீங்கள் சேர்த்துருக்கீங்க, இது எப்போ காலாவதி ஆகுது, எப்போ வந்து சாப்பிட்டு முடிக்கணுன்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் அதில் நீங்கள் போடணும். கூடவே இன்றைக்கி மார்க்கெட்டில் நீங்கள் ஸ்டேபிளாக நிலச்சி நிற்கணும்னா, உங்களோட பொருள் வந்து மெத்த பொருள்கள்லேருந்து வித்தியாசப்படணும். நீங்கள் உங்களோட பொருள் நீங்கள் தயாரிக்கும் போது இதை வந்து செயற்கை நிறமூட்டிகள் மனமூட்டிகள் இன்றி இயற்கையான பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டது. இப்போ எங்கள் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா கேரட் நறுமணப்பால் பண்ணுறோம். இப்போ கடைகளில் நம்ம வந்து ரோஸ் மில்க்னு குடிச்சிருப்போம், எசன்ஸ் போடுவாங்க. பட் எங்களோட கல்லூரியில் நாங்கள் பண்ணுற பொருளில் கேரட் ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட், கேரட் ஜூஸோட சாரும் ஏலக்காய் பொடியும் நாங்கள் சேர்க்குறோம். வாசனைக்கு ஏலக்காய் பொடியும் கேரட்டோட ஜூஸை வந்து கலருக்காகவும் நாங்கள் சேர்க்குறோம். இந்த மாதிரி எங்கள் கிட்ட ட்ரைனிங் எடுத்துகிட்டு நிறைய பேர் இதை பெரிய அளவில் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல லாபமும் கிடைக்கும், நல்ல பொருட்களை நம்ம நுகர்வோர்களுக்கு கொடுத்த மன திருப்தியும் இருக்கும்.
1: அதாவது பெண்கள் வந்து முதலீடு இல்லாமல் தொழில் தொடங்க,
2: முதலீடு இல்லாமல் பண்ணலாம்.
1: இப்போ கொஞ்சம் ஓரளவுனாவது கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா இப்போ எனக்கு ஒரு மாதம் ஒரு 40,000 or 50,000 சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, எவ்வளோ முதலீடு போட்டு ஆரம்பித்தா ஒரு நல்ல தொழில் அப்படி தொடர்ந்து சந்தைப்படுத்துதலையும் சேர்த்து பண்ணிக்கிட்டு பண்ணுறதா இருந்தால் எவ்வளோ முதலீடு ஆரம்பித்தா நல்லாயிருக்கும்?
2: கிட்டத்தட்ட ஒரு நெய்யும் பன்னீர் மட்டுமே தயாரிக்கிறாங்கன்னா ஒரு 1.5 லட்சம் முதலீடு வந்து அவங்களுக்கு போதுமான ஒன்று. இல்லைன்னா மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருள் நறுமணப்பால் பேக்கேஜிங்லாம் பண்ணுறேன்னா, இன்றைக்கி பேக்கேஜிங்கில் என்ன பிரச்சனைனா, கமர்ஷியலில் நிறைய பேர் வந்து பாக்கெட் மில்க் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இல்லாத ஒரு பொருளில் காம்படிஷன் இருந்தால் நம்மளால ஜெயிக்க முடியும். ஆல்ரெடி இருக்கிற ஒரு பொருளை நம்ம பண்ணும்போது நம்மளுக்கான நம்ம போட்ட முதலீடு வந்து நம்மளுக்கு வேஸ்ட் தான். ஸோ அதனால் குறைஞ்ச முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய பொருட்களை நம்ம தயாரிக்கும் போது தான் நமக்கு அதிக லாபம் கிடைக்கும்.
1: சரிங்கம்மா, இப்போ நீங்கள் சொன்ன அந்த இனிப்பு பொருட்கள் ஆகட்டும், அதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறுகிய காலம் இருக்கும், சேமிப்பு காலம். அப்படிங்கும்போது மினிமமா இந்த பொருட்கள்லாம் இந்த இனிப்பு வகையெல்லாம் எவ்வளவு நாளுமா தாங்கும் குறைந்தபட்சம்?
2: ஓ, பால் பொருட்கள்லயே அதிக சேமிப்பு காலம் இருக்கிற ஒரு பொருள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நெய். நெய்ல வந்து தண்ணி கிடையாது, ஃபுல்லாவே கொழுப்பு தான். ஸோ அந்த பொருளை வந்து நீங்க ரூம் டெம்பரேச்சர் சாதாரணமாக அறை வெப்பநிலையில் நம்ம சேமித்து வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது. அடுத்ததாக இந்த பட்டர் பன்னீர் போன்ற பொருட்கள்லாம் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா அதோட சேமிப்பு காலத்தை நம்ம நீட்டிக்க முடியும். இப்போ பால் வந்து ஒரு நாளே கிடைக்கூடிய ஒரு பொருள், மதிப்பு கூட்டத்திலே வந்து அதோட சேமிப்பு காலத்தை நீட்டிக்கிறதுக்கு தான். அதே மாதிரி ஒரு பால்கோவா எக்ஸ்பிரி 7 நாள் போட்டிருக்காங்கன்னா 7 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் 2 to 3 நாளே சாப்பிட்டு முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரி எல்லா பொருட்களையுமே, தயிர் கூட பார்த்தீங்கன்னா வீட்டில் போடுற தயிர் நைட் உறவுத்துறீங்களா காலையில் போட்டு மதியம் சாப்பிட்டுடணும். இப்போ கடைகளில் கிடைக்கக்கூடிய தயிர் பார்த்தீங்கன்னா ஒரு மனமும் இருக்காது, சுவையும் இருக்காது. அந்த மாதிரி இருக்கிற தயிர் நம்ம எடுக்கும்போது அது நமக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது கிடையாது. ஸோ வீட்லேயே தயிர் போடும்போது நைட்டு உர போட்டிங்கன்னா காலையில் வச்சுட்டு மதியம் சாப்பிடணும், அகைன் திரும்ப நைட் உர போட்டு காலையில் வச்சு மதியம் சாப்பிடணும். ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போது தான் நம்மளுக்கு உடல் ஆரோக்கியத்திற்கும் குடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான நல்ல பாக்டீரியாஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்.
1: சிறப்பு, இதை தாண்டி இந்த பால் மதிப்பு கூட்டி நான் விற்பனைக்கு

0: போகணும், இது சார்ந்த தொழில் செய்யணும் அப்படின்னா வேற என்ன முக்கியமான விஷயங்களை அவங்க வந்து மனசில் வச்சுக்கிட்டா இந்த துறையில் நல்லா வெற்றிகரமாக வர முடியும் அப்படின்னு சொல்லி உங்களோட ஆலோசனைகளை சொல்லுங்கள்.
1: முதல்ல வந்து அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், மதிப்பு கூட்டுதல் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அவங்க
0: கரெக்டாக
1: மேலே ஒரு நம்பிக்கை இருக்கணும்,
0: அவங்க மேலே ஒரு நம்பிக்கை
1: அவங்க
0: இருக்கு.
1: மேலே ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஒரு மதல் மேல் பூனை தான், எடுத்த உடனே பிஸ்னஸில் நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லி அதிக முதலீட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. முதல்ல நீங்கள் இதை தான் பண்ண போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது குறித்த ஆலோசனைகளை அந்த துறை சார்ந்த ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு ஒரு சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. எடுத்த உடனே நான் எனக்கு ஒரு பெரிய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கான ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்க போறேன்னு ஒரு 30 லட்சம் 40 லட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டோ மெஷினரிஸோ வாங்குறது வேஸ்ட். உங்களோட இடத்துல என்ன மாதிரியான பொருளுக்கு விற்பனை வாய்ப்பு அதிகம் இருக்குது, எந்த பொருள் நுகர்வோர்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்குன்றதை நீங்கள் ஒரு ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சிறிய அளவில் அந்த பொருளை நீங்கள் தயாரித்து விற்க ஆரம்பிக்கணும். ஸோ அது மூலயமா ஒரு நல்ல லாபம் கிடைக்கும்போது அந்த பொருளையும் நீங்கள் அதிக அளவில் தயாரித்து விற்பனை பண்ணலாம். அதுக்கப்புறமா ஓரளவு நல்லா ஸ்டேபிள் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் பேங்க்கில் லோன்ஸ் அவைல் பண்ணலாம். ஸோ கிடைக்கிற லோன் மூலமாக நீங்கள் ஓரளவு பெரிய இண்டஸ்ட்ரியாக நீங்கள் மாறுறதுக்கான வாதை நீங்கள் உருவாக்கிக்கலாம்.
0: சிறப்புமா. ஆமாம், இப்போ இந்த பாலில் மதிப்பு கூட்டிய பொருட்கள் தயாரிக்கிறது குறித்தோ இல்லை உங்கள் கல்லூரியில் பயிற்சி நடக்கிறது குறித்து ஏதாவது சந்தேகம் ஆலோசனை பெறணும் அப்படின்னா உங்களை எந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம், எப்படி அதற்கான ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம்ங்கிறத சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்.
1: எங்களோட கல்லூரியில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமையும் நாங்கள் பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த பயிற்சி பார்த்திங்கன்னா பால் பதனிடுதல் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருட்கள் என்ற தலைப்பில் கொடுத்துட்ருக்கோம். இந்த பயிற்சியில் கலந்துக்கிறதுக்கான கட்டணம் ₹500. பயிற்சியில் கலந்துக்கிட்டவங்களுக்கு சான்றிதழ்களும் கொடுக்குறோம். மேலும் இந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டவங்களை ஒன்றிணைக்கும் வகையில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கியிருக்கோம். ஸோ இது மூலயமா உங்களுக்கான சந்தேகங்கள், உங்களுக்கு தேவையான மூலப்பொருட்கள் இது குறித்த விவரங்கள் நீங்கள் உங்களுக்குள்ளேயே பகிர்ந்துக்கலாம். இது மூலமாக நீங்கள் பண்ணும்போது ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு அறிமுகம் கிடைக்கும். உங்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை மற்றவங்க கிட்டேருந்து நீங்கள் வாங்கி நம்ம உற்பத்தி செஞ்சு விற்பனை செய்ய முடியும்.
0: சரிங்க,
1: பற்றி மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு 9047992279 என்ற எனது எண்ணிலும் அல்லது 04286222391392 என்ற தொலைபேசி எண்ணில் பேராசிரியர் மற்றும் தலைவர், கால்நடை உற்பத்தி பொருட்கள் தொழில்நுட்பத்துறை பால்வள அறிவியல், கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் நாமக்கல் என்ற முகவரியிலும் தொடர்பு கொள்ளலாம்.
0: ஆமாம், உங்களுடைய தொலைபேசி எண்ணையும் அலுவலக தொலைபேசி எண்ணையும் மறுபடியும் ஒரு சொல்லிடுங்கம்மா.
1: என்னுடைய தொலைபேசி எண் 9047992279, 04286223912922323 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இந்த பயிற்சியில் மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருட்கள் தயாரிப்பு குறித்த செயல்முறை விளக்கமும் அளிக்கப்படுது. மேலும் பால் பொருட்களை சந்தைப்படுத்துதல், எந்தெந்த பால் பொருட்களை தயாரித்தா அதிக லாபம் கிடைக்கும், இதற்கு தேவையான முதலீடு, தேவையான உபகரணங்கள் மற்றும் உபகரணங்கள் கிடைக்கும் இடம் போன்றவை குறித்தும் விளக்கப்படுகின்றன. உதாரணமாக நீங்கள் ஒரு நெய் தயாரிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பாலிடு பிரிப்பான், க்ரீம் செப்பரேட்டர், அந்த மிஷின், வெண்ணெய் கடையும் இயந்திரம், பனீர் ப்ரெஸ், இது மூணு எங்கே கிடைக்கும், எந்த பட்ஜெட்டில் கிடைக்கும்ன்ற தகவல்களையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். அது மூலயமா நீங்கள் அந்த தொழிலில் நீங்கள் வாங்கிக்கலாம்.
0: ஆமாம், இப்போ முக்கியமாக எந்த பொருளை செஞ்சாலுமே விளம்பரப்படுத்துறது ரொம்ப முக்கியம், அது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கம்மா. சந்தைப்படுத்துதல்
1: இன்னைக்கு சந்தைப்படுத்துதல் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயமா தான் இருக்குது. பால் பொருட்களை யார் வேணாலும் உற்பத்தி பண்ண முடியும், அதை வந்து விற்கிறது தான் ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா உற்பத்தியே பண்ணாமல் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க கிட்டேருந்து மொத்தமாக வாங்கி மார்க்கெட்டிங் பண்ணுறத ஒரு பிஸ்னஸாக வச்சுருக்காங்க. அவங்களுக்கு எந்த ரிஸ்க்கும் கிடையாது. இப்போ உதாரணமாக நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஒரு 10 லிட்டர் நெய் வேணும், சுகாதாரமான முறையில் தயாரித்து ஒரு நெய் வேணும். ஈவினிங் இன்னைக்கு இருக்கிற கல்ச்சரில் வெல்கம் ட்ரிங்க் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயமாயிடுச்சு. அதுக்கு பதில் நான் ஒரு கேரட் ஃப்ளேவர்ட் மில்க் கொடுக்குறேன், நீங்கள் எங்கிட்ட கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கேரட் ஃப்ளேவர்ட் மில்க் போய் தயாரித்து தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் என்கிட்ட சொல்லிவிட்டு ஒரு எனக்கு 100 லிட்டர் கேரட் பாலும் ஒரு 10 லிட்டர் நெய்யும் வேணும்னு நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா ஒரு சின்ன மார்ஜின் வச்சு நீங்கள் அதை வந்து சேல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அவங்க கேட்டால் நீங்கள் என்கிட்ட வாங்கி கொடுக்க போகிறீங்க, அவங்க கேட்கலன்னா நீங்கள் அமைதியாக இருக்க போகிறீங்க. உங்களுக்கு எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் ஒரு சின்ன மார்ஜினில் நீங்கள் ஆர்ன் பண்ண முடியும்.
0: சரிங்க, அதே போல் இப்போ இந்த பால் பொருட்கள் எல்லாமே இப்போ நான் மாடு வச்சுருக்க மாட்டேன், நான் பால் வாங்கி ஆகணும், இந்த பால் பொருட்கள்லாம் செய்கிறதுக்கு எந்த குவாலிட்டியில் நான் பால் வாங்கினா நல்லாயிருக்கும், எந்த மாதிரியான பால் வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி அது ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள்.
1: இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நாட்டு மாட்டு பாலில் கொழுப்பு சத்து பார்த்திங்கன்னா ஒரு 3.5%, கொழுப்புன்ற திடப்பொருள் SNF வந்து ஒரு 7.5% இருக்கும். ஸோ இந்த மாதிரியான அளவில் நம்ம பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். எருமை பாலிலிருந்து நம்ம மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருட்கள் பண்ணும்போது நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஏன்னா எருமை மாட்டு பாலில் இருக்கக்கூடிய கொழுப்பு மற்றும் கொழுப்பு

0: பெற்ற திடப்பொருள் வந்து அதிகம். இப்போ எருமை மாட்டுப்பாலில் கொழுப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6% இருக்கும், திடப்பொருள்கள் எடுத்துக்கிட்டால் 9% இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 15% வந்து உங்களுக்கு டோட்டல் சாலிட்ஸ் வந்துடுது. ஸோ திடப்பொருள் அதிகமாகும் போது அந்த பொருளோட நமக்கு கிடைக்கக்கூடிய அளவும் அதிகமாக வரும், டேஸ்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும்.
1: ஸோ அதனால் எருமை மாட்டு பால் வாங்கி
0: மதிப்பு கூட்டப்பட்ட பால்கள் பண்ணும்போது, எருமை பாலில் பண்ணும்போது நமக்கு அதிக லாபம் கிடைக்கும். நம்மள பல பேர் வந்து ரசகுல்லா தயாரிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்ருப்போம். நிறைய இடத்துல பார்த்துருப்போம் குழந்தைங்க ரசகுல்லா எல்லாம் கேட்பாங்க. பட் இல்லத்தரசுகள் வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய வழிமுறைகளை கையாண்ட ரசகுல்லா மாதிரியான பொருட்களை ஈஸியாக வீட்லேயே செய்ய முடியும்.
1: கட்டாயமாக சொல்லுங்கள்.
0: இப்போ 1 லிட்டர் பால் எடுத்துக்கணும். 1 லிட்டர் பாலுக்கு கடைகளில் கிடைக்கக்கூடிய வினிகர் இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழம் இருந்தாலும் சரி, 1 லிட்டர் பாலுக்கு ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. பாலை நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு அது கூட நீங்கள் எலுமிச்சம்பழ சாறை சேர்த்து திரிய வைக்கும்போது உங்களுக்கு ஒரு வெளிர் மஞ்சள் நிறத்தில் ஒரு தண்ணி பெரியும்.

0: சாறு சேர்த்து திரிய வைக்கும்போது உங்களுக்கு ஒரு வெளிர் மஞ்சள் நிறத்தில் ஒரு தண்ணி பிரியும். நீங்கள் அதை ஒரு துணியில் கொட்டி வடிகட்டும் போது உங்களுக்கு ஒரு கொழுப்பு திரள் அந்த துணியில் கிடைக்கும். வெளியில் இருக்கிற தண்ணி வந்து ஊனீர்னு சொல்லுவோம், வேன் சொல்லுவோம். அதில் நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு. அதை நீங்கள் சூப்புக்கு, குழம்புக்கு அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த துணியில் இருக்கிற பொருள் இருக்குங்களா, அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா சன்னான்னு சொல்லுவோம். இந்த சன்னா தான் நிறைய ஸ்வீட் செய்கிறதுக்கான ஒரு மூலப்பொருளாக இருக்குது. இப்போ அந்த சன்னாவை வந்து உள்ளங்கைகளில் வச்சு நல்லா நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம தேய்க்கும் போது ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தான ஒரு மாஸ் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி சர்க்கரைப்பாகில் நம்ம வேக வைக்கணும். எண்ணெயில் இல்லைங்க, சர்க்கரைப்பாகில் வேக வைக்கணும். வேக வச்சதுக்கப்புறமா ஒரு 20 நிமிஷம் வேக வைக்கணும். வேக வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் சர்க்கரைப்பாகில் அதை ஊற வைக்கணும். ஊற வச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு சுவையான ரசகுல்லா நம்மளுக்கு கிடைக்கும்.
1: ரெடி.
0: இதே ரசகுல்லாவை நம்ம கடையில் அதிக விலை கொடுத்து வாங்குவோம். குறைவான செலவில் கம்மியான நேரத்தில் உங்களோட குழந்தைங்களுக்கு எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் சுகாதாரமான முறையில் நீங்களே உங்கள் குழந்தைங்களுக்கு தயாரித்து கொடுக்கலாம். அதே மாதிரி ரசமலாய் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப எளிய ஒரு விஷயம். இதே மாதிரி பாலை காய வச்சு திரிய வச்சு சன்னா தயார் பண்ணிக்கிறீங்க. ரசகுல்லாவுக்கு ஒரு குலாப் ஜாமுன் குருட்டுற மாதிரி ரவுண்டாக உருட்டுவோம். ரசமலாய்க்கு கொஞ்சம் தட்டையாக, உள்ளங்கையில் ஒரு வடை பண்ணுவீங்க இல்லையா அந்த மாதிரி தட்டிட்டு நீங்கள் சுகர் சிரப்பில் சர்க்கரைப்பாகில் வேக வைக்கணும். வெந்ததுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் வந்ததுக்கப்புறமா கண்டென்ஸ்ட் மில்க், நல்லா சுண்ட காய்ச்சி ஆற வச்ச பாலில் இந்த வேக வச்ச பொருளை எடுத்து நீங்கள் அந்த டிஸ்க் மாதிரி சொன்னீங்க தட்டையான இது, அதை நீங்கள் எடுத்து போட்டிங்க அப்படின்னா ரொம்ப அருமையான சுவையான ரசமலாய் உங்களுக்கு ரெடி. இந்த ரசமலாயை நீங்கள் சில்லாக சர்வ் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஒரு பீஸ் நீங்கள் கடையில் வாங்கினீங்க கிட்டத்தட்ட 50 ரூபாலேருந்து 70 ரூபா வரைக்கும் சொல்லுவாங்க. உங்கள் வீட்லேயே நீங்கள் 70 ரூபா செலவுலேயே உங்கள் குடும்பத்துக்கே நீங்கள் ரசமலாய் பண்ணிட முடியும்.
1: சரிங்கம்மா. ஏமா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், இப்போ நீங்கள் அந்த இனிப்பு நீரில் தான் அதை வேக வைக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க, அது வெப்பம் அதிகமாக கொடுத்துட்டா அது மாதிரி தான் ஆயிருமேம்மா?
0: இப்போ நீங்கள் அதுக்கு ஊற்றுற தண்ணி வந்து கொஞ்சம் நீர்த்து இருக்கணுங்க ஐயா. சுகர் சிரப் கொதிக்க வைக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து 1 கிலோ சர்க்கரை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் தண்ணி அந்த மாதிரி நீங்கள் கொதிக்க வச்சு அந்த அளவு குறையாமல் நீங்கள் தண்ணி அதை கொதிக்க வைக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி சுண்டிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு இல்லையா, அப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணணும். இது வந்து நீங்கள் ஒரு முறை ரெண்டு முறை கொஞ்சம் தப்பு வரும், பை ப்ராக்டிஸ் நீங்கள் அதை கற்றுக்கலாம். மதிப்பு கூட்டுதல் வந்து ஒரு கலை, நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக இல்லத்தரசிகள் வந்து இதை ஒரு பிஸ்னஸாக பண்ணணும்னு நினைக்காம உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும், உங்களோட குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு
1: பொருளை செஞ்சு
0: ஹெல்த்தியான ப்ராடக்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை தாராளமாக நீங்கள் கற்றுக்கலாம்.
1: அப்படியே விற்பனையும் ஆரம்பிச்சுக்கலாம்,
0: விற்பனையும் ஆரம்பிச்சுக்கலாம். ஒன்றுமே இல்லை, உங்கள் குழந்தைங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸில் 2 போட்டு கொடுங்க, அடுத்த முறை நீங்கள் ஒரு பெரிய பிராண்டில் ஒரு கடை ஆரம்பிச்சிருவீங்க.
1: சரி, இது கூட நல்ல ஐடியா, ரொம்ப நன்றிங்கம்மா.
0: நன்றி ஐயா.

குறைந்த முதலீட்டுல அதிக லாபம் தரக்கூடிய பொருட்களை தயார் செய்யும் போதுதான் நம்மளால அதிக லாபத்தை ஈட்ட முடியும். முக்கியமா நாம இருக்கக்கூடிய பகுதிகளில் எந்த மாதிரியான பொருட்களுக்கு விற்பனை வாய்ப்பு அதிகம் இருக்குது அப்படிங்கறதையும் தெரிஞ்சு குறைந்த முதலீட்டுல ஆரம்பிச்சு பிறகு சந்தைப்படுத்துதல மேம்படுத்தி கொண்டா நிச்சயமா மதிப்பு கூட்டிய பொருட்கள்ல நல்ல லாபத்தை ஈட்ட முடியும் அப்படிங்கறத இதுவரைக்கும் நம்மளோட பகிர்ந்துகிட்டாங்க நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் பானுப்பிரியா அவங்க.

நிகழ்ச்சியில் இனி திருச்சிராப்பள்ளி அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தில் வருகின்ற 23 தேதி செவ்வாய்க்கிழமையன்று நெல் வைக்கோல் காளான் வளர்ப்பு பயிற்சியானது காலை 10 முதல் மாலை 4 வரை நடைபெறவுள்ளது. குறைந்த முதலீட்டில் காளான் உற்பத்தி தொழிலை தொடங்க விரும்புவோருக்காக இப்பயிற்சியில் காளான் வளர்ப்பு தொழில்நுட்பம், விதைப்பு, பராமரிப்பு, அறுவடை, மதிப்பு கூட்டல் மற்றும் சந்தைப்படுத்துதல் வாய்ப்புகள் குறித்து நடைமுறை விளக்கங்களுடன் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. இதில் விவசாயிகள், தொழில்முனைவோர், உணவு வணிக நிறுவனங்கள், சுய உதவிக்குழுக்கள், தொடக்க நிறுவனங்கள், மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் ஆர்வமுள்ள பொதுமக்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். தொடர்புக்கு 6387515052 மற்றொரு எண் 7603995461 ஆகிய அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுமாறு நிலையத்தின் முதன்மையர் தெரிவிக்கின்றார்.

0: திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் வருகின்ற 25ஆம் தேதி கறவை மாடு வளர்ப்பு குறித்த பயிற்சி நடைபெற உள்ளது. விருப்பமுள்ள வேளாண் பெருமக்கள் பயிற்சியில் பங்கு பெற 590 ரூபாய் கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளலாம். தொடர்புக்கு 0431 என்ற முன் இணைப்போடு 23 31 715. மீண்டும் ஒருமுறை 0431 என்ற முன் இணைப்போடு 23 31 715 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு மையத்தின் தலைவர் தெரிவிக்கின்றார்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
1: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: நேயர்களே, 8 மணிக்கான செய்தி சுருக்கத்தினை தொடர்ந்து என்றும் பசுமையான 80-90களின் இடைக்கால பாடல்களை நேயர் விருப்ப பாடலா கேட்டு ரசிக்கலாம். இரவு இசை இனிமையில் நேயர்கள் பங்கேற்க 043-1 என்ற திருச்சியின் முன்னிணைப்பை நோடு 246-102-1 240-102-1 நேரம் 8 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் தாமரை கார்த்திக். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு மற்றும் சிறப்பான அரசு நிர்வாகத்தால் உலக அளவில் இந்தியாவின் புகழ் ஓங்கியுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநிலம் ராய்ரங்பூரில் பொதுக்கூட்டத்தில் இன்று உரையாற்றிய குடியரசுத் தலைவர், உலகின் பல பகுதிகளில் அரசியல் நெருக்கடி நிலவி வரும் போதிலும் அதன் பாதிப்பிலிருந்து இந்தியாவை பாதுகாக்க முயற்சிகளை பிரதமர் மேற்கொண்டு வருவதாக கூறினார். மேற்குவங்க மாநிலம் தாரகேஸ்வரில் பிரதமரின் வேளாண் நிதியுதவி திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை விடுவித்தார். நாடு முழுவதும் 9,44,00,000 விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் 18,880 கோடி ரூபாய் நிதி இத்திட்டத்தின் கீழ் வரவு வைக்கப்படும். பிரதமர் திரு நரேந்திர மோடி 12வது சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை கொல்கத்தாவில் நாளை தொடங்கி வைக்கிறார். வரலாற்று சிறப்புமிக்க ரெட் ரோட் பகுதியில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மத்திய பிரதேச மாநிலம் சாதர் மைதானத்தில் நடைபெறும் யோகா நிகழ்ச்சிகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாளை தொடங்கி வைக்கிறார். நாட்டின் 100 நகரங்களில் யோகா தின சிறப்பு நிகழ்வுகளுக்கு மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள நிலையில் அமெரிக்கா, துபாய் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகள் கொண்டாடப்படுகின்றன. MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு நாடு முழுவதும் நாளை நடைபெறுகிறது. இத்தேர்வு வெளிப்படைத்தன்மையுடனும் சுமூகமாக நடைபெறும் என தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்காக 2,00,000 மேற்பட்ட பார்வையாளர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், காவல்துறையினர் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். 551 நகரங்களில் நடைபெறும் இத்தேர்வை 2,00,000 மேற்பட்ட மாணாக்கர் எழுதுகின்றனர். தமிழகத்தில் 31 மையங்களில் இத்தேர்வு நடைபெறுகிறது. நேரடி அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதில் தாவேக அரசு உரிய முயற்சிகளை எடுத்து வருவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். சிவகாசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென்கொரியாவின் ஹுண்டாய் நிறுவனத்துடன் செய்யப்பட்ட ஒப்பந்தம் மறு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். ஈரோடு மாவட்டத்தில் அங்கன்வாடி குழந்தைகளுக்கு நாற்காலிகள், தூய்மை பணியாளர்களுக்கு சீருடைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி இன்று வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், இலவச வேட்டி சேலை உற்பத்திக்கான டெண்டர் முதலமைச்சரிடம் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் இம்மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் என கூறினார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் வேளாண்மை, வருவாய் வழங்கல், பால்வளம் உள்ளிட்ட துறைகளின் சார்பில் 833 பயனாளிகளுக்கு

4 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி இன்று வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாமக்கல் மாவட்ட நிர்வாகத்திற்கு இணையதளம் மூலமாக தீர்வு அளிக்கப்படும் என்றும் அதில் ஏற்கப்படும் கோரிக்கைகள் உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு வருகை தரும் பொதுமக்கள் சிரமமின்றி தரிசனம் செய்ய கோவில்

0: 4 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி இன்று வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாமக்கல் மாவட்ட நிர்வாகத்திற்கு இணையதளம் மூலமாக தீர்வு அளிக்கப்படும் என்றும் அதில் ஏற்கப்படும் கோரிக்கைகள் உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு வருகை தரும் பொதுமக்கள் சிரமமின்றி தரிசனம் செய்ய கோவில் நிர்வாகம் பொறுப்புடன் பணியாற்ற வேண்டும் என்று குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். மாவட்டத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர், கோவிலில் பக்தர்களுக்கு அளிக்கப்படும் உணவின் தரத்தை கேட்டறிந்தார். கோவிலின் சுற்றுப்புறம் மற்றும் 22 தீர்த்த குளங்களை சுத்தமாக பராமரிக்க வேண்டும் என்றும் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். தமிழக மின்துறையில் புதிதாக 15,000 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று மாநில எரிசக்தி துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்சாரத்துறை வெள்ளை அறிக்கை அடுத்த வாரம் வெளியிடப்படும் என்றார். சூரிய மின்சக்தி பயன்பாட்டில் வெளிப்படையான செயல்பாடுகள் உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் மத்திய அரசின் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், பிரதமரின் அனைவருக்கு வீடு வழங்கும் திட்டம், தூய்மை பாரத இயக்கம், தேசிய வேளாண்மை சந்தை உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகளின் முன்னேற்றம் குறித்து ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனா கார்க் இன்று ஆய்வு செய்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதிக விளைச்சல் தரும் விவசாயிக்கு தமிழக அரசு வேளாண் துறை சார்பில் 5 லட்சம் ரூபாய் ரொக்கப்பரிசு மற்றும் நாராயணசாமி விருதும் வழங்கப்படும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி பிரியா தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் குற்றாலம், மெயினருவி, ஐந்தருவி, புளியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. சென்னையில் நடைபெற்ற ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 9 விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்கவிருப்பது பிஃபா 2026 உலகக்கோப்பை கால்பந்து போட்டியோட தற்போதைய நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம்.
2: நேரம் 8:15:15.
3: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
4: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில யோகா மற்றும் மனதின் ஆரோக்கியத்தோட 2வது பகுதியை இன்னைக்கு கேட்க போறோம். சோ நேத்து வந்து டாக்டர் அஜய் அவர்கள் வந்து ஒருத்தருக்கு நல்ல ஈஸியா தூங்கணும் அப்படின்னா எதெல்லாம் பண்ணலாம், ஜேர்னலிங் இந்த மாதிரி எல்லாம் பண்ணா ஓவர் திங்கிங் குறையும், சோ அப்போ மனசு ரொம்ப லேசாகும், ஈஸியா தூங்க முடியும் அப்படின்றத சொன்னாரு. இப்போ யோகா மூலமா நமக்கு ஈஸியா தூங்கறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத டாக்டர் தீபா அவர்கள் சொல்லுவாங்க.
5: ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு இப்ப சார் சொன்ன மாதிரி ஓவர் திங்கிங், டே ஃபுல்லா ஒர்க் பண்றேன், நைட்டு தூக்கம் வந்தா நான் தூங்க போறேனே, நான் ஏன் போனை தேடுறேன் அப்படின்னு. சோ அதுல ஃபர்ஸ்ட் ஓவர் திங்கிங் தான் நமக்கு ஒரு கல்பிரட்னே சொல்லலாம். அந்த ஓவர் திங்கிங் வரும்போது ஒன்னு சார் சொன்ன மாதிரி எழுதலாம், பட் என்னோட பெர்செப்ஷன் என்ன அப்படின்னா, நம்ம அந்த இன்சிடென்ட்ட திருப்பி திருப்பி அதை ரீகலெக்ட் பண்ணும் போதுதான் நமக்கு அந்த ஹர்ட் இன்னும் ஜாஸ்தி ஆகும். சோ அதை மறந்து மூவ் பண்ணி போகிறது பெட்டர் சாய்ஸ். நடந்த தவறான விஷயத்த அது என்னோட ஹர்ட்டை நான் திரும்பி திரும்பி ரீகலெக்ட் பண்ணும் போது அது இன்னும் என்ன ஹர்ட் பண்ணதான் செய்யும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, யூ ஜஸ்ட் ஆஸ்க் க்வெஸ்சன் பை யுவர் செல்ஃப். நீங்க யோசிக்கிற அந்த விஷயம், அதாவது அந்த கவலைக்கு சொல்யூஷன் இருக்கா இல்லையா? சொல்யூஷன் இருக்கு அப்படின்னா நம்ம கவலைப்படலாமா? எனிவே இட் இஸ் ஹேவிங் சொல்யூஷன். இன்னைக்கு இல்ல என்னைக்காவது நடக்கும், இல்ல இன்னைக்கு கிடைக்கல என்னைக்கு இருந்தாலும் நமக்கு அது கிடைக்கும் அப்படின்னும் போது அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். நம்ம யோசிக்கிற அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனே இல்ல, நான் அதுக்கு கவலைப்படலாமா?
6: ஆனா கவலைப்பட்ட ஒன்னும் நடக்க போறது இல்ல.
5: இது ஏன் நடந்துச்சு, இது இப்படி நடந்திருக்கலாம், அப்படி நடந்திருக்கலான்றத நம்ம ஆராயறதுக்கு பதிலா அந்த ரிசர்ச் எல்லாம் ஓரமா வச்சுட்டு இதுக்கு முடிஞ்சிடுச்சு, சொல்யூஷன் கிடையாது, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னு கன்ஸ்ட்ரக்டிவா பாசிட்டிவா போகிறது, இட் வில் கீப் யூ ஹெல்தி. சோ அந்த தாட்டை ரொம்ப சீக்கிரமா, லைக் எனிவே ஐ அம் கோயிங் டு கிவ் இன்டெலக்சுவல் ரிவெஞ்ச், அதாவது என்னைக்குமே நமக்கு அப்படி இருக்கணும், என்ன இப்படி பேசிட்டான்ல இவன், எப்படியாவது நானு ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு. சோ அந்த ரிவெஞ்ச ஒரு இன்டெலக்சுவல் ரிவெஞ்சா கன்வெர்ட் பண்ணுங்க. அது வந்து நம்ம அப்பவே பேசணும், அப்பவே கவுண்டர் கொடுக்கணும் அப்படின்ற தாட் ப்ராசஸே இல்லாம அதை ஒரு பாசிட்டிவ் ஹெல்தி ஆட்டிடியூடா நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பா அது நமக்கு ஒரு ஹெல்தியான ஒரு விஷயத்த கொடுக்கும். ஒன்னு. ரெண்டாவது, ஸ்லீப் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹாபிச்சுவலா வர வேண்டிய ஒரு விஷயம். அது இட்ஸ் அ பயாலஜி கிளாக், நம்மளுடைய கிரிகாடியம் ரிதம் அப்படின்னு சொல்லுவோம். அது இந்த டைமுக்கு ஒவ்வொரு ஆர்கன் ஃபங்க்ஷன்ல இருக்கும், அந்த டைம்ல நம்ம ரெஸ்ட் எடுக்கணும், இந்த டைம்ல நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது போயிட்டு இருக்கிற இடத்துல நம்ம இந்த

இன்டென்ஷனலோட நம்ம வந்து சில விஷயங்களை போஸ்ட்போன் பண்ணும் போது அது ஹபிச்சுவலா மாறிடுது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் ஒரு 8:30 தூங்கிடுவேன். ஆனா இத கேள்விப்பட்ட நிறைய பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, சாயந்தரமே தூங்கிடுவியா அப்படின்னு கேட்பாங்க. அது இப்ப என்ன ஆயிடுச்சு, அதுவும் சென்னையில வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 11:00 12:00 தான் நைட் ஸ்லீப்கான டைம்ன்ற மாதிரியே ஆயிடுச்சு. ஏன்னா வெரி ஃபியூ, ஒன்லி 5% ஆஃப் பீப்புள் ஸ்லீப்பிங் அட் 9. மோஸ்ட் ஆஃப் தெம் பாத்தீங்கன்னாக்கா 95% வந்து 10:00 11:00 மேலதான் ஸ்டார்டே பண்றாங்க. நிறைய இத பத்தி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கொடுக்கும் போது எல்லாரும் சொல்லக்கூடியது என்னன்னா, மேடம் நான் வீட்டுக்கு வரதே 10 மணிக்கு, நான் 11 மணிக்கு தான் சாப்பிடுவேன், அப்புறம் கொஞ்சம் நேரம் டிவி பாப்பேன், அப்புறம் போய் படுப்பேன். சோ 1 மணி 2 மணிக்கு தான் படுக்கவே செய்யறாங்க. சோ அப்போ அவங்களுடைய ஸ்லீப் ஹைஜீன் எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க. இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்ன பண்ணலாம், போஸ்ட்போன் பண்ணாலும் நான் மொபைல் பார்த்தாதான் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது எனக்கு தூக்கம் வருது, நான் அதையும் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, அப்ப நான் என்ன பண்ணலாம்? யூ கேன் டூ பிராணயாமா. சோ அந்த பிராணயாமால பிராமரி பிராணயாமம் அப்படின்னு இருக்கு. எல்லா மூச்சு பயிற்சியுமே நம்ம நைட்ல பண்ணக்கூடாது. இந்த பிராமரி அப்படின்றது ஒரு ஹம்மிங் பீ சவுண்ட் கொடுக்கக்கூடியது. லைக் ஒரு தேன் குளவி எப்படி ரீங்காரம் எழுப்புமோ அந்த மாதிரி. இதுல சயின்ஸும் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம அந்த ஹம்மிங் பீ சவுண்ட ப்ரொடியூஸ் பண்ணும் போது நம்மளுடைய வேகஸ் நர்வ்ல அந்த டோன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். பிகாஸ் நம்மளுடைய வோக்கல் கார்ட் பக்கத்திலேயே அந்த வேகஸ் நர்வ் வருது. ஹம்மிங் பீ சவுண்ட நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும் போது இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஸ்லீப் சைக்கிள இன்டியூஸ் பண்ணிவிடும். அது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன கம்மி பண்ணுது. தேர் ஆர் மெனி ரிசர்ச்சர்ஸ் அது என்ன எவிடன்ஸா ப்ரூவ் பண்ணிருக்கு அப்படின்னா, இட் நாட் ஒன்லி இன்டியூஸ் அ ஸ்லீப், இது நம்மளுடைய இம்யூனியும் பூஸ்ட் அப் பண்ணும், நம்மளுடைய கார்டியாக ஹெல்த்தையும் நல்லா ப்ரமோட் பண்ணும். அதே நேரத்துல நம்மள வந்து ரொம்ப பாசிட்டிவா கொண்டு போகிறதுக்கு, ஈவன் நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸ கூட நமக்கே தெரியாம அதை ரொம்ப அழகா ரிலீவ் பண்ணும். பிகாஸ் அந்த சவுண்ட ப்ரொடியூஸ் பண்ணும் போது வி கேன் ஃபீல், நம்மளுடைய பிரெயின்ல ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகும். அந்த வைப்ரேஷன் வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட கொண்டு போகும். அந்த வேகல் டோன் ரிஃப்ளெக்ஸ், ஈவன் பேரோ ரிஃப்ளெக்ஸ் ஸ்டிமுலேஷன் சொல்லுவோம், இதனால நமக்கு பிபியும் கண்ட்ரோல் ஆகுது, பாராசிம்பத்திக் ஸ்டிமுலேஷன் கொடுக்குது. சோ எப்படி நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வரும்போது ஃபைட் ஃபிளைட் ரெஸ்பான்ஸ் இருக்கோ, அதே இந்த மாதிரி பிராணாயாமம் பண்ணும் போது நமக்கு பாராசிம்பத்திக் ஸ்டிமுலேஷன், அதனால எண்ட் ரிசல்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெஸ்ட் அண்ட் பீஸ் தான். சோ அந்த ஒரு விஷயம், அந்த மைண்ட் காம் டவுனுக்காக தான் நம்ம எல்லாரும் ஏங்கிட்டு இருக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி படுத்த 5 நிமிஷத்திலேயே தூக்கம் வரணும்னா, இந்த மாதிரி ஒரு கேள்வியை படுக்கிறதுக்கு முன்னாடி காலையில இருந்து என்னத்தை சாதிச்ச அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்டா, ஐ எம் சாட்டிஸ்பைட் வித் வாட் ஐ டிட் அப்படின்ற செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன். இட்ஸ் லைக் தபாஸ் மாதிரி, லைக் நான் என்ன பண்ணேன், இன்னும் என்னால பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட். ரெண்டாவது, என்ன நடந்தாலும் என்னால முடியும், அடுத்தது இதை நான் எப்படி இருந்தாலும் சாதிப்பேன் அப்படின்ற தாட் ப்ராசஸ். இது சொல்யூஷன் இல்ல, இதை நான் திங்க் பண்ணி எந்த யூஸும் இல்ல அப்படின்னு அதை கடந்து வர்றதும். இந்த மாதிரி பிராணயாமம் பண்ணும் போது இட் இன்டியூசஸ் யுவர் ஸ்லீப். இந்த பிராமரி பிராணயாமம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நல்லா ஸ்ட்ரெயிட்டா உட்கார்ந்துருக்கணும், நம்மளுடைய 2 நாசிகள் வழியா மூச்ச உள்ள இழுக்கிறோம், நம்மளுடைய ஆள்காட்டி விரலால காதுகளை மூடி மூச்ச வெளியே விடும் போதே அந்த ஹம்மிங் பீ லைக் சவுண்ட நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும் போது இட் கிவ்ஸ் யூ மோர் பிளஷர். அது ஒரு 5 times நீங்க பண்ணிட்டு படுத்தாலே போதும், நீங்க சொன்ன அந்த சொர்க்கத்துக்கு ரொம்ப ஈஸியா அவ்வளோ அருமையான தூக்கத்தோட நம்ம போயிடலாம். இதையும் தாண்டி நமக்கு அந்த ஸ்லீப் வரல, இது நீங்க நினைக்கிற மாதிரி இன்னைக்கு நான் பண்ண எனக்கு உடனே ரிசல்ட் வரணும் அப்படின்னாக்கா, இட் கேனாட். டே பை டே எப்படி நீங்க ரொம்ப நாளா மொபைல் பார்த்து உங்களுக்கு அது ஹேபிச்சுவல் ஆச்சோ, அதே மாதிரி நீங்க இந்த விஷயத்த பிராக்டிஸ் பண்ண பண்ணதான் உங்களுக்கு அந்த நார்மல் பிசியாலஜிக்கு வர முடியும். யூ ஷுட் நாட் கிவ் அப். இனிஷியலா நான் ஒரு நாள் பண்ணேன் எனக்கு தூக்கம் வரலங்க, நான் நிறைய ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லும் போது நான் ஒரு நாள் பண்ணேன், இது ஒன்னும் மாத்திரை கிடையாது, ஒரு நாள் போட்ட உடனே ரிசல்ட் வர்றதுக்கு. இட் ஷுட் பி யுவர் வே ஆஃப் லைஃப். சோ அந்த லைஃப் ஸ்டைல நம்ம மாத்தணும்ன்றதுதான் இது. சோ இதை நம்ம பண்ணி ஒரு 5 times எவ்ரி டே இதை பிராக்டிஸ் பண்ணும் போது யூ வில் கெட் குட் ஸ்லீப். ரெண்டாவது, நம்ம பாடி ஹீட் அதிகமா வச்சிருந்தாலும் நைட்டு ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா நம்மளுடைய நாடிகள்ல இடநாடி பிங்கள நாடின்னு சொல்லுவோம், அதாவது ரைட் சைட் பிரீதிங் வந்து நம்மள ஆக்டிவா வச்சிருக்கோம், டே ஃபுல்லா நமக்கு அந்த ரைட் பிரீதிங் தான் ப்ரிடாமினா இருக்கும். அதே வந்து லெப்ட் இடநாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து நமக்கு ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸேஷன், நைட்லதான் அது ரொம்ப ஆக்டிவாவே இருக்கும். இத நம்ம நைட்ல செக் பண்ணீங்கன்னா தெரியும், யாருக்கெல்லாம் தூக்கம் வரலையோ யூ ஜஸ்ட் செக், நைட் டைம்ல நல்ல ஒரு ப்ளோ கொடுங்க. நைட்ல நமக்கு லெப்ட் தான் ப்ரிடாமினா இருக்கணும், டேல ரைட் தான் ப்ரிடாமினா இருக்கணும். அப்ப இத கரெக்ட் பண்றது எப்படி? இந்த மாதிரி
கேஸ்ட்ராயில், அதாவது விளக்கெண்ணையும் நல்லெண்ணையும் ஒரு 5 ml எடுத்து

0: அதை நம்ம தொப்புள்ள வச்சு ஒரு 5 times கிளாக் வைஸா ஒரு ரொட்டேஷனை கொடுத்துட்டு படுங்க. இது ஒரு 21 days கண்டினியூஸா பண்ணாலே போதும். அது உங்க பாடி ஹீட்டை குறைக்கும், உங்களுடைய நாடிஸ் கரெக்ட் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்லீப் கொடுக்கும். அது மட்டும் இல்ல, மார்னிங் நமக்கு பவல் மூவ்மெண்ட்டை ரொம்ப ஈஸியா, ஏன்னா இயற்கை மருத்துவத்துல நோய்க்கான முதல் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம உடம்புல கழிவுகள் தங்கறது தான். காலையில எழுந்துக்கும் போது மலச்சிக்கல் இல்லாம விடியணும், இரவு மனச்சிக்கல் இல்லாம முடியணும். இதுதான் ஒரு கரெக்ட் வே ஆஃப் லைஃப். அதுல நைட்டு நம்ம வைக்கக்கூடிய அந்த கேஸ்டர் ஆயிலும் ஜிஞ்சலி ஆயிலும் பாடியை கூல் பண்ணுது, மார்னிங் நமக்கு அந்த டாக்ஸினை எலிமினேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அரோமா தெரப்பி அப்படின்ற ஒரு தெரப்பி இருக்கு. இதுல ரொம்ப க்ரானிக்கா இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் கூட ஒர்க் ஆகாது. அவங்களுக்கு லாவெண்டர் ஆயில் சொல்லி இருக்கு. இந்த லாவெண்டர் ஆயில நம்ம அந்த தூங்குற அந்த ரூம்ல ஜஸ்ட் டிஃபியூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய பிரெயின்ல ஒரு சிடேட்டிவ் எஃபெக்ட கொண்டு வரும். பிகாஸ் அதுல இருக்கக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் நமக்கு ஒரு சிடேஷனை கொடுத்து நமக்கே தெரியாம போன் எல்லாம் கூட வேண்டாம் எனக்கு நல்லா தூக்கம் வருது அப்படின்ற ஒரு ஸ்டேஜ நமக்கு அந்த ட்ரிகர் பண்ணி நம்ம பிரெயின் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். சோ அந்த சிடேஷன் நமக்கு லாவெண்டர் ஆயில்ல கிடைக்கும். சோ லாவெண்டர் ஆயில் ட்ரிகர்ஸ் யூ குட் ஸ்லீப். அது ஒரு குவாலிட்டியான ஸ்லீப்ப நமக்கு கொடுக்கும். டயட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீப்க்கு 2 பாதாம், 8 பூசணி விதை, 1/2 ஸ்பூன் கெசகெசா. சோ ஒரு 21 days நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பாடி அதுக்கேத்த மாதிரி அடாப்ட் ஆகி உங்களுடைய அந்த பிசியோலஜி கரெக்ட் ஆகும். இது ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில ஊற வச்சுட்டு பாதாம் தோலை நீக்கிட்டு இது அப்படியே ஜஸ்ட் தண்ணியிலயோ இல்ல பால்லயோ கலந்து குடிச்சிடலாம். நல்ல அருமையான தூக்கம் வரும். ஏன்னா இந்த கெசகெசால நமக்கு தேவையான டிராங்குலைசர்ஸ் இருக்கு. இது நமக்கு நிறைய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி அந்த பூசணி விதையும் வந்து பாத்தீங்கன்னா நம்மள சிடேட் பண்ணும். பாதாம் இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். அதுலயும் நமக்கு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால இது நம்மளுடைய பாடியை நல்லா டீடாக்ஸ் பண்ணி நம்மளுடைய பாடியை ரெஸ்ட்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு வருது. அண்ட் ஃபார் டீடாக்சிபிகேஷன் மட்டும் இல்லாம கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோல் பண்ணும். பிகாஸ் இட் இஸ் அ குட் கொலஸ்ட்ரால், HDL லெவல இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது. இதை டெய்லி நம்ம நைட்ல தூங்குறதுக்கு முன்னாடி எடுத்தோம் அப்படின்னா வி வில் கெட் குட் ஸ்லீப்.
1: ரொம்ப அழகான ஒரு தகவல் சொல்லிருக்கீங்க. சோ இப்ப இந்த டிஸ்கஷனை இன்னும் அடுத்த ஆழமா கொண்டு போனோம்னா சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த சோசியல் மீடியா ஜெனரேஷன்ல 2 விதமான ஆட்களை நம்மளால பார்க்க முடியும். ஒரு பக்கம் உள்ளுக்குள்ள எவ்வளவு விஷயம் இருந்தாலும் சொசைட்டிக்காக நான் என்ன போர்ட்ரே பண்ணிக்கிறது, சோசியல் மீடியால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் போட்டோ காமிக்கிறது, நான் இப்படி இருக்கேன் என்னோட லைஃப் இப்படி இருக்கேன்னு காமிக்கிறதுக்காகவே இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு அதுல அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகி போகிற ஒரு விஷயம் இருக்கு. இப்ப ரீசெண்டா நடந்த மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் நியூரோ சயின்ஸ் ரிசர்ச்ல வந்து என்ன சொல்றாங்க, தி மைண்டை வந்து நம்மளால ட்ரெயின் பண்ண முடியும். இட் இஸ் நாட் ஆக்சுவலி ஃபிக்ஸ்ட், யூ கேன் ஸ்ட்ரக்சர் யுவர் மைண்ட் எஸ்பெஷலி வித் தி மெடிடேஷன். வந்து உங்க மைண்டை சர்டன் வேல இதை பாரு, இத சர்டன் வேல அப்படி பாரு அப்படின்னு பண்ண முடியும் அப்படின்னு ரிசர்ச் சொல்லுது. சோ பிகாஸ் யூ ஆர் அ சைக்காட்ரிஸ்ட் அண்ட் ஆல்சோ யூ ஆர் எக்ஸ்பர்ட், சோ இதுக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க?
2: சோ இதை வந்து சைக்காட்ரில வந்து இம்போஸ்டர் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. நம்ம வந்து இன்னொருத்தர் மாதிரி இருக்கணும்னு நினைச்சு நம்ம முயற்சி பண்றது வந்து இம்போஸ்டர் சிண்ட்ரோம். நம்ம எப்ப இம்போஸ்டர் சிண்ட்ரோமா மாறுறோமோ, நான் இப்படிதான் இருக்கணும் வெளியில அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அப்பவே நம்ம செல்ஃப் வந்து நம்ம லூஸ் பண்ணிடுறோம். சோ அது வந்து வெளியில காட்ட மீது நல்லா இருந்தாலும் ஓவர் த பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவங்க அதே ஸ்ட்ரகிள் வந்து சஃபர் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஈவன் இப்ப நிறைய பேர் வந்து தன்னோட கான்டென்ட் பெட்டர் ஆகிறதுக்கு நீங்க நல்லா இருக்கணும்னு கூட சொல்லணும்னு அவசியம் இல்ல. நீங்க இந்த ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கீங்கன்னு ட்ரூத்தா சொல்லும் போது உங்களோட அத்தென்டிக் செல்ஃப் நீங்க காட்டும் போதுதான் நீங்க வந்து ஒரு நல்ல கண்டென்ட் கிரியேட்டரா கூட இருப்பீங்க அப்படின்றதே ஒரு ரிசர்ச்சா சொல்றாங்க. செகண்ட் வந்து நம்ம பிரெயின் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேத்து இல்ல, முன்னாடி வந்து அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கவங்களை பார்த்தோம், நம்ம பசங்களே பக்கத்து வீட்டு பசங்களோட கம்பேர் பண்ணுவோம். இப்ப வந்து சோசியல் மீடியா இருக்கிறதுனால நம்ம எல்லாரோடய நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சோ இது வந்து இப்போ நேத்து நடக்கிறது இல்ல, எப்பவுமே நடக்கிறது. இப்ப சோசியல் மீடியா இருக்கனா அதிகமா நடக்குது, நிறைய நடக்குது. எப்பவுமே நம்ம வந்து ஒரு விஷயம் பேசிக்கா புரிஞ்சுக்கணும், எல்லாருமே ஹியூமன் பீயிங் தான், எல்லாரும் ஈக்குவல் தான். அந்த கனெக்டட்னஸோட நம்ம இருக்கும் போதுதான் நம்மளால ஹாப்பியா இருக்க முடியும். எப்போ வந்து நம்ம வந்து ஒருத்தர் நல்லா இருக்காரு ஒருத்தர் மோசமா இருக்காங்க அந்த அப் அண்ட் டவுன் அந்த ஏற்றத்தாழ்வு வந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்பத்துல இருந்தே நம்ம வந்து கொஞ்சமா சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருவோம். நீங்க சொல்லிருந்தீங்க மெடிடேஷன் சொல்லிட்டு, மெடிடேஷன்ல ஆக்சுவலா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரெயினோட அரை சூழல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. நம்ம நார்மலா முடிச்சிட்டு இருக்கும் போது பீட்டா வேவ்ஸ் இருக்கும் நம்ம பிரெயின்ல. இப்ப பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் கண்ண முன்னே வந்து ஒரு ஆல்பா வேவ் போவேன், அதுக்கப்புறமா தீட்டா டெல்டா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது. மெடிடேஷன்ல இதுதான் நடக்குது. ஆக்சுவலா நம்ம எவ்வளவு ஃப்ரீக்வன்சி லோவா இருக்குமோ அவ்வளவு பெட்டரா நம்மளால காமா இருக்க முடியும். ஒரு சிச்சுவேஷனுடைய முன்னாடி என்ன நடந்தது, இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும், அந்த கான்சிக்வன்ஸ் நம்ம எப்படி

0: ஃபேஸ் பண்ணியிருக்கோன்றதெல்லாம் நம்மளால கவனிக்க முடியும். அதே நம்ம வந்து ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி ஸ்டேட்ல இருக்கும்போது நம்மளால அதை ஃபோக்கஸ் பண்ண முடியாது, தெரியாது, நம்ம அந்த நேரத்தில் நிதானமா இருக்க மாட்டோம். ஸோ மெடிடேஷன் அந்த அளவுக்கு உதவி பண்ணும்.
1: நீங்க சொன்ன மாதிரி அவங்களுடைய போஸ்ட் பார்த்துட்டு என்னால இந்த மாதிரி இருக்க முடியலையே அப்படின்னு. சோ ஒவ்வொருத்தரும் அதை போஸ்ட் பண்ணும் போது அதுல இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள் என்னன்றதையும் பாக்கணும். ஒவ்வொரு நைட்ல யாருமே பெரிய லெவலுக்கு வந்துட முடியாது. சோ அவங்க ஒவ்வொரு நாள் அவங்க என்ன மாதிரி எஃபர்ட் போடுறாங்க. பர்சிவன்ஸ், லைக் எப்படி சொல்றதுனாக்கா, ரெண்டு விதமா நம்ம பாக்கணும். ஒன்னு, இதை எப்படி நம்ம பாசிட்டிவா அந்த திங்கிங் கொண்டு போகணும் அப்படின்னா, அதை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணணும்ன்றதுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் செல்ஃப் இன்ஸ்பிரேஷன், இன்ஸ்பயர் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். ஒவ்வொரு நாளும் கண்ணாடி முன்னாடி பார்க்கும் போது நீங்க தான் ராஜாவாவும் ராணியாவும் தெரியணுமே தவிர, நான் இன்னொருத்தரை பார்த்து அவங்கள மாதிரி நான் இருக்கணும் அப்படின்ற அந்த டூப்ளிகேஷனை ஃபர்ஸ்ட் நம்ம கொண்டு வரவே கூடாது. அதை நம்ம ஃபர்ஸ்ட் மைண்ட்ல இருந்து எடுத்துட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய பாசிட்டிவ் திங்கிங் ஜாஸ்தியாவே இருக்கணும். சோ செல்ஃப் இன்ஸ்பிரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் நோ கம்பாரிசன். ஈவன் ஒரு பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம குழந்தைங்க கிட்டயே நம்ம அந்த கம்பாரிசன் பார்க்கவே கூடாது. இது ஒண்ணு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல. ஆக்சுவலா அந்த குழந்தைங்களுக்கு ஒரு வயசு தான், ரெண்டுமே ட்வின்ஸ். சோ அந்த ரெண்டு குழந்தைங்களும் வந்து நேச்சுரல் வேலையே வளர்த்தாங்க. ஏன்னா அவங்க கன்சீவ் ஆனதுல இருந்து அவங்க ஃபுல் ஹோல் பிரெக்னன்சியும் நேச்சுரோபதிக் வேலையை ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம். அவங்களுக்கு ஈவன் வேக்சினேஷன் கூட பண்ணாம கம்ப்ளீட் நேச்சுரல் ஃபுட் எல்லாம் கொடுத்து அவங்க வளர்த்தாங்க. அந்த ஒரு வயசு வரும்போது பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தைக்கு கொஞ்சம் ரேஷஸ் எல்லாம் டெவலப் ஆயிருந்துச்சு, கொஞ்சம் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தது. சோ அவளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, அவளுடைய பல்ஸ் பார்த்து நாங்க ஃபர்ஸ்ட் கேட்டது, நீங்க குழந்தைய ரெண்டு பேருமே ஒரே மாதிரி ஹேண்டில் பண்றீங்களா அப்படின்னு. ஆமா மேடம், அப்படிதான் பண்றேன் அப்படின்னாங்க. அப்ப நான் கேட்டது என்னன்னாக்கா, இப்போ இவளை தூக்கி வச்சிருக்கும் போது அவ அழறாள அப்படின்னு. ஆமா அழறா, அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். இவளை செட்டில் பண்ணிட்டு தான் நான் அவளை தூக்குவேன், இல்ல வேற யாரையாவது கூட்டிட்டு வந்து தூக்க சொல்லுவேன், ஆனா அவ ரொம்ப அழுதுகிட்டேதான் இருப்பா அப்படின்னு. அது என்னன்னா பொசசிவ்னஸ். அதாவது ஒரு சின்ன குழந்தையில இருந்தே நமக்கு அந்த மாதிரி ஒரு பொசசிவ்னஸ் இருக்கும். ஏன்னா ஒரு பேரண்ட் நம்ம குழந்தைங்களை வளர்க்கும் போது ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி தான் பாக்கணும், அதுல கூட ஒரு டிஃபரன்சியேஷன் கொடுக்கவே கூடாது. சோ அது அந்த குழந்தைக்கு கூட நமக்கு அந்த மனரீதியா அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றதும் அந்த பொசசிவ்னஸ் டெவலப் ஆயிட்டே இருக்கும். அது கண்டிப்பா ஹெல்த்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் அவளுக்கு அந்த ஸ்கின் ரேஷஸ். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, ரெண்டு பேருமே ஒன்னா உட்கார்ந்து பால் கொடுங்க, ரெண்டு பேர்கிட்டயும் விளையாடுங்க, இல்ல ரெண்டு பேருமே கீழே படுக்க போட்டு நீங்க நடுவில் உட்கார்ந்து விளையாடுங்க. சோ கிவ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். சொன்னேன், வித்இன் ஒன் வீக் அவளுக்கு அந்த ரேஷஸ் நல்லா ரெக்கவர் ஆச்சு. சோ எதுக்கு சொல்ல வரேன்னா, அதோடைய இன்டர்னல் ஹீலிங்கும் நம்ம கொடுக்கறோம் வித் டயட் அண்ட் அப்ளிகேஷன். இன்னொன்னு, சைக்கோலாஜிக்கலாவும் நீங்க சப்போர்ட் பண்ணும் போதுதான் பிசிக்கல் சிம்டம்ஸும் மாறும். கம்பாரிசன், நம்ம என்ன பண்றோம்னா, ஒருத்தர் எக்ஸலண்டா பண்ணும் போது சி அவன மாதிரி நீ வா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, நம்ம குழந்தைக்கு இல்ல நமக்கு என்ன டேலண்ட் அப்படின்றத அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம வெளியே கொண்டு வந்தாலே நம்ம கண்டிப்பா அந்த விஷயத்த கரெக்ட் பண்ண முடியும். சோ நோ கம்பாரிசன்.
2: சோ இப்போ இந்த விஷயங்கள் வந்து இந்த பாடி அண்ட் மைண்ட் அலைன்மெண்ட் இதுக்கான கனெக்ஷன், இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த குழந்தைங்களையோ இதையோ பார்க்கும் போது அவ்வளோ ஒரு ஃபேசினேட்டிங்கான விஷயம். சோ இந்த வேகஸ் நர்வ் அப்படின்னு நம்ம சொல்றோம், அதை பத்தி பேசும்போது, சோ எனி திங் மைண்ட் ஃபீல்ஸ் பாடி ஷோஸ் அப்படின்றது தான் அதை சிம்பிளா சொல்ல போனோம். அப்படி இருக்கும் போது எனக்கு திடீர்னு ஏதோ ஒரு பதட்டம் வருது, இது வருது, எனக்கு வந்து திடீர்னு மூச்சு விட முடியல, அந்த மாதிரி எல்லாம் இது பண்றாங்க, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, சோ அந்த ஒரு ஆங்ஸைட்டி, அந்த மாதிரி ஒரு பதட்டம் வருது, இல்ல பானிக் அட்டாக் வருது. சோ அப்படி இருக்கிறப்ப அவங்களோட இமீடியட்டா அவங்க செய்யக்கூடிய ஏதாவது பிரீத்திங் எக்ஸசைஸோ இல்ல யோகாஸோ, லைக் டு காம் தம் மைண்ட். சோ என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரிதான், லைக் மைண்டுக்கு தேவையானதை கொடுத்துட்டா பாடி சரியாகுதுன்னும் போது, அப்போ அந்த ஆங்ஸைட்டியோ இல்ல அந்த பானிக் அட்டாக் வரும் போதோ இத பண்ணா ஓகே ஆயிடும், பாடியும் மனசும் காம் டவுன் ஆயிடும் அப்படின்ற மாதிரி ஏதாவது பிரீத்திங்கோ இல்ல வேற ஏதாவது யோகாசோ இருக்கா?
1: கண்டிப்பா இருக்கு. ஆக்சுவலா வேகஸ் நர்வ் பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் த மாஸ்டர் ஸ்விட்ச்னே சொல்லுவாங்க. என்னன்னா, நமக்கு நம்மளுடைய கட்டுக்கும் அதுதான் வந்து கனெக்ஷன், நம்மளுடைய ஹார்ட்டுக்கும் அதுதான். சோ இது என்ன பண்ணோம்னாக்கா, நம்மளுடைய கட் பிரெயின் ஆக்சஸ் சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்கும் போது வேகஸ் நர்வை நம்ம வந்து அந்த டோனை கரெக்ட் பண்ணாலே நம்மளுடைய பாடியில இருக்கிற பல விஷயத்த சரிப்படுத்த முடியும். சோ அப்ப அந்த ஆங்ஸைட்டி அந்த மாதிரி பதட்டமா இருக்கிற நேரத்துல நம்ம சிம்பிளா உட்காந்து, ஆக்சுவலா யோகா அப்படின்னும் போது நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிறோம் தலைக்கீழா நிக்கிறது, கைய தூக்கணும், காலை தூக்கணும் அப்படின்ற விஷயங்கள் தான் யோகா நினைக்கிறோம். ஆனா நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துலயுமே யோகா இருக்கு. சிம்பிளா நம்ம வந்து பாடி அவேர்னஸ், பிரெத் அவேர்னஸ், இந்த ரித்மிக் பிரீதிங் அப்படின்னு சொல்லுவோம், ஈவன் யூ ஸ்டார்ட் டே வித் திஸ் டெக்னிக். எப்படின்னா நல்ல காலையில எழுந்த உடனே பவல் கிளென்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எழுந்த உடனே ரெண்டு கிளாஸ் தண்ணி குடிக்கணும். நம்ம மலம்

0: கழிச்சு நம்மளுடைய பவலை கிளென்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அமைதியா ஒரு இடத்துல உட்காந்து சமணம் போட்டு உட்காந்தா போதும். சின் முதிரை அடப் பண்ணிட்டு நம்மளுடைய பிரீதிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும் போது ஈக்குவல் பிரீதிங், அதாவது எந்த அளவுக்கு இன்ஹேல் பண்றோமோ அதே ரேஷியோக்கு எக்ஸலேஷன் பண்றோம். ரெண்டாவது விஷயம் என்னன்னாக்கா ப்ரொலாங்டு எக்ஸலேஷன், அதாவது யூ ஹாவ் டு எக்ஸ்டெண்ட் த எக்ஸலேஷன். இன்ஹேல் பண்ணதை இப்போ 2 seconds நீங்க இன்ஹேல் பண்றீங்கன்னா 4 seconds யூ ஹாவ் டு எக்ஸேல். ஸோ அந்த மாதிரி ப்ரொலாங்டு பிரீதிங் நம்ம பண்ணும் போது இட் டோன்ஸ் த வேகல் நர்வ். ஸோ அது மூலயமா நமக்கு பாராசிம்பத்திக் ஸ்டிமுலேஷன் கிடைக்கும். இட் மேக்ஸ் யுவர் மைண்ட் சோ காம். அந்த ஒரு டைப் ஆஃப் மெடிடேஷன் மாதிரியே சொல்லலாம். அந்த தபஸ் ஃபீல்டுக்கு நமக்கு போகணும் அப்படின்னா அப்போ நம்ம நேரம் உட்காரணும். எப்பவுமே நம்ம படிக்கும் போதோ இல்ல ஒர்க் பண்ணும் போதோ போஸ்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டா இருந்துச்சு, அப்ப ஸ்பைன் அலைன்மெண்ட் சரியா இருந்துச்சுனாதான் பிரெயின் ஆக்டிவாவே இருக்கும். ஈவன் போர்டு எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கொடுக்கும் போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்லக்கூடியது நிமிந்து உட்காந்து படி. ஈவன் கிளாஸ் அட்டன் பண்ணும் போது கூட அவன் ட்ரூப் பண்ணி உட்காந்துருந்தான், கூண்டு போட்டு உட்காந்துருக்கான்னு வைங்க, அவனுக்கு டிஸ்ட்ராக்ஷன் அதிகமா இருக்கும். யார் என்ன பேசுறாங்களோ அது மைண்ட்லயே வராது. ஆனா வென் த ஸ்பைன் இஸ் ஸ்ட்ரெயிட் அப்படின்னா பிரெயின் வில் பி மோர் ஆக்டிவ் அண்ட் த வேகஸ் நர்வ் கெட் ஸ்டிமுலேட்டட். ஸோ அப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம லாங் எக்ஸலேஷன் கொடுத்து நம்ம பண்ணலாம். அடுத்தது பிராண முத்ரா அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த பிராண சக்தியை அதிகரிக்கிறதுக்கு நம்ம பாடியை ரீவைட்டலைஸ் பண்றதுக்கு அந்த முத்ராவை நம்ம அடாப்ட் பண்ணலாம். என்னென்ன பண்ணணும், தம், ரிங் ஃபிங்கர், லிட்டில் ஃபிங்கர், மீதி ரெண்டு ஃபிங்கர் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். ஸோ ரெண்டு கையிலையும் வச்சு ஃபேசிங் அப்வர்டா வைக்கணும். நம்மளுடைய தைஸ் மேல வச்சு நல்லா நிமிந்து உட்கார்ந்துருக்கும். கண்களை மூடி சுவாசத்தை எடுக்கிறோம். மூச்சு உள்ளிழுக்கும் போது வயிறு வெளியே வரணும், மூச்சை விடும் போது வயிறு உள்ள போகணும். இது டயஃப்ராமேட்டிக் பிரீதிங். இந்த டயஃப்ரம் என்னன்னா இம்பார்ட்டன்ட் மசில், நம்மளுடைய தொராசிக் கேவிட்டிக்கும் அப்டோமினல் கேவிட்டிக்கும் நடுவில் இருக்கக்கூடியது. வென் த டயஃப்ரம் கோஸ் டவுன் லங்ஸ் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும், அப்ப நல்ல ஆக்சிஜனேஷனுக்கு சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி நம்ம எக்ஸைல் பண்ணும் போது வயிறு உள்ள போகும் போது டயஃப்ரம் வில் புஷஸ் த லங்ஸ் அவுட், கார்பன் டை ஆக்சைடை நல்லா எக்ஸ்பெல் பண்ணும். ஸோ நம்மளுடைய லங் கெப்பாசிட்டியும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுது, அப்டோமினல் ஆர்கன்ஸையும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ஸோ வேகஸ் நர்வும் நல்லாவே ட்ரிகர் ஆகும். ஸோ இட் ஸ்டிமுலேட்ஸ் த பாராசிம்பத்திக் ஸ்டிமுலேஷன், மேக்ஸ் யூ காம். ஸோ இந்த பிராண முத்ராவை ஒரு 5 times நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். வென் எவர் யூ ஆர் கோயிங் மேட், ரொம்ப ஒரு மாதிரி பிரெயின் ஃபோகையா இருக்கு, லைக் ரொம்ப டிசீடா ஃபீல் பண்றோம், ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும் அப்படின்னா அமைதியா உட்காந்து ஒரு டம்ளர் தண்ணிய சிப் பண்ணி குடிங்க. அந்த சிப்பிங் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு அந்த ஸ்லோவா நம்ம அந்த டெக்லூட்டேட் பண்ணும் போது தண்ணி உள்ள போகும் போது இது நமக்கு அந்த பாராசிம்பத்திக் ஸ்டிமுலேஷனையும் கொடுக்குது. இட் மேக்ஸ் யூ காம், நமக்கு நல்ல ஒரு மைண்டை காம் பண்ணி நமக்கு அந்த பேனிக்னஸ் குறைக்கும். அதுக்கப்புறமா நீங்க இந்த மாதிரி பிராண முத்ராவை ஒரு 5 times நீங்க ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன டிசிஷன் எடுக்கணும் இல்ல நீங்க என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை நீங்க ரீகலெக்ட் பண்ணி கொண்டு வரும்போது யூ வில் பி கிளியர் எனஃப் டு பிளான் வாட் எவர் டிசிஷன் யூ கேன் மேக், யூ கேன் டூ இட்.
1: ஓகே மேம், ரொம்ப அருமையான டிஸ்கஷன் நம்மளோட இது போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும் போது எனக்கு என்னன்னா பெரிய விஷயம் புரிஞ்சது, இட்ஸ் லைக் மைண்ட் அண்ட் பாடி ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா மட்டும்தான் இட் இஸ் அ ஹோல்சம் ஹெல்த்தினஸ் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அததான் அந்த கட் அண்ட் பிரெயின் ஆக்சஸ் எல்லாமே, பிகாஸ் ஒன்ஸ் பிரெயின் சொல்லுன்னா டைஜஷன் அடி வாங்குது, டைஜஷன் அடி வாங்குச்சுன்னா அகெயின் மொத்த ஹெல்த் மேலே. ஸோ இப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் எனக்கு என்னன்னா ரெண்டு பேர்கிட்டையுமான பொதுவான கேள்வி, ஒருத்தர் பிரெயின் அண்ட் கட் ஆஸ் வெல் அஸ் அவங்களோட மென்டல் ஹெல்த், இது எல்லாத்தையுமே அலைன்டா வச்சுக்கிறதுக்கு டெய்லி இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இட்ஸ் லைக் ஒரு 10 minutes ஒரு 15 minutes இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க டாக்டர்?
2: கம்பல்சரியா வந்து ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து 10 to 15 minutes கண்டிப்பா எவ்ரி டே மார்னிங் கண்டிப்பா பண்ணணும், அது வந்து மஸ்ட். மார்னிங் எந்திரிச்சோடனே ஒரு 15 minutes மேடம் சொன்ன மாதிரி டயாஃப்ராமேட்டிக் பிரீத்திங், அது யூஸ்வலா நான் என்னோட பேஷன்ஸ் யாரா இருந்தாலும் ஆங்ஸைட்டி இருக்குன்னா கண்டிப்பா நான் சஜஸ்ட் பண்றது 2 or 3 times a டே கண்டிப்பா பண்ணணும்ன்றது. தினமும் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்ற விஷயங்களை உட்காந்து எழுதுறது, அதுல நல்ல விஷயம் வந்து அதை பாராட்டணும், நெகட்டிவான விஷயம்னா அது ஏன் நெகட்டிவா போச்சுன்றதை அனலைஸ் பண்ணணும். மெடிடேஷன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மெடிடேஷனையும் சேர்த்து பண்ணலாம். ஸோ இது வந்து காம்பன்சேட்டே பண்ணாம கன்சிஸ்டன்டா பண்ணணும், நம்ம பெட்டரா வச்சுக்கலாம், இது வந்து மஸ்ட். ஸோ நம்ம நீங்க சொன்ன மாதிரி நம்ம பாடியில வந்து பாத்தீங்கன்னா மேம் வேகஸ் பத்தி நிறைய சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு ஆக்சிலேட்டர் ஒரு பிரேக், ஆக்சிலேட்டர்ன்றது நம்ம சிம்பத்தட்டிக் சிஸ்டம் சொல்லுவாங்க, தானியங்க மண்டலத்தில் ரெண்டு சிம்பத்தட்டிக் பாராசிம்பத்தட்டிக். ஆக்சிலேட்டர் அது நம்ம உடம்புல எல்லாத்தையும் அதிகமாக்கும். நம்ம உடம்புல பிரேக் அப்படின்னு சொன்னோம்னா அது பாராசிம்பத்தட்டிக் வேகஸ் மேடம் சொன்ன மாதிரி. இப்போ ஒருத்தருக்கு இமீடியட்டா பேனிக் அட்டாக் வருது, ஃபர்ஸ்ட் டைம்

0: வருது அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து டாக்டர் போய் பக்கத்துல போய் பாத்துக்கலாம். 100% ஷுவரா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம பிரெயின்ல இருந்து நம்ம பாடிக்கு ஏதோ ஆக போகுதுன்ற ஒரு த்ரெட்டை தான் பேனிக்கா நம்ம ஃபீல் பண்றோம். பட் ஒன்ஸ் ஒரு வாட்டி செக் பண்ணி எல்லாமே நார்மலா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா பேனிக் அட்டாக் வரும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம், நம்ம சாக மாட்டோம் ஃபர்ஸ்ட். ஏன்னா நம்ம பிரெயின் ரியாக்ட் பண்றதே ஒரு உறுதியற்ற ஒரு நிலைமை, அதாவது ஏதோ ஆக போகுதுன்ற ஒரு பயம், அதுதான் வந்து அதை ரியாக்ட் பண்ற விதம். அதுக்கு வந்து ஒன்னும் ஆகாதுன்றது ஃபர்ஸ்ட் தெரியணும். ரெண்டாவது ஒரு 15-20 minutes மேடம் சொன்ன மாதிரி பிரீத்திங் எக்ஸசைஸோ இல்ல ஜஸ்ட் உங்க பிரீத் அப்சர்வ் பண்றீங்க, உங்க பிரீத்தை ஸ்லோ பண்றீங்கனாவே ஆட்டோமேட்டிக்கா அது போயிடும். அதை கடந்து வர வரைக்கும் தான் நமக்கு அந்த ஒரு கஷ்டம் இருக்கும். சோ இது ரெண்டு விஷயம் பண்ணும்போது அது இன்னும் பெட்டரா ஃபீல் ஆகும். ரீசெண்டா நடந்த சயின்டிபிக் ரிசர்ச் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம மைண்ட் அளவில் மூவ் ஆகிடுறோம், பட் எமோஷன் அளவில் மூவ் ஆக மாட்டேங்கிறோம், அதை ஃபோக்கஸே பண்ணுறதில்லை. ஒரு உதாரணத்தை எடுத்துட்டினா, இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நல்லா வந்து இப்போ எப்படி ட்ரெயின் ஆகிட்டோம்னா, ஒரு பிரச்சனைனா அதை சால்வ் பண்ணுறதுக்கு அனலைசிஸ் சூப்பராக பண்ணுவோம், அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணலான்னு நம்ம ஈஸியாக வந்து ஒரு பிளான் பண்ணிடுவோம், அதை எக்ஸிக்யூட் கூட பண்ணிடலாம். ஆனால் அந்த எமோஷன்ஸ் வென் வி ஆர் கோயிங் த்ரூ தீஸ் திங்ஸில் அதை நம்ம அக்னாலஜே பண்ணுறதில்லை. அந்த அக்னாலஜ் பண்ணாத எமோஷன்ஸ்லாம் மசில் டெண்டான்ஸில் வந்து போய் வந்து தங்குதுன்னு ரிசர்ச் சொல்கிறாங்க. அதனால தான் யோகாவில் நம்ம பண்ணுற ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ், பிரீத்திங் எக்ஸசைசஸ், ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில போசஸ் வந்து பண்ணமேதே நிறைய பேர் அழுவாங்க, அவங்க எமோஷன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால ஸ்ட்ரெச்சிங் அண்ட் யோகா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுது. அதே நேரத்தில் நம்மளும் நம்மளுடைய எமோஷன்ஸையும் அக்னாலேஜ் பண்ணணும். நான் ஒரு கஷ்டமான ஒரு பிரச்சனையில சந்திச்சுட்டு வரேன் அப்படின்னா அந்த கஷ்டப்பட்டிருக்கேன்றதையும் நம்ம எழுதணும். அதுதான் ஜெர்னலிங் சொல்றது, இதை நான் கஷ்டப்பட்டிருக்கேன், இட்ஸ் ஓகே அப்படின்றத சொல்லணும், நமக்கும் நம்ம சொல்லணும். அண்ட் நம்ம கூட இருக்கிறவங்களையும் நம்ம எப்போ வந்து எமோஷனலா அவங்க என்ன பண்றாங்க, என்ன ஃபீல் பண்றாங்கன்றதை கேட்கும் இதுதான். இது பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி, ஆப்போசிட்ல இருக்க பர்சன்ஸும் நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கன்றது விஷயம். அதுதான் மேஜரான ப்ராப்ளம் நிறைய பேர் அசனோட் எஃபெக்ட்ல. அவங்க சொல்லுவாங்க, இவங்க கேட்பாங்க, கேட்கறது வேற, கவனிக்கிறது வேற. ஸோ தட் இஸ் த பிக்கஸ்ட் டிஃபரன்ஸ். ஸோ அந்த எமோஷன்ஸை நமக்கும் நம்ம ஹியர் பண்ணணும், மற்றவங்களும் நம்ம ஹியர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி அதை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணா மட்டும்னா தட் வில் எண்டப் இன் மசில் டெண்டன்ஸ் தான் அப்படின்ற ரீசர்ச் சொல்லுது. ஸோ யோகா டெஃபினெட்லி கான்ட்ரிபியூட்டிங் டு தட் இன் ரிலீசிங் தீஸ் கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ்.
1: இப்போ என்ன அப்படின்னா, இந்த ஒரு விஷயங்கள் லைக் ரொம்ப அழகான டிஸ்கஷன். இது கடைசியா ஒரு கேள்வி என்னன்னா, இது ரெண்டு பேருக்கும், ஸோ ஜென்ரலாவே வந்து பிசிக்கலா பிரச்சனை அப்படின்னா நம்ம இமீடியட்டா ஹாஸ்பிட்டல்ஸ் போயிடுவோம், அண்ட் அதுலயும் அண்ட் இமோஷனல் பிரச்சனைனா ஹாஸ்பிட்டல் போறதுக்குன்றதே வந்து ஒரு பெரிய ஸ்டிக்மா இன்னமும் இருக்கதான் செய்யுது. இதுல இன்னொரு பெரிய விஷயம் லைக், ஏன்னா இப்ப நம்ம பேசின வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வந்து அது மெடிக்கல் சயின்ஸோ இல்ல ட்ரெடிஷனல் சயின்ஸோ, இட்ஸ் லைக் காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர் அப்படின்றதான் இப்போ இந்த டிஸ்கஷன்ஸ்ல நமக்கு நல்ல தெளிவா தெரியற விஷயம். சோ அப்படி இருக்கும் போது நான் என்னோட மென்டல் ஹெல்த்துக்கு இந்த சிம்டம்ஸ் இருந்தா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பிசிக்கல்ல வந்து சொல்றோம், ஒரு ஆக்சிடென்ட்டோ இந்த மாதிரி இமீடியட்டா வேணா யூ ஹாவ் டு கோ ஃபார் சர்ஜரி, தட் இஸ் இமீடியட். இல்ல லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலியமா ஏதாவது கொண்டு வருமா, யூ கோ ஃபார் யோகா அண்ட் நேச்சுரோபதி அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி மென்டல் ஹெல்த்துக்கு வாட் ஆர் தி சிம்டம்ஸ், இமீடியட்லி ஹாவ் டு கோ டு சைக்காட்ரி டாக்டரை பார்த்தாகணும். இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தா இமீடியட்லி கோ ஃபார் டாக்டர், இல்ல இந்த சிம்டம்ஸ் எல்லாம் ஆரம்ப கட்டத்துல இருக்கு அப்படின்னா யோகா போங்க அப்படின்ற ஒரு விஷயத்த எனக்கு ரெண்டு பேருமே எனக்கு.
0: ஸோ வந்து மென்டல் இல்னஸ்ல ரெண்டா பிரிப்பாங்க, ஒன்னு வந்து சிவியர் மென்டல் இல்னஸ், இன்னொன்னு மைல்ட் மென்டல் இல்னஸ் சொல்லுவாங்க. ஸோ இதுல அந்த பதட்டம், மனசோர்வு இதெல்லாம் வந்து மைல்டில் வரும். மனச்சிதைவு, ஸ்கிசோஃப்ரினியா, பைபோலார் டிசார்டர் இதெல்லாம் சிவியர் மென்டல் இல்னஸ்ல வரும். சிவியர் மென்டல் இல்னஸ்க்கு கண்டிப்பா மஸ்ட் மெடிசன் தேவை. இந்த நான் சிவியர்ல இருக்கிற மென்டல் இல்னஸ்ல ஒரு சில விஷயத்துல கண்டிப்பா பார்க்க வேண்டிய விஷயம்னா, அவங்களுக்கோ இல்ல மத்தவங்களுக்கோ ஹார்ம் இருக்குதுன்னா கண்டிப்பா உடனே வந்து ஒரு மென்டல் ஹெல்த் சீக் பண்ணி தான் ஆகணும். அது வந்து இப்போ நிறைய பேருக்கு சூசைடல் தாட்ஸ் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு மென்டல் ஹெல்த் எடுத்துக்கிறது அவசியம். இதை தவிர ஜென்ரலாக நம்மளுடைய எமோஷன்ஸ், இப்போ நான் வந்து ஒரு சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது வேற, ஆங்ஸைட்டி வேற, நான் ரொம்ப கவலையாக இருக்கேன், சேடாக இருக்கிறது வேற, டிப்ரெஸ்டாக இருக்கிறது வேற. ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம சேடாக இருக்கோம்னு சொல்கிறது லைஃப்லாம், நம்ம டிப்ரெஸ்டாக ஆகிட்டேன் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்ணமேதே நம்ம ஹெல்ப் சீக் பண்ணுறது ரொம்ப குறைஞ்சிருது ஆக்சுவலாக. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம லைஃப்பில் என்றைக்குமே நம்ம யோகாவா இருந்தாலும் சரி, நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தா இருந்தாலும் சரி, மூணு விஷயத்த நம்ம பார்க்கணும். நம்மளுடைய பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன், சைக்காலஜிக்கல் ஃபங்க்ஷன் அண்ட் சோசியல் ஃபங்க்ஷன். ஸோ பயாலஜிக்கல் ஃபங்க்ஷனா நம்மளோட தூக்கம், பசி இந்த மாதிரி விஷயங்கள், சைக்காலஜிக்கல் ஃபங்க்ஷனா நம்மளுடைய எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ற விதம், நம்மளோட திங்கிங் பேட்டர்ன், ஒரு பிரச்சனைனா நம்ம கோப் பண்ற விதம். சோசியல் ஃபங்க்ஷன்ஸ்னா நம்ம மற்றவங்களோட பழகிறது, ஒரு சொசைட்டி நம்ம எப்படி நடந்துக்கிறோம், இந்த மூணு ஃபங்க்ஷனும் நல்லா இருக்கணும்னா மென்டல் ஹெல்த்தும் நல்லா இருக்கும், நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இந்த மூணுத்துலயும் டிஸ்

0: ஃபங்க்ஷன் எப்போ வருதோ அப்போ கண்டிப்பாக மென்டல் ஹெல்த்துக்கு சீக் பண்ணணும் ஹெல்ப்புக்கு. ஸோ எப்போ நமக்கு அந்த செயலிழப்பு ஏற்படுதோ கண்டிப்பாக மருந்தோட அவசியம் அவசியம். அந்த செயலிழப்பு வராத வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து யோகா, மெடிடேஷன்ஸ், இன்ட்ராஸ்பெக்ஷன்ஸ் இதெல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். மேடம் சொன்ன மாதிரி நேச்சுரோபதியில் நிறையா டைப் ஆஃப் தெரப்பீஸ் இருக்குது, அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். அதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்குது. இருந்தாலும் என்னுடைய செயலிழப்பு இருக்குதுன்னா கண்டிப்பாக மெடிசன்ஸ் எடுத்துக்கணும்.
1: ஸோ எங்க கான்செப்ட் யோகா இயற்கை மருத்துவத்தில் அந்த தீயே வரதுக்கு முன்னாடியே நம்ம யோகா இயற்கை மருத்துவத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம நிறைய பேருக்கு என்ன அப்படின்னாக்கா, எனக்கு என்ன ஜஸ்ட் ஹேர் ஃபால் தானே, இதுக்கு நான் டாக்டர் கிட்ட போகணுமா, எனக்கு என்ன டைஜஷன் ப்ராப்ளம் தானே, தி எஸ்கியூசஸ் மெனி திங்ஸ். சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் நிறைய விஷயத்துக்கு நம்மளே நமக்கு எஸ்கியூஸ் பண்ணிக்கிறோம். டோன்ட் எஸ்கியூஸ் யுவர் செல்ஃப். ஸோ இது எந்தனால அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன அப்படின்ற லைஃப் ஸ்டைல சொல்லி கொடுக்கறதுக்கு நாங்க இருக்கோம். அதுக்கான இயற்கை மருத்துவங்கள் இருக்கு. அந்த மாற்றங்கள் ஆரம்பத்திலேயே அதோட அறிகுறியை பார்த்து இது எதனாலன்றத நம்ம கரெக்ட் பண்ணி நம்ம லைஃப் ஸ்டைல மாத்திட்டோம்னா நோயின்ற வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையிலே இல்லாத அளவுக்கு நம்மளால இருக்க முடியும். சோ அந்த வே ஆஃப் லைஃப் தான் யோகா இயற்கை மருத்துவத்தோடைய பிரின்சிபலாகவும் அவங்களுக்கான லைஃப் ஸ்டைலாகவும் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம்.
2: தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் மேம். இன்னைக்கு இந்த யோகா தினத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, யோகா உடல் நலத்தை மட்டும் இல்ல மனநலத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மனநலம் உடல் நலம் ரெண்டுமே வெவ்வேறு கிடையாது, ரெண்டும் ஒன்னா சேர்ந்தாதான் நம்ம முழு ஆரோக்கியமா இருக்க முடியும். ஸோ உடல் நலத்துக்கும் மனநலத்துக்கும் கன்ஃபார்மா நம்ம கொஞ்ச நேரம் நமக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய எக்ஸசைஸ் இல்ல இமோஷனல் பிரீத்திங் எக்ஸசைசஸோ இல்லை இந்த இமோஷனல் வெல்பீயிங்கான சர்ஸ் மாதிரி ஜேர்னலிங்கோ இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிப்போம். ஸ்ட்ரகிள்ஸ் கன்ஃபார்மா இருக்கும், அதையும் ஃபேஸ் பண்ணுவோம். பட் திரும்ப திரும்ப எப்படியாவது பண்ணி அதை ஒரு ஹேபிட்டா கொண்டு வரும். அதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் கிட்ட போய் பேசுவோம். ஸோ உடல் நலத்தையும் மனநலத்தையும் காப்போம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம்.
1: தேங்க்யூ மேம்.
3: என்ன
1: பாடல் கொடுக்கலாம்?
3: வருஷம் 16 படத்துல பழமுதி சோலை எனக்காகத்தான் படைத்தவன் படைத்தான் அதற்காகத்தான்.
1: உங்களுக்காகவே வா பாடல் கொடுத்தெல்லாம் வினைப்புல வந்தது.
3: நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.

0: இரவின் அமைதியில் இதே தேவரோட விசையோடு உங்கள் இரவு இசை இனிமை கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். நேர்வெப்ப பாடல்களாக திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நிகழ்ச்சியில் அடுத்தது அவர்ப்பு பாலத்திருக்கிறோம். நேர் வணக்கம்.
1: வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமா இருக்கோம். யார் இங்கிருந்து?
1: திருச்சி மாவட்டம் மணப்பாறக்கம், வயநாட்டில இருந்து கவிதா டெய்லர் பேசுறேன்.
0: கவிதா அப்படின்னா மகிழ்ச்சி தான், அப்படிதானே? என்ன வெறுப்பு பாடல்?
1: சந்தோஷமா இருக்கும்.
0: நிச்சயமா நிச்சயமா, எல்லாரும் சந்தோஷமா.
1: படபடப்பு வேற இருக்கு.
0: எதுக்கு படபடப்பு? நம்ம என்ன எக்ஸாம் எழுத வந்திருக்கோம்? இல்ல இல்ல, நம்ம என்ன எக்ஸாம் எழுத வந்திருக்கோம், பாட்டு தானே கேட்க வந்திருக்கோம். இருந்தாலும் இருக்கு, அந்த படபடப்புலாம் நம்மளுக்கு தேவையில்லை. லைன் கிடைச்சிச்சு, நம்மளுக்கு பிடிச்ச பாட்டை கேட்க போறோம், அவ்வளவுதான். சரியா? என்ன பாட்டு கொடுக்கலாம்?
1: நல்லா பாட்டா கேட்டேன்னு சொல்லுவாங்களா? நல்லா பாட்டு கேட்டவா, நல்லா பேசுனேன், எங்களுக்கும் இந்த நம்பர் குடுமா, நாங்க பேசணும் அப்படின்னு எங்க அண்ணி சொன்னாங்க.
0: ரொம்ப மகிழ்ச்சி, எல்லாரையும் கேட்க வைங்க. சரிங்களா?
1: சரிம்மா,
0: நன்றிம்மா. எனக்கு பாடல் கொடுத்துடலாம்.
1: தேங்க்யூ.

0: இரவோட அமைதிக்கு தாலாட்டாய் வந்த அந்த பாடல். அடுத்தது அவருப்ப பாடல் தெரிவிக்க வரும் நேயர், வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம், என்ன ஒரே சவுண்டோட
1: வணக்கம்
0: வரீங்க?
1: மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் ஆலம்பக்கத்துல இருந்து மேரி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க மேரி அவர்களே, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: எங்களுக்கு ஆத்தாவன் கோயில் படத்துல இருந்து சின்னஞ்சிறு பூவே அந்த பாட்டு போடுங்க மேடம்.
0: நிச்சயமா பாடல் வழங்கிடலாமா? இணைப்புல இருந்ததுக்கு நன்றி.
1: நன்றி மேடம்.

0: இரவின் அமைதிக்கு இனிமை சேர்க்கும் 80-90களின் பாடல்களை நேர் விருப்ப பாடலாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும் இரவு இசை இனிமையில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல. அடுத்த விருப்ப பாடல் திருக்கோர் நேயர் வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம், தஞ்சாவூர் மகனமுச்சாவில இருந்து குருமூர்த்தி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு வந்து தர்மதுரை படத்துல இருந்து 1, 2, 3, 4, 5, 6 எந்த ஊரு சொந்த ஊரு என்ன பேரு, நேரம் வந்தாச்சு மாலை தந்தாச்சு, இந்த பாடல் கொடுக்கணும்.
0: அந்த பாடல நிஜமா வழங்கி எல்லாம் விளைப்பில் வந்ததுக்கு நன்றி.

கிட்டத்தட்ட இரவு இசை இனிமை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னு தான் சொல்லலும். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கும் பங்கேற்க முயற்சித்த நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த அனைத்து அன்புகளுக்கும் நன்றி. இன்னைக்கு எனக்கு பிடிச்ச பாடலை கேட்க முடியலையே அப்படின்னு வருத்தமே படாதீங்க. நாளை இரவு 8 மணிக்கும் உங்களுக்கு விருப்பமான 80-90களின் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இரவு இசை இனிமையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. நன்றி நேயர்களே.

0: அண்ணே, அங்க தூரத்துல ஒரு மலை தெரியுது பாரு, அதோட கதை என்னன்னு உனக்கு தெரியுமா?
1: டேய், இந்த டக்காட்டி வரல என்கிட்ட வெச்சுக்காத.
2: ஆரம்பிச்சிட்டியா? நீ கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா?
0: என்னண்ணா இப்படி சொல்லிட்ட? என் கதையை கேட்க நீ ஒருத்தன் தானே இருக்கிற?
3: அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே.
2: நீ கதை சொல்ல மட்டும் தான் செய்வியா, இல்ல எழுதவும் செய்வியா?
3: என் வெயிட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க.
2: எட்டு எட்டு பக்கம் ஒரு கதை எழுதுறேன்னு வச்சுக்க, உன் கதைய ஊரே கேக்குறதுக்கு நான் ஒரு வழி சொல்லித்தரேன்.
0: சரி, அந்த வழிய கொஞ்சம் தெளிவா சொன்னா நல்லா இருக்குமே.
2: கேளு, வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆச்சு இல்ல, அத கொண்டாடுற விதமா நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுக்கு நீ உன் கதையை அனுப்பணும்.
0: அனுப்பணும், சரி. எந்த முகவரிக்கு?
2: நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், பாரதிதாசன் சாலை, திருச்சி 1 அப்படின்ற முகவரிக்கு அனுப்பு.
0: எந்த தேதிக்குள்ள அனுப்பி வைக்கணும்னு சொல்லுங்க.
2: கரெக்டா கேட்ட தம்பி, வர 30ஆம் தேதிக்குள்ள அனுப்பணும். அதுல இன்னொரு விஷயம் இருக்கு.
0: என் கதையிலேயே நிறைய விஷயம் இருக்கும்.
2: தம்பி, உன் நாடகத்தை அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்க, அதை ரெக்கார்ட் பண்ணி ஒளிபரப்பவும் செய்வாங்க. அது மட்டும் இல்ல, உனக்கு சன்மானமும் உண்டு தம்பி, சன்மானமும் உண்டு.
0: அப்படியா அண்ணே, ரொம்ப சந்தோஷமான விஷயம். சும்மாவே கதை எழுதுவேன், சன்மானம் வேற இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க.
4: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

நேயர்களின் நினைவிற்கு நமது அன்னை வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ் இன்றிரவு 10 மணிக்கு தேசிய இசை நிகழ்ச்சியில் விவேக் கார்மகி அவர்களின் பாட்டு கேட்கலாம். நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 காலத்தை வென்ற காவிய கானங்களின் அணிவகுப்பாய் யாபோர்தே நிகழ்ச்சி காத்துட்டு இருக்கு. நேயர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடலை தெரிவிக்க வாட்ஸ்அப் வழியாக 938 546 102.1

மத்தியாலை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவேறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை மணி 5:45 இனிதே ஆரம்பமாகும். அதுவரை நமது பண்பலை நிகழ்ச்சிகளை விவித்த பாரதி நிகழ்ச்சிகளை அதிகாலை மணி 5:45 வரை தொடர்ந்து கேட்கலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேர்களை நமது அன்னை வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இதுவரை தேசிய இசை நிகழ்ச்சி விவேக் கார்மகி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி